0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். மகிழ்வுப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

முனைப்போடு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். திடீர்னு அந்த ஊரில் ஏற்படக்கூடிய பல காரணங்களால் அவர் வெளியே போகிறார். என்ன வேலை தேடி போகிறாரு, எதுக்காக போகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வருது. சரி, நம்ம இருக்கக்கூடிய விறகுகள்லாம் வந்து கீழே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பொருள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனையாக போகிறாரு. போகிற இடங்களில் நிறைய மிருகங்கள் விலங்குகள்னு எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய எல்லாமே அவரை தொந்தரவு பண்ணுதா? என்ன நடக்குது அந்த காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:35 ஆயிட்டு இருக்க வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். உழைப்பு ஏதாவது ஒரு கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உழைப்பு அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில் உயர்வு தேட முடியும். அந்த விஷயத்தை உணர்ந்து அந்த நபர் சரி நம்ம காடுகளுக்கு சென்று நிறைய விறகுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி விறகு வெட்டியாக மாறுறார். அந்த விறகு வெட்டி ஒரு காடை நோக்கியும் பயணிக்கிறார். போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அடடா இவ்வளவு அழகான இடமா இருக்கே, நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, எல்லாரும் இந்த இயற்கையை கண்டிப்பாக பாதுகா

0: 5:39 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். போகிற மனிதர் எல்லாத்தையும் பார்க்குறார், அடடா இவ்வளோ அழகான இடமா, நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த பாதை ரொம்ப சரியானதாக தான் இருக்குது அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள். அதோடு போய்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரமாக வந்து பொருள் தேடிக்கிட்டே இருக்காரு, எங்கெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு தேடி தேடி ரொம்ப களைப்பாயிடுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு இல்லையா, ரொம்ப இடங்கள் வந்து நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவர் போய் அந்த பசுமை நிறைந்த இடத்துல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாமே, அப்புறமா நம்ம களைப்பாறுனதுக்கு அப்புறமா போய் நம்மளுடைய பொருட்களை தேடலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். போன இடத்துல வந்து ஒரு கரடுமுரடான இடம் இருக்குது. நேரம் போக போக வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது. போனவர் அசந்து படுத்துடுறார். படுக்கும்பொழுது திடீர்னு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. கனவில் என்ன வந்தது, என்ன நடந்ததுங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன்.

விட்டு குருவர எனவோதும் முருகா. முத்தை சருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை சருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க சமரரும் அடிபே முக்கட்பரமத்து சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க சமர

பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரில் இரவாக பத்தக்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாள்.

கரி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத சிக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத

முதுகூவை பொட்புக்கள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாடே. பொட்புக்கள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாள்.

5:44 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கும். போன நபர் பயங்கர கலைப்போட வெயிலும் தாக்கமும் அதிகமா இருக்கு, சரி ஓரமா ஓய்வெடுப்போம்னு சொல்லி படுத்துடுறார். படுத்தவரு காத்து கொஞ்சம் சிலுசிலுன்னு அடிக்கவும் அடடா நல்ல தூக்கம் வருது. இந்த நேரத்துல ஒரு கட்டல் ஒன்று இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை. ஒரு மெத்தையில் நம்ம படுத்து உறங்கணும் அப்படின்னா எவ்வளவு இனிமையாக இன்னும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராம். அவர் படுத்திருந்த அந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா நினைக்கிறதெல்லாம் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்த போய் அடைய முடியாதான், இவர் தன்னுடைய பயணத்தால் போய் அங்கே அடைஞ்சிட்டார். அவர் நினச்ச மாத்திரமே அந்த இடத்துல அவர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரியான ஒரு சொகுசு கட்டல் அவருக்கு வந்துடுது. ரொம்ப அற்புதமாக தூங்குறாரு. என்னது நினச்சதும் வந்துடுச்சே, இதுவும் நல்லாதான் இருக்கு, அடுத்தது வேறு ஏதாவது நினைப்போமா அப்படின்னு சிந்திக்கிறார். என்ன விஷயம் நினச்சிருப்பாரு, என்ன கிடைச்சிருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

ஐந்து மணி நாற்பத்தோ 9 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். போன அந்த விறகு வெட்டி கலைப்போட படுத்துக்கிட்டு இருக்காரு. அடடா, இந்த அற்புதமான இயற்கை காத்துக்கு மத்தியில் ஒரு மெத்தை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு மெத்தையும் வருது. தொடர்ந்து கை கால்லாம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப அசதியாக இருக்குது. கை கால் பிடிச்சி விடுறதுக்கு ரெண்டு பனிப்பெண்கள் கிடைச்சா இன்னும் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனடியாக அடுத்த மாத்திரமே தேவதையுடைய அருளால் அந்த ரெண்டு பனிப்பெண்களும் வராங்க. கை கால் பிடிச்சி விடுறாங்க. ஒய்யாரமாக வந்து அவர் தூங்க ஆரம்பிக்கிறார். இந்த நாள் மாதிரியான இனிமையான நாள் நமக்கு இருந்துடவே முடியாது. நம்ம கேட்குற விஷயங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்குதே, ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கே. அடடா, களைப்பில் வந்து உறக்கம் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பசியாக வேற இருக்குது. அறுசுவை உணவு கிடைச்சா எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த மனிதருக்கு உணவும் கிடைச்சதா இல்லையா, எந்த மாதிரியான உணவு கிடைச்சது தெரிஞ்சுக்கலாம். விரைந்திருங்கள், இது இசை அமுதம்.

இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். விறகுவெட்டி ரொம்ப களைப்போடு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அறுசுவை உணவு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது அறுசுவை உணவுகளும் வந்து வருது. அது எல்லாத்தையும் ரொம்ப வயிறார சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்தவர் நிம்மதியான ஒரு தூக்கம், கண்டிப்பாக நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, அடடா நம்ம கேட்ட எல்லா விஷயங்களும் நடந்துருச்சே, ரொம்ப இன்பமான நாளாக இந்த நாள் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தவர் இந்த காட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்த கணமே ஒரு சிங்கம் வந்து பாஞ்சு அவர் மேலே விழுந்துருது. பாருங்களேன், எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இல்லை நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நிச்சயமாக நடக்கும். நினைக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே இருந்தது அப்படின்னா நல்லதே நடக்கும், நிச்சயமாக நல்லதே நினைக்கலாம், நல்லதே நடக்குங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: இனி தொடர்வது காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா்.

சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத் தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
1: நேர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி 2-2A குரூப் 2 குரூப் 2E தேர்விற்கான அறிவிப்பை 11/8/2026 அன்று வெளியானது. இத்தேர்வின் மூலம் 821 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளாக 9/9/2026 அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் போட்டித் தேர்வில் சிறப்பாக தயாராகி வெற்றி பெறும் வகையில் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படவுள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் 20/8/2026 வியாழக்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களைக் கொண்டு தேர்வின் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பாடவாரியான பயிற்சிகள், தேர்வு நுணுக்கங்கள் மற்றும் வினா அணுகுமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படும். மேலும் தேர்வுகளின் தொடர் தயாரிப்பிற்கு உதவக்கூடிய வகையிலும் இலவச வைஃபை வசதியுடன் கூடிய நூலகம் மற்றும் கணினி வசதிகள் அலுவலகத்தில் உள்ளன. பயிற்சியின் ஒரு பகுதியாக இலவச பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வர்களின் முன்னேற்றம் மதிப்பீடு செய்யப்படும். இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொண்டு விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நேரடியாக தங்களின் விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி 2-2A குரூப் 2-2A தேர்வுக்கு தயாராகும் விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: That's right.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
1: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
4: இணைத்தானும் நல்லவை.

0: கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
1: வாழ்க்கை என்னும் வெள்ளைத்தாளில் நாம் வரையும் ஒவ்வொரு கோடும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அந்த பாதையில் அறியாமையாலும் அவசரத்தாலும் தவறுகள் எனும் பென்சில் கோடுகள் விழுவது இயற்கை. அப்படி விழும் பிழைகளை சுட்டிக்காட்டி தண்டிக்கும் ஆயுதமாக மாறாமல் அதை மெல்ல துடைத்து சரி செய்யும் அழிப்பானாக மாறுகிறார்கள் நம் அன்பிற்குரிய பெற்றோர்கள். குழந்தை பருவத்தில் தவறி கீழே விழும்போது தாங்கி பிடிக்கும் கரங்கள் மட்டுமே அன்பின் அடையாளம் அல்ல. நாம் வளர வளர செய்யும் பிழைகளையும் தவறுகளையும் உலகிற்கு தெரியாமல் தங்களுக்குள் தாங்கிக் கொண்டு நம்மை கரையேற்ற துடிக்கும் அந்த தியாகமே உண்மையான பெற்றோர் பாசம். பிழைகள் யாவும் கோடுகளாய் பிள்ளை வரையும் பாதையிலே தேய்ந்து தேய்ந்து வழிகாட்டும் அழிப்பான் தந்தை தாயன்றோ? ஒரு பென்சில் தவறு செய்யும் போது தன்னைத்தானே தேய்த்து கொண்டு அந்த தவறை அழித்து மீண்டும் புதிய தொடக்கத்திற்கு வழிவகுப்பது அழிப்பான் மட்டுமே. அதேபோலத்தான் பிள்ளைகள் அறியாமையால் வழி தவறும் போதும் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டும் போதும் பெற்றோர்கள் தங்கள் சுயமரியாதையோ நல்வாழ்வையோ பொருட்படுத்தாமல் தங்களையே தேய்த்துக் கொள்கிறார்கள். பிள்ளைகளின் தவறுகளை உலகத்தின் முன் அம்பலப்படுத்துவது சுலபம். ஆனால் அவற்றை அன்பால் திருத்தி மீண்டும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதுதான் உயரிய பண்பு. நீ செய்தது தவறுதான், ஆனால் அதற்காக உன் வாழ்க்கையே முடிந்துவிடவில்லை. உன்னை திருத்திக் கொண்டு மீண்டும் முயற்சி செய். நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று ஊக்கப்படுத்தும் அந்த ஒற்றை குரலில்தான் தெய்வத்தின் சாயல் தெரிகிறது. பிழைகளை திருத்துவது வெறும் அதிகாரத்தாலோ மிரட்டலாலோ முடியாது. அது கனிவாலும் எல்லையற்ற பொறுமையாலும் மட்டுமே சாத்தியம். நாம் செய்யும் ஒவ்வொரு பிழையையும் பொறுமையுடன் மன்னித்து நம் வாழ்வு தூய்மையாகவும் அழகாகவும் மாறுவதற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளும் பெற்றோர் என்னும் அற்புத அழிப்பான்களை நாம் எப்போதும் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். ஔவையார் தன் நல்வழி பாடல் ஒன்றில், அதாவது நல்ல குருநாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல கல் அடிக்கடிக்கும் வண்ணான் அகச்சியலை மோதல் கிழிக்கவா அல்ல வெளுக்க என்கிறார். அதாவது குருநாதர் சீடனை வருத்துவது அவனை கெடுப்பதற்கு அல்ல, அவனிடம் உள்ள அறியாமை மற்றும் தவறுகளை போக்கி அவனை நல்வழிப்படுத்தி வெளுக்கச் செய்வதற்கே, அதாவது தூய்மையாக்குவதற்கே ஆகும். இரண்டிலும் தவறுகளையும் அழுக்குகளையும் நீக்கி சீர்திருத்துவதே முதன்மை நோக்கமாகும்.
0: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: அப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8:37
4: இந்நாளின் சிறப்பு. August 21 இந்நாளின் சிறப்பு. இன்று மொரோக்கோ என்ற நாட்டில் இளைஞர் நாள் கொண்டாடப்படுகின்றது. 1770 இதே நாளான August 21 அன்றுதான் ஜேம்ஸ் குக் கிழக்கு ஆஸ்திரேலியாவை பெரிய பிரித்தானியாவுக்கு சொந்தமாக்கி அதற்கு நியூ சவுத் வேல்ஸ் என பெயரிட்டார்.
5: 1821 ஜாவிஸ் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது.

0: இருந்தது.
1: 1888 இதே நாளான August 21 அன்றுதான் முதலாவது வெற்றிகரமான கூட்டல் கருவி, அதாவது கால்குலேட்டர், அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1929 இதே நாளான August 21 அன்றுதான் தமிழக நாதஸ்வர கலைஞர் மன்னார்குடி பரமசிவம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1929.
2: இந்திய எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சுஜித் முகர்ஜி அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1930.
1: 1942 இதே நாளில்தான் ரஷ்யாவின் எல்ப்ரூஸ் மலை உச்சியில் நாஜி ஜெர்மனியின் கொடி நாட்டப்பட்டது.
2: 1957 இதே நாளில்தான் சோவியத் ஒன்றியம் R-7 என்ற முதலாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைய வெற்றிகரமாக சோதித்தது. இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் காக்கா காவேல்கர் அவர்களின் நினைவு தினம் இன்று ஆண்டு 1981.
1: 1991 இதே நாளான August 21 அன்றுதான் லத்வியா என்ற நாடு சோவியத் ஒன்றியத்திடம் இருந்து விடுதலையை அறிவித்தது.
2: நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் சுப்பிரமணிய சந்திரசேகர் அவர்கள் நினைவு தினம் இன்று ஆண்டு 1995.
3: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியும் நேரமும் தெரிஞ்சு போலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி என்று பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்களை தொடர்ந்து 55 பூந்தளிர் எஸ் ஸ்ரீநாத் அவர்களின் உரை கேட்போம். காலை 7:00 காந்தி அஞ்சலி பகுதி 60, அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருவிடை மருதூர் கோவிந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில், அது பற்றிய தகவல்களை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள் பற்றி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்போம். காலை 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. காலை 8:02 பாட்டு வேணுமா என்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள் என்று கடல் திரைப்படத்தின் பாடல்களை கேட்போம். நண்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. ரக்வி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர்.பி. பரிமலாதேவி. பிற்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 இன்று நினைவுகள் 1000 உலக முதியோர் தினம் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சி. சுவாமிநாதன் அவர்கள். நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் கண்ணன் விர்ஜுனன். ஒரு மணிக்கு வசந்த கானங்கள், மதியம் 2:00 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்போம். பிற்பகல் 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல்.

மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் பேருரை வழங்குபவர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12 மணி முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவத் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருப்போம் நேயர்களே. இதுவரை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தீவிரமடைந்த ஆண்டை கடந்து விட்டோமா? 2024 December 9 அன்று ஐரோப்பாவின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான கோப்பர்நிக்க சேவை அமைப்பு ஓர் அறிக்கையை வெளியிட்டது. செயற்கைக்கோள்கள், கப்பல்கள், விமானங்கள், உலகெங்கிலும் உள்ள வானிலை ஆய்வு மையங்கள் ஆகியவற்றிலிருந்து கிடைத்த தரவுகளை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட இந்த அறிக்கையில் 2024 வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டு, த ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் நீங்களாக மற்ற 11 சேகரிக்கப்பட்ட கணக்குகளின் அடிப்படையில் 2024 சராசரி உலகளாவிய வெப்பநிலை 1.6 டிகிரி செல்சியஸாக இருந்தது.

தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது உலகளாவிய வடாந்திர சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரித்திருப்பது இதுவே முதல் முறை. காலநிலை மாற்றத்தின் தீவிர கட்டத்தை நாம் எட்டிவிட்டோம் என்பதையே இது காட்டுகிறது. கவலையூட்டும் பேரிடர்களாக 2024 மொத்தம் 124 காலநிலை சார்ந்த பேரிடர்கள், 2 வறட்சிகள், 10 வெப்ப அலைகள், 17 நிலச்சரிவுகள். நிலச்சரிவுகளில் பல நிகழ்வுகள் வெள்ளத்தால் ஏற்பட்டவை. 58 வெப்பமண்டல புயல்கள், 37 காட்டுத்தீ நிகழ்வுகள் என பல விதங்களில் இவை நிகழ்ந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக இவற்றில் 310 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி இழப்பு

0: 10 வெப்ப அலைகள், 17 நிலச்சரிவுகள். நிலச்சரிவுகளில் பல நிகழ்வுகள் வெள்ளத்தால் ஏற்பட்டவை. 58 வெப்பமண்டல புயல்கள், 37 காட்டுத்தீ நிகழ்வுகள் என பல விதங்களில் இவை நிகழ்ந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக இவற்றில் 310 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு கணிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவில் 2024 ஆண்டில் ஏற்பட்ட தீவிர வானிலை நிகழ்வில் முதல் 9 மாதங்களில் 93% நாட்களில் ஏதேனும் ஒரு தீவிர வானிலை நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இவற்றால் மொத்தம் 3238 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 32 லட்சம் ஹெக்டேர் விளை நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 9450 கால்நடைகள் உயிரிழந்திருக்கின்றன. மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மத்திய பிரதேசம் முதல் இடத்தில் இருக்கிறது. உயிரிழப்பு என்கிற வகையில் மிகவும் பாதிப்படைந்திருக்கும் மாநிலம் கேரளம். தொடர்ந்து உலகளாவிய உச்சி மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன என்றாலும் அவற்றின் செயல்திறன் போதுமான அளவில் இருக்கிறதா என்று பார்த்தால் இது பெரிய கேள்வி. குறிப்பாக காலநிலை சார்ந்த பல பேச்சுவார்த்தைகளில் பெரிதாக எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதில்லை. இந்த உச்சி மாநாடுகளை இன்னும் வலுவானதாக மாற்ற வேண்டும். உலகளாவிய அரசியல் சூழலில் மாநாடுகளின் குரல் உரக்க ஒலிக்க வேண்டும். சூழலியல் செயல்பாட்டாளர்கள் இதை தீவிரமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். 2024 டிசம்பரில் வெளியான ஓர் ஆய்வுக்கட்டுரையில் ஓராண்டுக்கு 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலம் பாழாகி வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் காடழிப்பு அதிகரித்தபடியே இருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் கடலின் வெப்பநிலை அதீதமாக உயர்ந்தது. கரிம உமிழ்வுகளை குறைக்க வேண்டும் என்றும் காலநிலை பிரச்சனைகளை சரி செய்ய நிதி வேண்டும் என்றும் 3 உலக நாடுகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. ஆனால் வளர்ந்த நாடுகள் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் தங்களுக்கு சாதகமான முடிவுகளையே எடுத்து வருகின்றன. இது உலகளாவிய காலநிலை செயல்பாடுகளில் குறிப்பாக நிதி ஒதுக்கீட்டில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதிமொழிகளை பின்பற்றாத நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விதிமுறை இருந்தால் சூழலியல் சார் செயல்பாடுகளில் நாடுகள் தீவிரமாக இயங்கும். நிலக்கரி, பெட்ரோலை சார்ந்திருக்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மாற்று எரிபொருளை கண்டறிய வேண்டும். இந்த தேடுதலுக்கும் ஆய்வுக்குமான நிதி ஒதுக்கப்பட வேண்டும். கடல் அழிப்பை தடுக்கும் வகையில் கடுமையான சர்வதேச சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். தொழிற்புரட்சி காலத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை உயர்வை எட்டிவிட்டோம் என்னும் நிலையில் அதனால் விளையும் மோசமான பாதிப்புகளையும் எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். அதே நேரம் இதை தாண்டி வெப்பநிலை உயராமல் இருக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இல்லையென்றால் புவியையும் மக்களையும் காப்பாற்றுவது கடினம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாசவர்.

நேரம் 6:35. இன்று பராப வருடம் ஆவணி மாதம் 4 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.

0: 1000 வீதம். மானியத்தில் விவசாயிகளுக்கு 4000 குவிண்டால் உயர் ரக விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. ரூபாய் 10,000 மதிப்புள்ள செயல்விளக்க திடல் அமைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள், அதாவது விதை, உயிர் உரங்கள், நுண்ணூட்ட உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகள் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்தோ அல்லது தங்கள் பகுதி ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களை தொடர்பு கொண்டோ பயன்பெறலாம். அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெற்று பயிர் உற்பத்தியில் தன்னிறைவு அடையலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பயிற்சிகள் இலவசமாக வழங்க இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை பாலிலிருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த விவசாயிகள் அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். பயிற்சிக்கான நேரம் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இவ்வாறு பிள்ளையார்பட்டி உழவர் பயிற்சி மைய பஞ்சாப் நேஷனல் வங்கி இயக்குநர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பருத்தி நடவு அப்படின்றப்ப முதல்ல நம்ம பருத்திக்கு என்ன பண்ணணும்?
2: உழவு, ரெண்டாவது உரம், களை எடுப்பு, இப்படி வச்சுக்கிட்டே வர்றோம். வச்சுக்கிட்டே வரும் போதுல மருந்து அடிக்கணும்.
1: இப்போ உழவு போடணும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உழவு எத்தனை உழவு போடணும்? புழுதி உழவு போடணுமா, தொழில் உழவு போடணுமா?
2: புழுதி உழவு 4 உழவு உழுகணும். அப்புறம் பார் போடணும். பார் போட்டு அப்புறம் விதையை வாங்கி வந்து நடணும். நட்டு செடி வந்தப்பட்டாலும் களை எடுக்கணும். களை எடுக்கிறபோது களை எடுத்து ஒரு உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்து அப்புறம் மருந்து அடிக்கணும்.
1: இப்போ விதை வாங்கிட்டு வந்தாச்சு, பார் போட்டாச்சு, நடவு நட்டாச்சு, எத்தனை நாள் அது முளைப்புக்கு வரும்?
2: கரெக்டாக 8 நாள் 10 நாள் ஆகும்.
1: இப்போ 8 நாள் 10 நாளில் முளைப்பு வந்துடுது.
2: முளைப்பு வந்துடும்.
1: இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து விதை நேர்த்தி பண்ணுவீங்களா, ஊற வச்சு எதுவும் விதையை நீங்கள் பாவுவீங்களா, எப்படி விதை வந்து பாவுவீங்க?
2: பாவுற போதில் விதையை வந்து வாங்கி வந்து சாணியை போட்டு பிணைஞ்சி காய வச்சு அப்புறமேலுக்கு ஊண்ணணும். ஊண்டி தான் முளைக்கும். 10 நாள் ஆகும்.
1: இந்த சாணியில் போட்டு பிரட்டி எடுக்கிறது வந்து நம்ம எத்தனை நாளில் நம்ம பிரட்டி எடுத்து ஊற வைக்கணும்?
2: 1-2 மணி நேரம் காஞ்சா போதும். ஊற வச்சு அது பசரி 2 மணி நேரம் காஞ்சா போதும்.
1: இப்போ 2 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே நம்ம வந்து விதப்பு விதைச்சிடலாமா?
2: விதைச்சிடலாம். அன்னைக்கே ஊண்டிடணும். தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே ஊண்டணும். ஊண்டி 10 நாள் சென்று தான் விதை முளைக்கும். 5-ஆம் நாள் முத முத கண்டு ஒன்று ஒன்று தெரியும். 6-ஆம் நாள், 7-ஆம் நாள், 8-ஆம் நாள், 9-ஆம் நாள், 10-ஆம் நாளுக்குள்ளே பூரா கண்டு வெளியேறிடும். அதுதான் கணக்கு.
1: இப்போ 10 நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு கண்டு வெளியேறிடுது. இப்போ கண்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல எத்தனை நாளில் உயரம் வரும்?
2: 15 நாள், 20 நாள் கழித்து களையை வெட்டணும். களையை வெட்டி ஒரு உரம், நம்மளுக்கு எந்த உரம் ஒப்புதோ அந்த உரத்தை வாங்கி போடலாம். டிஏபி வாங்கி போடலாம், காம்பிளிஸ்ட் வாங்கி போடலாம், ஊரியா போடலாம், அது உரம் செய்யலாம்.
1: இப்போ நம்ம எந்த உரம் போடணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்குல்ல, அப்படி போடாமல் நீங்கள் எந்த உரம் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? இப்போ யூரியாலாம் போட்டால் நிறைய கொலை தான் தள்ளும் அப்படின்றாங்க. பூக்கிறது காய்க்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ டிஏபி போட்டால் பூக்கிறது காய்க்கிறது கூடும் அப்படித்தானே?
2: முதல்ல வந்து கண்டை வெளியேற்றிருக்காண்டி தான் யூரியா கொஞ்சமாக போடணும். 15 கிலோவோ 20 கிலோவோ இடத்துக்கு தகுந்து ஏக்கருக்கு 1 மூடை யூரியா போடணும். அப்போ போட்ட மக்கும் கண்டு விசுக்குன்னு வெளியேறி வந்துடும், வளர்ந்து வந்துடும். கல கல கல கல கல கலன்னு வந்துடும். வந்த பிறட்டாலே அந்த முத களை எடுத்த உடனே அந்த உரம் போடுறது. ரெண்டாவது வந்து நம்ம காம்பிளிஸ்ட்டு. காம்பிளிஸ்ட் போட்டாலும் போடலாம், 20-க்கு 20 டிஏபியும் போடலாம். அது எத்தனையோ வகை உரம் இருக்குது. நம்ம வயக்காட்டுக்கு எந்த உரம் பிடிக்குதோ அந்த உரத்தை தான் போடணும். எங்களுக்கு வந்து பெரும்பாலும் டிஏபியும் காம்பிளிஸ்ட்டும் தான் அதிகமாக பிடிக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் போட்டால் பிடிக்காது. யூரியா வந்து சிறுத்து தான் போடணும். காய் பிடிக்கிறதுட்டிக்கும் டிஏபி போட்ட மகன் காய் பிடிச்சிடும். ரெண்டாங்களை வெட்டி தான் அந்த டிஏபியை போடணும். முத களைக்கு வந்து கம்மியாக தான் போடணும். அதே போல் மருந்து முதல் வந்தால் மோனாசல் முதல்ல மோனாசல் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்குகிற கடையில் மோனாசல் அதுக்கான பவுடருக 1-2-3 வாங்க பவுடரு கொடுப்பாங்க. அதை அடித்த உடனே கண்டு தள தளன்னு வந்துடும். ரெண்டாங்களை வெட்டி மருந்து வந்து இதே மருந்து தான் கொடுப்பாங்க. காய்க்கு வந்துடும். காய்க்கு வந்து 45 நாள் 3 மாதம்

அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கான இம்மாதத்திற்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளை, 100% மானியத்தில் உயர் ரக பருப்பு விதை உற்பத்தி மற்றும் கொள்முதல் செயல் விளக்கத்திடல் அமைத்திட விருப்பமுள்ள விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். 2025 தொடங்கி 2026 முதல் 2030 தொடங்கி 31 வரை பயிர் உற்பத்தி அதிகரிப்பு, பயிர் வகை சாகுபடி பரப்பு விரிவாக்கம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தி பயிர் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்திற்கு உளுந்து மற்றும் பாசிப்பயிறு வகைகளில் இத்திட்டம் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய கூறான சான்று விதை விநியோகம், அதாவது 8 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இந்த விநியோகத்தின் மூலம் குவிண்டாலுக்கு ரூபாய் 6000

0: மாசம், மாசியில் நட்டமாக்கும் பங்குனி கடைசி எல்லாம் களைவட்டம் வரும், வையாசியில் பலன் எடுத்துடலாம். 3.5 மாதம் கணக்கு. சித்திரையிலே காய் வெடிச்சிடும், வெடித்த உடனே நம்ம பறிக்கிடலாம், பருத்தி எடுத்துடலாம்.
1: இப்போ பூக்கிற பருவம் வருது இல்லையா, எத்தனை மாதத்தில் பூக்கும்? 2 மாதம் பூக்குமா இல்லை 40 நாளையில் பூத்துருமா?
0: பங்குனியிலே பூத்துரும், 1.5 மாதம் கடைசி பூ ஆரம்பிச்சிரும். 2வது மாதம் பூக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3வது மாதம் அப்படி இப்படி எல்லாமே மொத்தமாக பூத்துரும், 4வது மாதம் பூரா காயாக போயிடும், 5வது மாதம் நம்ம எடுப்பு எடுத்துடலாம்.
1: சிகிச்சை எதுவும் தாக்குமா?
0: ஆமாம், பூச்சி தாக்கும், அஸ்வினி பூச்சின்னு ஒன்று தாக்கும், வெள்ளை கொசு பாக தாக்கும், மேற்கொண்டு வந்து சுரட்டி அடிக்கும். இதுக்கு பூரா அங்கே மருந்து வாங்கிட்டு வருவோம்.
1: இப்போ நீங்கள் போய் கடைகள்லேயே மருந்து வாங்கிடுவீங்களா இல்லை வேளாண் அறிவியல் மையத்தில் போய் நீங்கள் வந்து மருந்து வாங்கிட்டு வருவீங்களா?
0: நாங்கள் வந்து திருமங்கலம் கடைகளில் போய் மருந்து வாங்கிட்டு வருவோம், பூச்சி மருந்து பூரா அங்கே தான் உரமும் வாங்குவோம்.
1: இப்போ வந்து பூச்சி வரும்னு சொன்னீங்க, இந்த மருந்து அடித்தா பூச்சிகள் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து மருந்து அடிப்பீங்க, எத்தனை முறை வந்து களை எடுப்பீங்க?
0: 2 முறை களை எடுப்போம், 3 மருந்து அடிப்போம். 3 மருந்து அடிச்சிட்டமாக்க பலனுக்கு வந்துடும், அப்புறம் வந்து நம்ம பிரியப்பட்டு செய்கிற வேலை. அப்புறம் வந்து களை எடுக்கிறது கிடையாது, புல்லில் பிடுங்குறது கிடையாது, மருந்து தான். இந்த 3 மருந்து அடிச்சிட்டமாக்க பலனுக்கு வந்துடும், 4வது மருந்தில் பலன் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் நம்ம திருப்பி இந்த அப்போ மருந்து அடிக்க போகிறோம், அங்கேருந்து வச்சுருக்கோம், அடிக்க போகிறோம். இப்போ ஊரியா போட்டு விட்ருக்கோம், முதல்ல வந்து அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு, இனி அந்த உரம் கிடையாது. நீ இது வந்து 2-3 மாதத்துக்கு இந்த ஊரியா வச்சு தண்ணி விட்டுருக்கோம்னா இப்போ பூ கெட்டியிருக்கு, இப்போ அந்த மருந்து கொடுத்து விட்ருக்காங்க.
2: பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

வென்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை ஆறி குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியில் நிற்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:55. இனி கேட்கலாம்
5: ஆகாஷவாணி மதுரை வானொலி. இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில ஆர்வமா ஒரு குழந்தை பங்கு பெற காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். உங்க பேர் என்ன?
6: வணக்கம், என் பேர் தன்யா.
5: சரி, இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
6: நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்.
5: ஓ, கதையா? சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
6: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு அடுத்த வாரிசு இல்லைன்னு கவலைப்பட்டாரு. அப்ப வந்து மந்திரிட்டப்ப ஏதாவது யோசனை கேட்கலான்னு போனாரு. அப்புறம் வந்து மந்திரியும் ராஜாவும் டிஸ்கஸ் பண்ணதுல மந்திரி சொன்னாரு, நம்ம 4 சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு

0: வறுத்த விதையை கொடுத்து ஒரு மாசம் டைம் கொடுக்கலான்னு சொன்னான். ராஜாவும் கிராமத்துல இருந்து நாலு சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்தாரு. பசங்களா, உங்களுக்கு நான் நாலு விதைய தரேன், ஒரு மாசமும் தரேன், இதை போய் வளர்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு. மூணு பசங்க வந்து பார்த்தாங்க, நம்ம எத்தனை வாட்டி தண்ணி ஊத்துனாலும் அந்த செடி வளரவே மாட்டேங்குது, ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வளரவே இல்லைன்னு சொல்லி அந்த மூணு பசங்களும் கடையில் போய் புது செடி வாங்கிட்டு வந்து அதை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் நம்ம வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த செடிக்கு திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றி அது வளர்றனாலும் பரவாயில்லன்னு அப்படியே வச்சிருந்தான். ஒரு மாதம் ஆயிடுச்சு. நாலு பசங்களும் திருப்பி அரண்மனைக்கு ராஜாட்ட செடியை காமிக்க எடுத்துகிட்டு போனான். ராஜா பார்த்தப்ப மூணு பசங்க கையில் மட்டும் செடி இருந்துச்சு, ஒரு பையன்ட்ட எதுவுமே இல்லை. அந்த பையன்ட்ட கேட்டாங்க, நீ மட்டும் ஏன் செடி எடுத்துகிட்டு வரலன்னு கேட்கும் போது, எந்தில் செடி வளரல ராஜா அப்படின்னு சொன்னான். அந்த பையனுக்கே கிரீடத்தை கொடுத்து நீ தான் அடுத்த வாரிசுன்னு சொன்னாங்க. இது எல்லா பசங்களும் கேட்டாங்க, நாங்களாம் செடி வளர்த்து எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் வாரிசாக தராமல் ஏன் அந்த பையனுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கும் போது, நான் நாலு பேர்த்துக்கு வறுத்த விதையை தான் கொடுத்தேன், வறுத்த விதை எப்பயுமே வளராது, அந்த பையன் மட்டும் நேர்மையாக எடுத்துட்டு வந்தான், அதனால தான் அவனுக்கு அடுத்த வாரிசாக பதவியை கொடுத்தேன். நீங்கள் நாலு பேரில் மூணு பேர் மட்டும் சீட்டிங் பண்ணீங்களா, அதனால உங்களுக்கு நான் தரமாட்டேன்.
1: சூப்பர், ரொம்ப அருமையாக கதை சொன்னீங்க எங்களுக்கு.
0: நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: இதுவரைக்கும் புதிய காலை நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் புதிய காலை நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 6 மணிக்கு கேட்கலாம். மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. இனி கேட்போம்

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையின் இரண்டாம் பாகம் இந்தியாவில் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சுகாதார இலாக்காவுக்கு நானும் கொஞ்சம் உதவியாக இருக்கலாம் என்று

நீ அரசாங்கத்திற்கு நான் சேவை செய்ய தயார் என்று அறிவித்ததும் அவர்கள் நியமித்த ஒரு கமிட்டியில் என்னையும் சேர்த்தனர். மேல் ஜாதியினர் வசிக்கும் பகுதியில் நாங்கள் ஒரு கக்கூசை பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லாமல் இருப்பதற்கில்லை. வீட்டின் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு ஜலதாரை இருந்தது. தண்ணீர் விடவும் மூத்திரம் கழிக்கவும் அந்த ஜலதாரை பயன்படுத்தப்பட்டது. அதனால் வீடு முழுவதுமே துர்நாற்றம் இருக்கும். நாங்கள் பார்த்த வீடுகள் ஒன்றில் மாடியில் இருந்த ஒரு படுக்கையறையையும் பார்த்தோம். அதில் இருந்த ஜலதாரை மலஜலம் இரண்டும் கழிக்க கக்கூசாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த ஜலதாரை கீழே போக ஒரு குழாயும் இருந்தது. அந்த அறையில் இருந்த துர்நாற்றத்தை சகித்துக் கொண்டு அங்கே நிற்கவே முடியவில்லை. அங்கே எப்படித்தான் படுத்து தூங்குகிறார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ள நான் விட்டு விடுகிறேன். வைஷ்ணவ கோவிலுக்கும் கமிட்டி போய் பார்த்தது. அந்த கோவிலின் அர்ச்சகர் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டியவர். ஆகவே எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் செய்ய விரும்பும் சீர்திருத்தங்களை கூறலாம் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அக்கோவிலின் ஒரு பகுதியை அவர் கூட பார்த்ததே இல்லை. அந்த இடத்தில்தான் குப்பை கூழங்களையும் எச்சில் இலைகளையும் சுவரை தாண்டி வீசி போட்டு விடுவது வழக்கம். காக்கைகளும் பருந்துகளும் அங்கே எப்பொழுதும் இருந்து வந்தன. கக்கூசுகளும் மிக ஆபாசமாக இருந்தன. நாங்கள் கூறிய யோசனைகளை எவ்வளவு தூரம் அந்த அர்ச்சகர் நிறைவேற்றி வைத்தார் என்பதை பார்க்க நான் அதிக நாட்கள் ராஜ்கோட்டில் இல்லை. கடவுளை வழிபடும் இடங்களில் கூட அவ்வளவு அசுத்தங்கள் இருப்பதைக் கண்டு மனவேதனைப்பட்டேன். தெய்வீகமானது என்று கருதப்படும் ஓர் இடத்தில் சுகாதார விதிகள் கவனமாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்றே யாரும் எதிர்பார்ப்பார்கள். அகம் புறம் ஆகிய இரு தூய்மைகளும் இருக்க வேண்டியது முக்கியம் என்று ஸ்மிருதி கர்த்தாக்கள் மிகவும் வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதே நான் அறிந்திருந்தேன். இனி இரு ஆர்வங்கள் எனும் அத்தியாயம். பிரிட்டிஷ் அரசியல் முறைகளிடம் எனக்கு இருந்த அவ்வளவு விசுவாசத்தை போல் வேறு யாருக்கும் இருந்ததாக நான் அறிந்ததில்லை. சத்தியத்தினிடம் எனக்கு இருந்த பற்றே இத்தகைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை நான் அப்பொழுது காண முடிந்தது. விசுவாசமோ வேறு ஒரு நற்குணமோ என்னிடம் இருப்பதாக நடிப்பது என்பது மாத்திரம் என்னால் என்றுமே ஆகாது. நேட்டாலில் நான் போகும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ராஜ வாழ்த்து கீதம் பாடப்படும். அதை பாடுவதில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது நான் எண்ணினேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் குறைகளை நான் அறியவில்லை என்பதல்ல. ஆனால் மொத்தத்தில் பார்த்தால் அந்த ஆட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்று நினைத்தேன். பொதுவாக பிரிட்டிஷ் ஆட்சி ஆளப்படுவோருக்கு நன்மையானது என்றும் அந்நாட்களில் நம்பி வந்தேன். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை கண்டேன். ஆனால் அது பிரிட்டிஷ் பாரம்பரிய குணத்திற்கு மாறுபட்டது என்று கருதினேன். அது தற்காலிகமானது, தென்னாப்பிரிக்காவில் மாத்திரம் இருப்பது என்று நான் நம்பினேன். ஆகையால் ஆங்கிலேயருடன் போட்டி போட்டுக்கொண்டு மன்னரிடம் விசுவாசம் காட்டினேன். ராஜ வாழ்த்து கீதத்தின் மெட்டை கவனத்துடனும் விடாமுயற்சியுடனும் கற்றுக்கொண்டேன். அக்கீதம் பாடப்படும் போதெல்லாம் நானும் சேர்ந்து பாடி வந்தேன். ஆர்ப்பாட்டமும் வெளிப்பகட்டும் இல்லாமல் ராஜ விசுவாசத்தை தெரிவிக்கும் சமயம் வந்த போதெல்லாம் அதில் நானும் தயங்காது பங்கு கொண்டேன். இந்த விசுவாசத்தை என் வாழ்க்கையில் என்றுமே நான் பயன்படுத்தி கொண்டதில்லை. அதை கொண்டு சுய லாபத்தை அடைவதற்கு நான் என்றும் நாடியதுமில்லை. விசுவாசம் காட்ட வேண்டியது என் அளவில் ஒரு கடமையாகவே இருந்தது. வெகுமதி எதையும் எதிர்பாராமல் அதை நான் தொடர்ந்து காட்டி வந்தேன். நான் இந்தியாவுக்கு வந்தபோது விக்டோரியா மகாராணியின் வைர விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ராஜ்கோட்டில் இதற்காக அமைக்கப்பட்டிருந்த கமிட்டியில் சேருமாறு என்னை அழைத்தார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். ஆனால்
கொண்டாட்டம்.

பெரும்பாலும் பகட்டாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. வெளிவேஷமாகவே காரியங்கள் நடந்ததைக் கண்டு மன வருத்தமடைந்தேன். கமிட்டியில் நான் இருக்க வேண்டுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் முடிவாக நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போவது என்று தீர்மானித்துக் கொண்டேன். விழாவை ஒட்டி செய்யப்பட்ட யோசனைகளில் ஒன்று மரம் நடுவது என்பது. அநேகர் இதை பகட்டுக்காகவும் அதிகாரிகளை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அப்போது செய்ததை நான் கண்டேன். மரம் நடுவது கட்டாயமானது அல்ல என்றும் அது ஒரு யோசனையே என்றும் அவர்களிடம் நான் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். செய்வதானால் சரியாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் சும்மா இருந்து விட வேண்டும். என் கருத்தை கேட்டு அவர்கள் நகைத்தார்கள். என் பங்குக்கு நான் எனக்கேற்பட்ட மரத்தை நான் உண்மையான சிரத்தையுடனேயே நட்டு ஜாக்கிரதையாக தண்ணீர் ஊற்றியும் வளர்த்தேன். அதே போல என் குடும்பத்தில் இருந்த குழந்தைகளுக்கு ராஜ வாழ்த்து கீதம் பாட கற்றுக் கொடுத்தேன். உள்ளூர் போதனாமுறை கல்லூரி மாணவர்களுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுத்தது நினைவிருக்கிறது. ஆனால் அப்படி நான் சொல்லிக் கொடுத்தது ஜூபிலி சமயத்திலா அல்லது இந்தியாவின் சக்கரவர்த்தியாக 7ஆம் எட்வர்டுக்கு முடிசூட்டு விழா நடந்த போதா என்பது எனக்கு ஞாபகமில்லை. பிற்காலத்தில் அப்பாடலின் அடிகள் எனக்கு அருவருப்பை உண்டாக்கின. அகிம்சையை பற்றிய என் எண்ணங்கள் வளர்ச்சியடையவே நான் எண்ணுவதிலும் பேசுவதிலும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க ஆரம்பித்தேன். அவள் விரோதிகளை சிதறடித்து அவர்கள் வீழ்ச்சியடைய செய்யும், அவர்களது ராஜ்யம் குழப்பமடைந்து வஞ்சகமான அவர்கள் தந்திரங்கள் நிறைவேறாது செய்யும். முக்கியமாக அந்த கீதத்தின் வரிகளே அகிம்சையை பற்றிய என் உணர்ச்சிக்கு முரணாக இருந்தன. என் அபிப்பிராயத்தை டாக்டர் பூத்திடம் தெரிவித்தேன். அகிம்சையில் நம்பிக்கையுள்ள ஒருவர் அந்த வரிகளை பாடுவது சரியல்ல என்பதை அவரும் ஒப்புக்கொண்டார். விரோதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வஞ்சகர்களாகவும் இருப்பார்கள் என்று நாம் எப்படி எண்ணிக்கொள்வது? விரோதிகள் என்பதனால் அவர்கள் கட்டாயம் தவறு செய்பவர்களாகவும் இருக்க வேண்டுமா? ஆண்டவனிடமிருந்து நாம் நீதியையே கேட்கலாம். டாக்டர் பூத் என் உணர்ச்சிகளை பூரணமாக அங்கீகரித்தார். தமது பிரார்த்தனை கூட்டத்திற்கென்று புதியதொரு ராஜ வாழ்த்து கீதத்தையும் இயற்றினார். டாக்டர் பூத்தை குறித்து மேற்கொண்டும் பிறகு கவனிப்போம். ராஜ விசுவாசத்தை போலவே நோயுற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் என் சுபாவத்திலேயே ஆழ வேர் விட்டிருந்தது. நண்பர்களாக இருக்கட்டும், முன்பின் தெரியாதவர்களாக இருக்கட்டும், பிறருக்கு பணிவிடை செய்வதில் எனக்கு ஆசை அதிகம். தென்னாப்பிரிக்க இந்தியர் சம்பந்தமான துண்டு பிரசுர வேலையில் நான் ராஜ்கோட்டில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த சமயம் பம்பாய்க்கு உடனே போய் திரும்ப வேண்டிய சந்தர்ப்பம் நேரிட்டது. தென்னாப்பிரிக்க இந்தியர் விஷயமாக நகரங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி பொதுமக்கள் அந்த நிலைமையை அறியும்படி செய்ய வேண்டும் என்பது என் நோக்கம். இதற்கு முதல் நகரமாக பம்பாயை தேர்ந்தெடுத்தேன். முதலில் நீதிபதி ரானடேயை சந்தித்தேன். நான் சொன்னதை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டார். சர் பிராசோஷா மேத்தாவை சந்திக்குமாறு கூறினார். அடுத்தபடியாக நான் சந்தித்த நீதிபதியான பத்ருதீன் தயாப்ஜியும் அந்த யோசனை தான் கூறினார். நீதிபதி ராணடேயும் நானும் உங்களுக்கு அதிகமாக எந்த உதவியும் செய்வதற்கில்லை. எங்கள் நிலைமையை நீங்கள் அறிவீர்கள். பொது விஷயங்களில் நாங்கள் தீவிர பங்கு எடுத்துக் கொள்வதற்கில்லை. ஆனால் எங்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சரியானபடி வழிகாட்டக்கூடியவர் பிராசோஷா மேத்தாவே என்றார். நிச்சயமாக நானும் சர் பிராசோஷா மேத்தாவை பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். அவர் யோசனைப்படி நடந்து கொள்ளுமாறு இப்பெரியவர்கள் எனக்கு புத்திமதி கூறியது பொதுமக்களிடையே பிராசோஷாவுக்கு இருந்த மகத்தான செல்வாக்கை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது.

0: இதுவரை காந்தி அஞ்சலி கேட்டோம்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நடக்கிற விஷயங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு நல்லதுதான் நடக்கும். ஏன்னா பண்ணக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பா நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையான விஷயங்களையும் தன்னம்பிக்கையும் வெற்றவே வேணாம் என்னைக்குங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஷோ எல்லாருமே வந்துட்டு இன்னைக்குமே வந்து இந்த ஷோ எங்களுக்கு ரொம்ப மகளுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோ துவங்கலாம்.

7:17 ஆயிட்டு இருக்கக்கூடிய வெளியில நாம கேட்டு முடிச்சிருக்கோம் எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸ்ல ஜெமினி படத்துக்காக பாடல் கேட்டிருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை பூக்கல்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசவே போறோம். எஸ் இன்னைக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெளியில ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அங்கங்க வந்துட்டு நேத்திக்கு முந்தா நேத்திக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சது அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரப்பதம் ஒரு 74% இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால் அந்த வெப்பத்தை வந்துட்டு உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியான வானிலை அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெயிலும் மழையும் நம்மளுடைய பாதுகாப்பு என்றைக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வெளியில் போகும்போது கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதிகமாக தண்ணீரெல்லாம் குடிச்சுக்கோங்க. இன்னும் நம்ம ஊருக்கு நிறைய மழை பெய்யணும், அதிகமாக மழை வரணும், அப்போ தான் விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற வேண்டுதலில் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதுனால கூடுதலாக சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஆர்ஜேஸ் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ அதே மாதிரி நம்ம ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ கேட்கக்கூடிய நேயர்கள் நாம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சேர்த்து வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டையும் கேட்டுட்டு வந்துருவோமா.

0: மனம் மற்றும் ஹரிணியோட வாய்ஸ்ல பஞ்சதந்திரம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேயர்களே, இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை திருவிடைமருதூர் கோவிந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலுக்கு போவோமா? கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையிலே சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலே திருவிடைமருதூர் அருகில் உள்ள கோவிந்தபுரத்திலே இந்த கோவில் உள்ளது. கோவிலிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அணக்குடி என்னும் கிராமம். இந்த ஊர் ஜமீன் வம்சத்தை சேர்ந்த சுவாமிநாதன் பிள்ளை என்பவர் 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஒரு சமயம் கோவிந்தபுரம் வழியே பயணித்தார். ஓரிடத்தில் வண்டி நின்றுவிட்டது. பிரம்மாண்டமான நாகம் ஒன்று வழியில் குறுக்கே படுத்திருந்தது. உடனே சுவாமிநாத பிள்ளை சென்று பார்த்த நாகம் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி நகர்ந்தது. அதை அவர் பின்தொடர்ந்தார். அது ஒரு பெரிய புற்றை காட்டி மறைந்தது. இது அம்பாளின் நீலை என்று உணர்ந்த ஜமீன்தார் தனக்கு வழக்கு வெற்றி கிடைத்தால் அங்கு கோவில் கட்டதாக வேண்டிக் கொண்டார். தீர்ப்பு அவருக்கு சாதகமாகி வந்தது. உடனே இங்கு கோவில் கட்ட நிலத்தை சமன்படுத்த புற்றை இடிக்கும் போது இரத்தம் பீரிட்டு வந்தது. புற்றை களைந்து பார்த்தால் அம்மன் சிலை வெளிப்பட்டது. கடப்பாறை புருவத்தில் பட்டதால் வந்த இரத்தம் என்பதை அவர் உணர்ந்தார். அப்போது உலகை காக்கும் அங்காள பரமேஸ்வரி நான், இந்த இடத்தை கருவறையாக கொண்டு ஆலயம் அமை, உனது வம்சத்தை காப்பேன், ஊருக்கும் நல்லருள் செய்வேன்,

0: என ஒலித்தது. அதன்படி இங்கு ஆலயம் எழுப்பி அங்காள பரமேஸ்வரியை வழிபடத் தொடங்கினர். அழகிய மூன்று நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்தால் வெண் குதிரை கம்பீரமாக நிற்கிறது. அருகில் குதிரை வீரன், வேட்டை நாய் மற்றும் புலியையும் காணலாம். தொடர்ந்து நந்தி தரிசனம். அம்மன் ஆலயத்தில் நந்தி இருப்பது இங்கே விசேஷமானது. அடுத்து அர்த்த மண்டபம், தொடர்ந்து கருவறை. கருவறை வாயிலின் இருபுறம் விநாயகர், பாலமுருகன் உள்ளனர். கருவறையில் சிறிய திருமேனிகளாய் கருணை பொழியும் திருமுகம், சூலம் உடுக்கை கத்தி கபாலம் ஏந்தியவளாய் வீராசனத்தில் அமர்ந்து தேவி காட்சி தருகிறாள். இவளை தரிசித்தவுடனேயே நம் மனம் பாரங்களெல்லாம் ஓடிவிடுகின்றன. பாவாடை ராயன், பேச்சியம்மன், மயான புத்திரன், மதுரை வீரன், காட்டேரியம்மன், நாகதேவதை, செல்லியம்மன் சன்னதிகளும் இங்கு உள்ளன. அங்காள பரமேஸ்வரிக்கு அசைவ உணவுகள் படைப்பதில்லை. இவளது நடை சாற்றிய பிறகு பரிவார தேவதைகளுக்கு அசைவ படையல் போடப்படுகிறது. தொழில் அபிவிருத்தி, திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டி அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகின்றனர். நவராத்திரியும் சிவராத்திரியும் பெருவிழாக்கள். வெள்ளி செவ்வாயில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தன் பார்வையால் நம் தோஷங்களையும் கஷ்டங்களையும் போக்குகின்ற திருவடைமுருதூர் கோவிந்தபுரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் காளிகாயை ச வித்மகே மாதா சுரூபாயை தீமகி தன்னோ அங்காளி பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: சொடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
0: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

நேயர்களே, இனி இறகு பந்தாட்ட உலக கூட்டமைப்பின் உலக சாம்பியன்ஷிப் போட்டி பற்றிய அறிவிப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். சற்று நொடிகளில்

நேர்களை, இதுவரை இறகு பந்தாட்ட உலக கூட்டமைப்பின் உலக சாம்பியன்ஷிப் போட்டி பற்றிய அறிவிப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்டோம். 7:40 ஆயிட்டிருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஏ ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன டே, இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு உலக மூத்த குடிமக்கள் தினமே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு டே இது அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே வந்துட்டு பெரியவங்களை வந்து மதிக்கணும், அதே மாதிரி பெரியவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு ஒரு வருஷமுமே August 21 அன்னைக்கு முதியவர்கள் அவங்களுடைய சேவைகள் எல்லாம் நம்ம போற்றணும். நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே போல் அவங்களுக்கான உரிமைகள், அதே போல் அவங்களுடைய நலன்கள், இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிஸ் அப்படின்னு வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக மதிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக மதிக்கிறோம். அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கேட்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அவங்க கூட உட்காந்து பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குல்ல. அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சோ சில இடங்களில் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்காக நிறைய அன்புகளை கொடுப்போம், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வாங்கி கொடுப்போம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப அவங்க கூட ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து பேசுகிறோமா அப்படிங்கிறதான் டெஃபினட்டாக வந்துட்டு ஆமாம் இல்லை நம்ம பேசாமே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே போய் உட்காந்து அவங்ககிட்ட பேசுங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, டெய்லியுமே அவங்களுக்காக அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாவாங்க, நாமளும் நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம், ஹாப்பியும் ஆகலாம்.

ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகத்தியோட வாய்ஸ்ல அயன் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து போக்குவரத்துக்கான விழிப்புணர்வு எல்லாமே நம்ம ஊர்ல நடந்தது. நேத்து வந்துட்டு கூட தனியார் கல்லூரி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து வந்து சூப்பரா விழிப்புணர்வு எல்லாம் நடத்திருந்தாங்க. ஆனாலுமே வந்து நம்ம சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்த என்னைக்குமே மறக்கவே கூடாது. டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா ஹெல்மெட் வியர் பண்ணுங்க, ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயம் சீட் பெல்ட் போடுங்க. அதே போல இப்பதான் வந்து கூட்டமா இல்லையே, நம்ம ஒன் வேல போய்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் என்றைக்குமே எடுக்காதீங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதே போல் சிக்னல்லையுமே வந்து சில வாகனங்கள்லாம் அச்சச்சோ டைம் ஆகிடுச்சே விட்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கிளம்புறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம கிளம்ப வேண்டிய டைமுக்கு ஒரு பிஃபோராகவே ஒரு 5-10 minutes முன்னாடியே கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தெல்லாம் விடுபடலாம். அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஃப்ரைடே அப்படின்னாலே ஜாலி டே தான், ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா, அதனால ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மூடில் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து கிளம்பியிருப்போம். அது வந்து ஆன் டைமுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. அதனால நம்ம சாலை விதிகளை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தோட பாட்டும் கேட்டுட்டு வந்துருவோமா.

ஹரிஹரன் வாய்ஸ்ல ஜே ஜே படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஸோ நம்ம ஊர்ல வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல நம்ம மதுரை உலக தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா, சங்கம் வந்து பாத்தீங்கன்னா சங்க பாடல்கள்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்ததுல எல்லாம் சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா வந்து இன்னைக்கு நம்ம நிறைய சங்க தமிழ்கள் அதெல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கும் நிறைய சொல்லித்தரணுங்கிற மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம கண்டிப்பா இயற்கையும் சேர்த்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து முன்னெடுத்து நிறைய விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருந்தாங்க. அந்த விழிப்புணர்வு முகாமும் ரொம்ப சிறப்பாக போச்சு. நிறைய மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே போல் மாணவர்கள் அப்படிங்கும்போதே நிறைய வந்துட்டு ஒரு பக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து இந்த வாட்டி எல்லாரும் எக்ஸாம் தட்டுறீங்க, தூக்குறீங்க, போஸ்டிங்கில் போய் உட்காடுறீங்க அப்படிங்கிறக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லலாம். அதுபோல் இலவச தேர்வு பயிற்சிகளுமே வந்து நிறைய கொடுக்குறாங்களாம் நம்ம மதுரை. அதே போல் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வந்து RRB குரூப் டி அதோட மத்திய அரசு தேர்வுக்கான இலவச வகுப்புகள் எல்லாமே வந்து நடத்தப்படுதான். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் விசாரிச்சு அதில் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சு கண்டிப்பாக எல்லாரும் ஆஃபீஸர் உயர் அதிகாரிகள் ஆகுறீங்க அப்படிங்கிற பெரிய வாழ்த்துக்களோட இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 7 கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: நேர்களை தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட சற்று நொடிகளில் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 2 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்கள் எல்லாமே பங்கேற்றுக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. நீங்கள் உங்கள் மொபைலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்புல இருக்கீங்களே, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, கேக்குதா மேடம்?
1: கேக்குது, இப்பதான் கேக்குது. சொல்லுங்க உங்க பேரு.
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: எல்லாரும் சிறப்பா இருக்கோம். உங்க பேரு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு.
1: சரி, கடைசி வரைக்கும் பேரை சொல்லவே மாட்டீங்கல்ல?
2: என் பேரு சுமதி, ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம்.
1: ஓகே சுமதி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: பாடல்
1: வந்துட்டே இருக்கு, அழைத்ததற்கு நன்றி.

0: 8 மணி 7 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நேயர்கள் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்திருக்க நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்மா. ராமநாதபுரம் முனியசாமி பேரம்மா.
0: முனியசாமி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நல்ல பாட்டா போடுங்கம்மா.
0: நல்ல பாட்டா போடணுமா? என்ன பாட்டுன்னு இல்லையா, எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தானே?
1: இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டாவே போடுங்க.
0: எங்களுக்கு பிடிச்ச பாட்டா, இது உங்களுடைய விருப்பம் இல்லையா? சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு வேணும்? நினைச்சோம் பட் இருந்தாலும் எனக்காக ஒரு பாட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு அவர் கேட்டதுனாலே பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: கூடிய வெளியில நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே கால் பண்ணும், உங்களுக்கு விருப்பமான பாட்டு அந்த படத்தோட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 0452 இணைப்பணியும் சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நிலையத்துல அனுபவமா
3: எல்லாரும் சிறப்பா இருக்கோங்க. புவனேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
4: தனி ஒருவன் படத்துல இருந்து நின்று.
3: ஓகே, நீங்களும் பாடிடுவீங்க போலயே. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: எட்டு மணி 18 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அடுத்ததான் வந்திருக்க நேயர், வணக்கம். எஸ் எம் ரெயின்போ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ராமநாத மாவட்டம் இருந்து முதலாவது பேசுறேன்.
0: முருகானந்தம், என்ன பாட்டு வேணுங்க?
1: ரஜினி முருகத்துல இருந்து ஜிகர்தண்டா.
0: ஓகே, கண்டிப்பா பாடல் வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு. ரஜினி முருகன்ல இருந்து ஜிகிரு சாங் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: 8:24 ஆயிட்டிருக்க வேலையில் பாட்டு வேணுமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நேயர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, கால் பண்ணி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா. காலை வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர்?
1: ராமநாதபுரத்துலேருந்து முத்து.
0: முத்து, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பெட்ரோ படத்துலேருந்து ஆட்சி சந்தன
0: கிட்டே. ஓகே, கண்டிப்பாக வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எட்டு மணி 30 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில பாட்டு வேணுமா கேட்டுட்டே இருக்கும். ராமநாதபுரம்ல இருந்து நேயர்கள் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கலாம். கால் பண்ணுங்க 25 30 170 அல்லது 25 30 171 அப்படிங்கிற நம்பருக்கு. நீங்க உங்க மொபைல்ல இருந்து கூப்பிடுங்க அப்படின்னா 0452 இணைப்பெண்ணை சேர்த்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ,
2: வணக்கம்.
1: சொல்லுங்க உங்க பேரு.
2: வணக்கம்.
1: ஆ, உங்க பேர் சொல்லுங்க.
2: வெங்கடாசலபதி,
1: ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி. நன்றி. எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

இது யாரு? எட்டு மணி 35 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பாத்துருவோம். வணக்கம். சிறப்பான சம்பவங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இந்த டவரெல்லாம் இடையில பூந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாமல் பார்த்துக்கிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்துருவோமா. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் வேணும் அப்படின்னா 2530171 அல்லது 2530170 அப்படிங்கிற நம்பருக்கு, வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியூர் எங்கம்மா போகிறது, ராமநாதபுரத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க, எங்களுக்கு புரியும். S0452 அப்படிங்கிற இணைப்பை சேர்த்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு மகிழலாம்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம்
2: மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: எடுமணி 36 நிமிஷத்துல பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, உனக்கு உமாராணி, ராமநாதபுரத்துல இருந்து உமாராணி பேசுறேன்.
3: உமாராணி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: சித்தார் படத்துல இருந்து ஏதாவது.
3: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். எல்லாருக்கும் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: 8:41 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர். வணக்கம்.
1: வணக்கமா,
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: பெரம்பலூர் மகேஸ்வரம்மா.
0: மகேஸ்வரன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: புதுப்படத்துல
0: ஓகேங்க, லவ் டுடே படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: 8:45 ஆயிட்டிருக்கக்கூடிய வெளியில 46 ஆயிடுச்சுமா? ஏஸ், டைம் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில? எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்க வேணாமா அப்படின்னு நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் யார் எங்கிருந்து பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
3: சொல்லுங்க, உங்க பேரு?
4: யாஸ்மின்.
3: யாஸ்மின்,
4: ராமநாதபுரம்.
3: ராமநாதபுரம்ல இருந்து யாஸ்மினுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு சேதுபதி படத்துல இருந்து கொஞ்சம் பேசிட்டு
3: வேண்டாம். ஓகேங்க, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் கேட்டு நினைந்திருங்கள்.

0: எனக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேரம் 8:50. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக இல்லையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது

0: அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாம் இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Good morning. மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள் கேட்கலாமா?

போட்டே.

உற்சாகமான பாடல்கள் கேட்டுட்ருக்கோங்க. ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்கு நேர்மலை. பாரத பிரதமர் அவர்களினுடைய நலத்திட்டங்கள் ஒன்றான பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் பற்றி தான் கேட்க போகிறோம்.

செம்மையான பீட்டான பாடல் தான் கேட்டிருக்கோம். ரைட் காத்து இருக்க நேரமில்லை. நேரம் 9:12 ஆயிடுச்சுங்க. பாரத பிரதமரினுடைய நலத்திட்டங்கள்ல ஒன்றான பழங்குடியின மக்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் பத்தி தான் நம்ம கேட்கப்படும். இந்தியாவில் பழங்குடியின மக்களினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக 2024 தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மேற்பட்ட

ஜாலியா கேட்டுட்டு இருக்கோங்க, இருக்க நேரம் இல்லை. நேரம் 9:17 ஆச்சுங்க. பழங்குடியின மக்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் பத்தி தாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைப்பதை உறுதி செய்தல், அதே மாதிரி பழங்குடியின குடும்பங்களுக்கு தரமான சுகாதார வசதிகளை எளிதாக கிடைப்பதையும் உறுதி செய்தல், இதெல்லாம் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். கேட்டுட்டு இருக்கோம் ரைட் அண்ட் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

0: நேரம் 9:20. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. பிரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

வெல்கம் பேக் டு ட்ரெட் பீட்ஸ். காத்திருக்க நிர்மலை, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பழங்குடியின மக்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் பத்தி தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க. இந்த திட்டம் உள்கட்டமைப்பு, வாழ்வாதாரங்கள் மற்றும் அத்தியாவசியமான சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து நிலையான வளர்ச்சி மூலம் பழங்குடி சமூகங்களை உயர்த்துவதில் உறுதியாக இருக்குது. திறன் மேம்பாடு மற்றும் சுயசார்பை வளர்ப்பதன் மூலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சி பிளவை குறைக்கவும் இந்தியா முழுவதும் உள்ள பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த திட்டம் உதவியா இருக்குது. பாடல் கேட்கலாம், ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: போல நாம் வாழ வேண்டும் மடா. இந்த அலைகள் போல நாம் மாற்ற வேண்டும் மடா.
1: உன்னை நீ அறிந்த

0: கண்ணாடி மாளிகையில ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புடன் உலாவரும் கண்ணாடி மாளிகையில் இன்று ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாட காத்திருக்காங்க பி பரிமலா தேவி அவர்கள்.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

பிரெட்மிட்ஸ் காதி இருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு உலக மூத்த குடிமக்கள் தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. இது முதியவர்களை கௌரவப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய வாழ்நாள் பங்களிப்புகளை கொண்டாடுவதற்கும் மேலும் முதியோர் நலன் கண்ணியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வருடாந்திர

0: இன்னைக்கு உலக மூத்த குடிமக்கள் தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. இது முதியவர்களை கௌரவப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய வாழ்நாள் பங்களிப்புகளை கொண்டாடுவதற்கும் மேலும் முதியோர் நலன் கண்ணியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வருடாந்திர தினம் இன்று.
1: Yo, this is DSP, DSP, DSP, presenting you, Kandasami.

பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் இன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுதுங்க. ஒற்றுமைக்கு உறுதிமொழி எடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. Listen, listen.

கரெக்டான பாடல்களை கேட்டிருக்கோம், கூடவே சின்ன சின்ன தகவல்களையும் கேட்டிருக்கோம். ரைட் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒருவருடைய நினைவாற்றலுக்கு அவர் உண்ணக்கூடிய உணவு உதவியாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பூனையில் அசிட்டைல் கொலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை உற்பத்தி செய்ய உணவில் இருக்கக்கூடிய கொலைன் அப்படின்ற சத்து தூண்டுதலாக இருந்திருக்குது. இந்த சத்து முட்டையிலும் மீன்லையும் அதிகமாகவே இருக்குது. இந்த சத்து தூண்டுவதால் மூளையில் அசிட்டைல் கொலைன் அதிகமாகும் போது நினைவாற்றலும் அதிகமாகுதாங்க.

ஃப்ரெடமிட்ஸ் காத்திருக்கு நிறமில்லை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 9:47 ஆயிடுச்சுங்க. கடல் நத்தைகள் மீனோட வயிற்றுக்குள்ள போயிட்டா என்ன ஆகும்? பொதுவா பெரிய மீன்களுடைய வயிற்றுக்குள்ள சின்ன மீன்கள் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜீரணம் பண்ணிட்டு அதை அப்படியே வந்துட்டு எல்லாத்தையுமே உள்ளே வந்து ஜீரணம் பண்ணிடும். ஆனால் கடல் நத்தைகள் வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவற்றினுடைய ஓடுகளில் ஒரு கதவு மாதிரி இருக்குமா, கடல் நத்தைகளுடைய கதவுகள் வந்து மூடிக்குமா, மீன் வயிற்றுக்குள்ள அந்த ஜீரண நீர்கள் உள்ள புகுந்து நத்தையினுடைய மென்மையான உடலை கரைத்து விடாமல் அது காப்பாத்திடுமா, நத்தை எந்த விதமான சேதமும் இன்றி மீனுடைய ஜீரண பாதையினுடைய வழியாக பயணம் செஞ்சு வெளியே வந்துடுமா? இந்த விந்தையான விஷயத்தை அமெரிக்க விஞ்ஞானி ஸ்டீஃபன் நார்டன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.

0: கண்ணாடி மாளிகையில் ரபி பருவ சாகுபாடுகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாட காத்திருக்காங்க ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உலகிலேயே மிக சிறிய நத்தை எது அப்படின்னா பேர் என்னன்னா அக்மெல்லா நானா அப்படின்றதான். மலேசியால பொர்னியாவில தான் இருக்குது. 0.7 மில்லிமீட்டர் அகலம் கொண்டது கிட்டத்தட்ட. அடுத்தது பாத்தீங்கன்னா நத்திலே மிகப்பெரிய நத்தை உலகத்துல என்னது அப்படின்னா ஆஸ்திரேலியன் ட்ரம்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரினெக்ஸ் அருவானஸ் அப்படின்றது அதனுடைய பேரு. அதுலேயே இந்த பேர்லேயே இருக்குது, ஆஸ்திரேலியன் ட்ரம்பெட் அப்படின்றப்ப அந்த ஆஸ்திரேலியா மற்றும் அதனை ஒட்டி கடல் பகுதியில் தான் இது காணப்படுது. இது எவ்வளவு நீளம் வரைக்கும் வந்து வளரும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 91 சென்டிமீட்டர் வரைக்குமாங்க. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 18 கிலோ இருக்குமா. பாட்டில் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 20:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு நம்ம விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் கேட்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே மனிதர்கள் சே பாருங்க அவங்க மனசு பூ மாதிரி அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா பூ போல இருக்குல்ல அப்படிங்கிறதுல தொடங்கியும் அதே போல் இந்த பூவோட கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்பொழுது அவங்க மனசு ரொம்ப பூ மாதிரிங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுடுவாங்கல்ல. மென்மையான மனிதர் பூ மாதிரி இருப்பாங்க, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அப்படி பூவுக்கும் நமக்குமான கனெக்டிவிட்டிங்கிறது எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்பயே நம்ம இந்த பூவை பற்றி பேசக்கூடாது, பேசலாம்ல? எஸ் பேசலாம்.

உறவுகள் அப்படிங்கிறதுல பல விதங்கள் இருந்தாலுமே கூட நம்ம எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூவோட ஒன்று அப்படிங்கிறது, பூவோட நாரும் மணக்கிறது மாதிரி தான் நம்ம வந்துட்டு அப்படி பூ மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து நம்ம வந்து நல்ல பாதையில் வழி நடத்தலாம் அப்படின்னு ஏகப்பட்ட உதாரணங்களில் கூட இந்த பூக்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம்ல. எஸ், அதில் வந்து குறிஞ்சி மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆப்வியஸ்லி 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி மலர் மாதிரி ஏமா ஒரு விசேஷத்துக்கு வரனா கூட பாருங்களா, அப்போ தான் பார்க்க முடியுது குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் வரீங்களே அப்படின்லாமே கூட நம்ம சொல்லுவோம்ல. எஸ், ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக பூக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னா வந்து குறிஞ்சி பூ அப்படின்னே சொல்லலாம். இது அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சோலை காடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடைக்கானல் பகுதியில் எல்லாமே வந்து நிறைய செழித்து அப்படி அந்த வருஷம் அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும், சீசனல் டைமில் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த பூவை வந்து பார்க்கலாம். ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த பூவை பார்க்கவே முடியும். ஈவன் இந்த குறிஞ்சி மலர் பற்றி நிறைய இடங்களில் நம்ம நார்மலாக பேசினாலுமே சங்ககால பாடல்களில் எல்லாமே வந்து இந்த பூ அதிகமாக இடம்பெற்றிருக்கும் இல்லையா. எஸ், குறிஞ்சி நிலம் அதே போல் நம்ம மக்களுடைய அடையாளமாக கூட இந்த குறிஞ்சி மலரெல்லாம் சொல்கிறதுங்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். சங்க இலக்கியங்களில் பெரிய சிறப்பு இந்த பூவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. பர்பிள் கலரில் வந்து இந்த பூ வந்து காணப்படும். ஸோ நம்ம வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கும் பொழுது அப்படியே நம்ம இந்த நீலகிரி மலைகளில் கொடைக்கானல் சைட்லலாம் போனோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம பார்க்கலனாலும் டெஃபினட்டாக இப்போ வரக்கூடிய சீசனில் இனி வரக்கூடிய சீசனில் அதை பார்த்துடலாம்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறது எங்களுக்கு புரியுது. இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பூக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். என் விருப்பம் நிகழ்ச்சியில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. பயிரிடப்படக்கூடியது மல்லிகை பூ. எப்படி தமிழ்நாடு அளவில் வந்து ஃபேமஸ் ஆச்சு, தமிழ்நாடு அளவில் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் மல்லிகைப்பூ ஃபேமஸ், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாடு அளவுக்கு எப்படி பேர் வாங்கி கொடுத்துச்சு இந்த மலர் அப்படின்னு கேட்டால், புவிசார் குறியீடு பெற்ற முதல் மலர் வந்து இந்த மல்லிகை பூ தான். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லக்கூடிய ஜிஐ சர்டிஃபிகேட் வாங்கினது, புவிசார் குறியீடு வாங்கினது 2013 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பூ அப்படிங்கும்போது இந்த மல்லிகைப்பூ வச்சு நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு இல்லாமல், சாமிகளுக்கு கோவிலில் பயன்படுத்துறதுன்னு இல்லாமல், பர்ஃப்யூம், சோப்பு, லோஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் தயாரிக்கிறாங்க. அது கூட மருந்து பொருளாகவுமே வந்து பயன்படுத்தப்படுது, மருத்துவ ரீதியிலையுமே கூட மருந்துகள்லாம் தயாரிக்கிறதுக்காகவே பயன்படுத்தப்படுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எஸ், தொடர்ந்து பூக்கள் பற்றி பேசலாம், இணைந்திருங்கள்.

18 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். எஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஷோவாக இருக்கக்கூடிய விருப்ப கானங்கள். இன்றைக்கி என் விருப்பம் அதில் வந்துட்டு பூக்கள் பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். மல்லிகை வந்துருச்சு அப்படின்னாலே என்ன பின்னாடியே ரோஜாவும் வர்றது தானம்மா நியதி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஃபேவரட் பூ அப்படின்னு கேட்டோம்னாலே மல்லிகை அண்ட் ரோஜா ரெண்டையுமே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த வகையில் வந்து ரோஸ் அப்படின்னாலே வந்து மலை பிரதேசமான ஊட்டி அது நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும், நமக்கு வந்து அதை ஞாபகப்படுத்திடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய வந்துட்டு டெக்கார்க்காக நிறைய வந்து இந்த மலரை வந்து பயன்படுத்துவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மலர் கண்காட்சி அப்படிங்கிறது ரோஸ்க்குன்னு பிரத்யேகமாக வந்துட்டு ஊட்டியில் அதிகமாக நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் அதை நேர்லேயுமே போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் ரோஸ் வச்சுட்டு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் உருவாக்குறது, அந்த பன்னீர், ரோஸ் வாட்டர்,

அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறது அப்படிங்கிறதோட மட்டும் போயிடாமல் மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவாகவே வந்து அன்பின் அடையாளமாகவே கூட இந்த ரோஸ் அதிகமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக மறுக்கவே முடியாது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ரோஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மலர்களில் ஒன்றா இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃப்ளவருமே வந்துட்டு நிறைய இடங்களில் மெடிக்கல் பர்பஸ்க்காகவே, மெடிசனுக்காக தயாரிக்கிறதுக்கு, மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்காகவுமே சில இடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க.

10:23 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் விருப்ப கானங்கள். என் விருப்பம் இல்லை, இன்றைக்கி நம்ம பூக்கள் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பூக்கள் அப்படின்னாலே வந்துட்டு எஸ் பூக்களில் எதுங்க சிறந்தது இல்லாமல் சிறந்தது அப்படிங்கிற, பூக்கள்னாலே சிறந்தவைகள் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பூக்கள் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பூக்களாக இருக்கும். அதில் குறிப்பாக வந்து இந்தியாவில் கமர்ஷியல் ஃப்ளோரிகல்ச்சரில் இந்த மேரிகோல்டு செவ்வந்தி பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக

வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து கமர்ஷியலாக வந்து நிறைய வந்து விலை விற்பனை ஆகக்கூடிய ஒரு மலர்களில் வந்து இந்த மலரும் இருக்குது. கோவில் வழிபாடு, மாலை அலங்காரங்கள், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகமாக இந்த மலர்களை நம்ம பார்க்க முடியும். ஈவன் நம்ம நல்ல ஃபெஸ்டிவல் டைம், அதுவும் இன்றைக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாகவே இந்த பூக்களுடைய விற்பனை அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரிய மூலிகைகள் எல்லாமே கூட தயாரிக்கிறாங்க இந்த மலரை வச்சு. அதோடு இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால இந்த பூக்களை பற்றி பேசுகிறது ரொம்ப கோஇன்சிடென்ட்டாக அமைஞ்சிருச்சு இல்லையா. ஸோ பூக்கள் பற்றி நம்ம பேச பேச நீங்களும் பூக்கள் எடுத்து தொடுத்து அப்படி மாலையாக்கி இல்லை தலையில் சூட்டி அழகு பார்த்துட்டு இருப்பீங்க. அதே வேளையில் இந்த பாட்டையும் கேட்டுட்டு வந்துருங்க.

10:26 ஆயிட்டு இருக்கக்கூடிய வெளியில விருப்ப கானங்கள்ல என் விருப்பமா இன்னைக்கு நம்ம பூக்கள் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். பூக்கள் அப்படின்னாலே வந்துட்டு நறுமணம் வீசக்கூடிய மலர்கள், கண்டிப்பா நமக்கு இந்த பெர்ஃபியூம் பயன்பாடுகள்ல அதிகமாவே வந்து நம்ம இதை பார்க்க முடியும் இல்லையா. வாசனை திரவியங்கள் எல்லாமே அதிகமா இதுல இருந்து பயன்படுத்துவாங்க. அதிகப்படியான மலர்கள் எல்லாமே வாசனை திரவங்களுக்காக பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தான். ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து பூக்கள்ல இருந்து எடுக்கிறது, அதை வச்சு வந்து ரொம்ப குறிப்பிட்ட மலர்கள்ல இருந்து மட்டும் ரொம்ப மெதுவா வந்து வாசனை திரவங்கள் எல்லாம் பெற முடியுங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்துட்டு நிறைய டெக்னாலஜி மூலயமா கார்பன் டை ஆக்சைட் பயன்படுத்தி நிறைய வாசனை மூலக்கூறுகள் எல்லாத்தையும் பிரிச்செடுத்து நமக்காக நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சு அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி வந்து இந்த நீராவி மூலயமா வந்து பூவுடைய வாசனையை எண்ணெயிலிருந்து பிரிச்செடுக்கிறது, சிறப்பான அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கரைப்பான்கள் எல்லாம் பயன்படுத்தி பூவோட வாசனையெல்லாம் பிரித்தெடுச்சு அதை வந்து நமக்கு பெர்ஃப்யூமா கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ பூக்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு முன்னாடியும் நமக்கு தாண்டியும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மறுபடியும் நம்ம வந்துட்டு விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் 10:00 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஒரு பட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள், அரை மணி நேரமும் ஒரு படத்தினுடைய பாடல்கள் மட்டுமே கேட்க போகிறோம். இன்றைக்கி எந்த திரைப்படத்தினுடைய பாடல் கேட்க போகிறோம்? கடல் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம் ஒரு பட பாடல்களாக.

கடல் திரைப்படத்தில் தாங்க பாடல் கேட்டும் ஒரு பட பாடல்களாக நிறைவான பாடலோடு நிறைவடைகிறது ஒரு பட பாடல்கள். விடைபெறுகிறேன் கிளாரா.

0: நேரம் 11 மணி. இனி சென்னையிலிருந்து செய்தி சுருக்கம் அஞ்சல் செய்திட கேட்போம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்த அயராது பாடுபட்டவர் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உழவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல்கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாட காத்துட்டு இருக்காங்க ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இதற்காக தான் மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரியோட உளவியல் துறை இணை பேராசிரியர் வள்ளல்கண்ணன் சார் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. விவசாயம் அப்படின்றது எல்லாருக்குமான அடிப்படை மட்டும் இல்லை, முக்கியமான தொழில். ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா முதன்மையான தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா அது விவசாயம்தான். ஏன்னா விவசாயம் இல்லை அப்படின்னா நமக்கான உணவு தேவையோ எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த விவசாயத்துறை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, தகவல்கள் இருக்குது, இதை வழங்குவதற்காக நிறைய திட்டங்கள் செயலாக்கங்கள் இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. இதையெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. இப்போ ரபி பருவம் ஆரம்பிக்க போகுது, அதற்கான சாகுபடி

0: என்னென்ன மேற்பார்வைகள், இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார்.
1: நம்மளுடைய மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நேயர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய நிலையத்தார், நம்மளுடைய எஃப்எம் ரேடியோவில் இருக்க அனைத்து அலுவலர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களும் பணியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய கேள்வி நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நம்மளாம் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கோம். அந்த எதிர்நோக்கி இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்யணுங்கிறது நம்ம இந்த நிலையம் இன்று எஃப்எம்மில் கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதனால் கேட்டவுடனே நான் உடனே அனுமதி கொடுத்தேன், அனுமதியும் பெற்றேன் நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலேருந்து. இன்றைக்கி அது சம்மந்தமான கேள்விகள் நிறையா கேட்க ஆர்வமாக இருப்பீங்க வேளாண் பெருமக்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்கப்படும், இல்லைனாலும் உங்களுக்கு இன்று என்னென்னலாம் நம்ம முன்னேற்பாடுகளை ரபி பருவத்திற்கு செய்யணும், ஏன்னா நம்மளுடைய கரீப் பருவம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு போராட்டத்தோடு இருந்துச்சு, நம்மளுடைய வானிலை மாற்றம் அப்படின்னு நிறையா பேசியிருக்கோம். சூப்பர் எல்நினோ அதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையெல்லாம் எவ்வளோ காலதாமதமாக இருக்குது. இப்போ வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழையோட மீதம் எப்படி இருக்கும், நம்மளுடைய சாகுபடியெல்லாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம், அதற்கான அரசாங்கங்கள் என்னென்னலாம் முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கு, வேளாண் பல்கலைக்கழகங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையமும் ஒவ்வொரு வேளாண் அறிவு நிலையமும் இதற்கான ஏற்பாடுகளை என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம இந்த 12 மாவட்டம் மட்டுமல்ல எல்லா மாவட்ட விவசாயிகளும் இதில் உங்களுடைய கேள்வி கணைகளை தொடுக்கலாம், அதற்கான விவரங்களை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறேன் என்பதில் சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் அனைத்து வேளாண் பெருமக்களையும் இந்த நம்ம மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எப்பையும் நேயர் அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன்.
0: அதாவது எல்லாருக்குமான ஒரு வணக்கம். எல்லாரையுமே வரவேற்றும் பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை ஆதாரம் அப்படின்னே சொல்லலாம். இதற்கான கேள்விகள் வந்து நிறைய விவசாய பெருமக்களுக்கு இருக்கும். உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ காத்துட்ருக்க நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரமாக இணைப்பில் இருந்திருந்திருப்பாங்க போல். சரி, பரவாயில்ல. இப்போ ரபி பருவம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான முன்னேற்பாடுகள் அப்படின்னா நம்ம எதை கவனத்தில் வைக்கணும்?
1: நம்மளுடைய வேளாண்மையில், அதாவது ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோன்னா கரீப், ரபி, சம்மர் அப்படின்னு மூணு பருவமாக பிரிப்பாங்க. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் கரீப் பருவம், அப்புறம் தொடரக்கூடியது நம்மளுடைய ரபி பருவம், அப்புறம் கோடை மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி சில பகுதிகள் சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்னா முக்கியமாக நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் நெல் சாகுபடியாளர்களுக்கு பல்வேறு வகையான பருவங்கள் இருக்குது. அதாவது குருவைன்னு சொல்லுவோம், குருவை அறுத்துட்டா தாளடி, இல்லாட்டி குருவை தொடங்குவதற்கு முன்பாக தனியாக போனோம்னா அது சம்பா, முன் சம்பா, சம்பா, பின் சம்பா, இப்படி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்றாற் போல் அதனுடைய தாளடிங்கிறது மாறும், இது நவரைங்கிறது மாறும், கோடை என்பது நெல் சாகுபடியில் மாறும். இது மட்டும் இல்லை, மற்ற பயிர்கள் நம்ம கரீப் அப்படிங்கிறது மழையை, தென்மேற்கு பருவமழையை அடிப்படையில் நம்ம விவசாயம் பண்ணக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மட்டுமே அதிகப்படியான மழை பெறுகிறது. தென்மேற்கு பருவமழையில் பார்த்தோன்னா நமக்கு சில மாவட்டங்கள் முக்கியமாக சொல்ல ஆரம்பித்தோன்னா இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், பார்த்தா மதுரை கூட சொல்லலாம், ரெயின் ஷேடோ ஏரியா, அதாவது மழை குறைவாக இருக்கும், தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும். இதில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்களில் வேளாண்மைக்கான தகவல்கள் நிறையா கிடைச்சிக்கிட்டு இருக்குது, மக்களும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் எல்நினோ, சூப்பர் எல்நினோ அப்படிங்கிறது ரெகுலர் 5 வருடத்திற்கு ஒரு முறை, 7 வருடத்திற்கு ஒரு முறை காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஒரு வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம தென்மேற்கு பருவமழையில் சில மழையோட குறைபாடு சில மாவட்டங்களில் 17%லேருந்து 28% வரைக்கும் குறைவாக பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்குது, அதனுடைய நம்மளுடைய உற்பத்திக்கான முறைகள் எப்படி இருக்குது, அதற்கான அரசாங்கம் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இதில் முக்கியமாக முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லணும்னா சரியான நேரத்தில் நம்மளுடைய தமிழக அரசு வேளாண்கான தனி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.

0: அதாவது நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை வேளாண்மை துறைக்காக. அந்த துறையில் பல்வேறு வகையான விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான மானியம்லாம் கொடுக்க போகிறோம், என்னென்ன உதவிகள்லாம் செய்ய போகிறோம், வருகின்ற காலத்தில் விவசாய பெருமக்கள் எவ்வாறு அரசாங்க உதவிகளை செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, விழிப்புணர்வு வேணும். நமக்கு எங்கெங்கெல்லாம் திட்டங்கள் இருக்குது, நமக்கு அது அந்த திட்டங்களை பெறுவதற்கான செயலிகள், நம்ம இன்றைக்கி எல்லாருமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய தேவைகள்லாம் எங்கேருந்து எடுக்கிறோன்னா, ஈவன் பக்கத்து நான் இன்றைக்கி மழை பெய்யுமா, இன்றைக்கி இந்த சட்டை போடலாமா அப்படிங்கிற வரைக்கும் ஏஐ ஜெமினியை நம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதாவது சாட் ஜிபிடி இல்லை ஜெமினி, இப்படி செயலிகளை பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தருணத்தில் இன்னும் நம்ம வேளாண்மைக்கு தகுந்த செயலிகள்லாம் என்னென்ன இருக்குது, அந்த செயலிகள் மூலமாக நமக்கு என்னென்ன சேவைகள்லாம் பெறலாம், அந்த சேவைகளின் அடிப்படையில் நம்ம பருவத்திற்கு முன்பாக நம்ம திட்டத்திற்கு தேவையான நிதியுதவி, அரசாங்கத்தோட மானியம் இல்லாட்டி அரசாங்கத்தோட உதவி, வேளாண் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை, வேளாண் சம்பந்தப்பட்ட இடுபொருட்களை எங்கிருந்தெல்லாம் நம்ம இதை பெற வேண்டும், பெற்று தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது தயாராக இருக்கிறோம்.
1: அதாவது ரபி பருவம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா இப்போதான் வந்து கோடை முடிஞ்சிருக்கு, அதுக்கு அடுத்த என்ன பயிர்களை பயிரிடலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் நம்ம விவசாய பெருமக்களுக்கு இருக்கதா செய்து. ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்
2: மேம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார். இந்த ரபி பருவநிலை இருக்கு இல்லையா, அதுல சில பயிர் வகைகள் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருந்தாலும் ரொம்ப விரைவா கொஞ்சம் தண்ணீர் இருந்தாவே வளர்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும்னா, என்ன பயிர் வகைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இந்த ரபி பருவத்துல? பொதுவாகவே நம்ம இந்த கல்டிவேஷன் பண்ணும் பொழுது தன்னிகரற்ற நிலையில நம்ம கிராப் கல்டிவேஷன் அப்படிங்கறதும் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்களா, இதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நல்ல கேள்வியை பாராட்டக்கூடிய விஷயம். வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் கேட்டிருக்காங்க. இன்றைய நம்ம இந்த எல்நினோ சூப்பர் எல்நினோன்னு சொல்லும்போது 12 மாவட்டத்தில் இந்த உங்களுடைய பகுதியும் சேர்ந்திருக்கு. நம்மளுடைய மழை இந்த வருடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்மேற்கு பருவமழையோட கிடைக்கக்கூடிய அளவு வித்தியாசப்படும். அதாவது கிடைக்கக்கூடிய அளவும் குறைவாக இருக்கலாம், இல்லாட்டி கிடைக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னா இத்தனை நாளைக்கு மழை பெய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தென்மேற்கு பருவமழையில் அப் டு நமக்கு செப்டம்பர் முடிகிறது வரைக்கும், இன்றைக்கி ஆகஸ்ட்டில் இருக்கும் செப்டம்பரில் முடிகிறது வரைக்கும், அந்த மாதிரி இருக்க நிலமையில் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், குறைந்த காலத்தில் கூடுதல் வருமானம் தரக்கூடிய சில பயிர்களை பயிரிடணும்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைய நம்மளுடைய மண் வளத்தையும் பெருக்கி மனித வளத்தையும் பெருக்கக்கூடியதில் பயிர் வகை பயிர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த பயிர் வகை பயிர்களை பயிரிட்டிங்கன்னா, அதாவது எங்களுடைய விஞ்ஞானத்தில் சொன்னோன்னா பெர் டே ப்ரொடக்டிவிட்டிம்போம், 75 நாளில் நமக்கு 750 கிலோ, ஒரு உதாரணத்துக்கு 750 கிலோ உளுந்து கிடைக்குதா அப்படின்னா, அதனுடைய மணி வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா, நம்மளுடைய ஒரு நாள் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களில் இந்த பயிர் வகை பயிர்கள், அந்த பயிர் வகை பயிர்களை மண்ணுக்கும் கொடுத்துட்டோம்னா மண் வளமும் பெருகும். இது நம்ம காற்றில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிரகித்து மண்ணினுடைய மண் வளத்தை பெருக்குவது மட்டுமில்லை, அதனுடைய புரதச்சத்துக்கள் நமக்கு கொடுத்து ஆரோக்கியமாகவும் இருக்குது. இன்னொன்று, நம்ம வெளிநாட்டிலிருந்து நமக்காக இந்த பயிர் வகைகளை இறக்குமதி செய்யாமல் நம்மளுடைய பயிர்களை போவதற்கு, இது ஒரு பயிர் வகை பயிர்களில் குறைந்த நாளில் 65 நாளில் நமக்கு மழை குறைவாக இருந்தாலும் 3-4 மழை கிடைத்தாலே போதும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு பயிர். இல்லை எங்களுக்கு இல்லை எண்ணெய் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னா எண்ணெய் வித்து பயிர்களில் போகலாம். எண்ணெய் வித்து பயிர்களில் நம்மளுடைய மண் வளத்திற்கு ஏற்ப நிலக்கடலையோ எள்ளும் போகலாம். எள்ளு இன்றைய காலகட்டத்தில் குறைவான, அதாவது குறைந்த மண் வளம் இருக்கக்கூடிய நிலங்களில் கூடுதல் மகசூலும் கூடுதல் லாபமும் தரக்கூடிய ஒரு எள்ளு நமக்கு இன்றைக்கி பயிரில் மானாவாரியில் இல்லை மழை அளவு குறைவாக இருந்தாலும் எந்த விதமான ரிஸ்க் எடுக்காமல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க.
1: அதாவது பயிர் வகைகள் பயிர்களை வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா லாபகரமாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இன்னொரு நேயரும் காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம். உங்க ரெண்டு பேத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க சார். நாங்க வந்து புத்தம்பட்டி வட்டத்துல இருந்து அருளாகர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: இது நாங்க வந்து மல்லிகைப்பூ செடி பயிர் செஞ்சிருக்கோம். இப்ப வந்து அந்த தட்ப வெப்ப நிலையினால மல்லிகைப்பூ அதிகமா எங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்க மாட்டேங்குங்க.
1: சரிங்க,
0: ரைட்டுங்க.
3: அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த மகசூல் அதிகமா கிடைக்கிறதுக்கும் இந்த தண்ணி பற்றாக்குறைன்றது ரொம்ப எங்களுக்கு வந்து இருக்கு.
1: சரிங்க.

0: அதனால வந்து இது வந்து எப்படி வந்து உற்பத்தி வந்து கூடுதலாக செய்யறது, அது மூலமா மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்குது, அது எந்த மாசத்து வரைக்கும் போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
1: சரி
2: ஐயா வணக்கம். என்னுடைய பக்கத்து வட்டாரத்தில் இருந்துருக்கீங்க. நான் சேடப்பட்டி வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர். நம்ம வட்டாரமும் தெரியும், சேடப்பட்டி வட்டாரத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது. உசிலம்பட்டி என்னுடைய டிராவல் வந்து எம் கல்லுப்பட்டிக்கு போகணுன்னா உசிலம்பட்டியை தாண்டித்தான் போகணும். அங்கே இருக்க பகுதி மக்களை சொல்லும்போது நிறைய இந்த மல்லிகை அப்படின்னு சொன்னோடனே நிறையா பெருமையாக சொல்லக்கூடிய இடம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க மதுரை மல்லி மதுரை மல்லி அப்படின்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி ராமநாதபுரம் மாவட்டமாகவும் இருக்கும், மதுரை மல்லி மதுரையாக இருக்கும். மதுரையிலேயும் இன்னும் மல்லிகை ஒரு ஸ்பெஷலாக, அதாவது ஒரு தனித்தன்மையோடு சொல்லணுன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் போகிறது வரைக்கும் இந்த இடங்களில் நிறையா மல்லிகை சாகுபடி இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்வி தட்ப வெப்பநிலையின் காரணமாக, இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்னோம் நம்ம ஏழ்நீனோ அதனுடைய தாக்கத்தின் காரணமாக வெப்பநிலை கூடும், வெப்பநிலை கூடும், ஈரப்பதமும் மாறும். ஈரப்பதம் கூட குறைய குறைய குறைய வறட்சி ஏற்படுங்க. இந்த வறட்சி சில நேரங்களில் இந்த மல்லிகை சாகுபடிக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப்பநிலை கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பூக்கும் தருணம் கூடும். நம்ம செப்டம்பர் நவம்பர் அக்டோபர் நவம்பரில் இந்த பனி தொடங்கும் போது நம்மளுடைய பூக்கக்கூடிய அளவு வந்து குறையும். ஆனால் இந்த வெப்ப கால நிலங்களில் காலையில் வரும்போது கூட ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தா இந்த பர்டிகுலர் பகுதியிலேருந்து இவ்வளவு மல்லிகையை வந்து போய் நீர்நிலைகளில் கொட்டினாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நிறைய பூத்திருச்சு, அதனுடைய விலை கிடைக்கலன்னு. நம்ம பகுதியில் தட்ப வெப்பநிலையின் காரணமாக சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வாய்ப்பு நிறையா இருக்குங்க. சாறு உறிஞ்சிற பூச்சிகள்னா இலையெல்லாம் முரடிச்சிக்கிட்டு அந்த பூ வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும். அந்த மாதிரி தருணத்தில் நம்ம வெப்பநிலையை மேலாண்மை செய்வதற்கு குறைந்த நீரில் பண்ணணும்னா இன்றைய நம்ம மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி நம்ம நுண்ணீர் பாசனங்களுக்கான உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரிப்பும் போடலாம் ஸ்ப்ரிங்க்லரும் போடலாம். நம்ம மல்லிகைப்பூவுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போடுவதனால குறைந்த அளவில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஈரப்பதத்தையும், இன்னொன்று சொல்லணும்னா நாங்கள் மைக்ரோ கிளைமேட் அப்படின்போம், செடியை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல உகந்ததாக இருக்கும் பூப்பதற்கு கூட்டுவதற்கு. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் முடிஞ்சால் ஸ்ப்ரிங்க்லர் எல்லா வட்டாரத்துலேயும் இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசை பாராட்டணும். நம்மளுடைய நுண்ணீர் பாசனத்துக்கு இந்த வருஷம் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வேளாண்மை துறையோ இல்லாட்டி வேலை தோட்டக்கலை துறையோ அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு ஸ்ப்ரிங்க்லரும் போடலாம். இல்லை எனக்கு ட்ரிப்பே போட்டால் நல்லா இருக்கும்னா ட்ரிப்பு வழியாக நம்ம சொட்டு நீர் வழியாக உரமும் சேர்த்து கொடுக்கும் பொழுது இன்றைய காலநிலையில் ஆவியாகி உரம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தையும் கொடுக்கக்கூடிய நீரையும் வச்சு நல்ல உற்பத்தி தரும். ரெண்டாவது அதனோட சுற்றி இருக்கிற நம்மளுடைய மைக்ரோ கிளைமேட் நன்றாக இருப்பதனால பூப்பதற்கும் பூக்கிற பூ அப்படியே அதனுடைய சைஸ் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டில் போடும்போது நல்ல கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த மூணு, ஒன்று சாறு உறிஞ்சி பூச்சி கட்டுப்படுத்துவது, ரெண்டாவது அதனுடைய மைக்ரோ கிளைமேட்டு செடியை சுற்றி இருக்க கிளைமேட்டை எப்படி மாற்றுறது, நீர் பாசன மேலாண்மை எப்படி பண்ணுவது. இந்த நீங்கள் சாறு உறிஞ்சிற பூச்சி நீர் மேலாண்மையிலே மேலாண்மை பண்ண முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய இன்றைக்கி சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், எனி ஊடுருவி பாயக்கூடிய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாலே கட்டுப்படுத்தலாங்க.
1: ரபி பருவம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பயிர் வகைகள் அதிக அளவில் பயிரிடலாம். அதே மாதிரி இவர் கேட்டது வந்து மல்லிகை சாகுபடி இன்னும் அதிக அளவில் நான் வந்து உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத தான் கேட்டிருந்தாங்க. உண்மையாகவே அதற்கான விளக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். இதற்காக தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க இணை பேராசிரியர் வள்ளல் கண்ணன் அவர்கள், மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரியிலிருந்து. அதாவது ரபி பருவம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முன்னேற்பாடுகளில் முக்கியமானது நம்ம எப்படி நிலத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாருமே வந்து மழை வந்தோடனே நம்ம சீக்கிரம் போய் பயிரிட்டுறணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து, அதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து எப்படி பண்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். அப்போ இந்த ரபி பருவத்தில் அவங்க என்ன முன்னேற்பாடுகள் செய்யணும்?
1: நல்ல துவக்கம் கூட சொல்லலாம். ஒரு நல்ல சித்திரம் வரைக்க வேண்டும்னா

0: இல்லை சுவர் இருக்கணும் அப்படிம்பாங்க. விவசாயம் வெற்றிகரமாக இருக்கணும்னா மண் வள மேலாண்மை. இன்றைக்கி இருக்க நம்ம கோடை உழவு செஞ்சுருப்போம், இல்லைன்னா முந்திய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு அதனுடைய கழிவுகள், அதாவது பயிர் கழிவுகள் வந்து வயலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு இருக்க நேரத்தில் நம்ம இந்த உழவு செய்தோம் அப்படின்னா அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய மழையை நம்ம மண்ணுக்குள்ளே செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மண்வள மேலாண்மையில் சாயில் ஹெல்த் கார்டு, அதாவது ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மண்ணோட நிலைமை எப்படி இருக்குது, மண்ணோட வளம் எப்படி இருக்குது, மண்ணில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உகந்ததாக நம்மளுடைய மேலாண்மையே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல பருவம். எங்கெங்கெல்லாம் சாகுபடி செய்யாமல் இருந்தீங்கன்னா அங்கேருந்து மண் வளத்தை, மண்ணை எடுத்து மண் மாதிரியை கொடுத்து உங்கள் மண்ணில் என்ன மாதிரியான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இருக்குது, என்ன வகையான பிரச்சனைகள் இருக்குது, குறைபாடு இருக்குது, இல்லை நுண்ணூட்ட பிரச்சனைகள் இருக்குது, இல்லாட்டி கலர் ஓவர் போன்ற பிரச்சனைகள் இருக்கா, அதை மொதல் தெரிஞ்சுக்கணும். அந்த அதை தெரிகிற அடிப்படையில் இன்றைக்கி இருக்குன்னா நம்ம சாயில் ஹெல்த் கார்டுக்கு மட்டும் 4 கோடி ரூபா நம்ம பட்ஜெட்டில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் விவசாயிகள் 1 லட்சம் ஏக்கரில் பண்ணணும். சரிங்க, நாங்கள் இருக்குது, நாங்கள் இந்த ஹெல்த் கார்டெல்லாம் வாங்கிட்டோம், ஹெல்த் கார்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதுக்கடுத்து நம்ம மாநில அரசாங்கம் மண்வள மேலாண்மைக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுந்தலை உர விதைகள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்ம பசுந்தலையை வந்து சாகுபடி செய்து மண் வளத்தை பெருக்குவதற்காக, அதாவது 1 லட்சம் ஏக்கரில் அதாவது ஒவ்வொரு விவசாயிக்கும் 3000 ரூபா உழவு மானியத்தோடு மட்டுமல்லாது இந்த பலதானிய விதைப்பு நம்ம பசுந்தலை உரங்களை வாய்ப்பு இருக்க நிலங்களில் விதைத்து அதை வந்து மண்ணில் வளர்த்தி அந்த மண்ணோட மக்கு வைக்க செய்வதன் மூலமாக மண் வளத்தை பெருக்க வேண்டும். இது ஒரு சைடு. ரெண்டாவது பார்த்தோன்னா, நம்ம சில இதை பேசும்போதே சொன்னேன், கலர் உவர் நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். உங்கள் மண் மாதிரியிலே தெரியும், உங்கள் சாயில் ஹெல்த் கார்டிலே தெரியும். அந்த ஹெல்த் கார்டு அடிப்படையில் நீங்கள் மண்ணில் வந்து குறைபாடு இருக்குது, இல்லை கலர் உவர் பிரச்சனை இருக்குது, அது மேலாண்மை செய்வதற்கும் நம்மளுடைய மாநில அரசாங்கம் நிறையா நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சாயில் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது மண் பிரச்சனையான மண்ணை சீர் செய்வதற்காக நம்ம மாநில அரசாங்கம் நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோன்னா சாயில் அமெண்ட்மெண்ட்டு 2000 ரூபா 1 ஏக்கர் இருக்குது. இன்றைக்கி அதாவது மாநில அரசாங்கம் 2 கோடி ரூபா இந்த நம்ம தனியான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, மேடம் சொன்னது மாதிரி நீங்கள் உங்களுடைய மண்ணை ஆய்வு செய்த பின்பு எங்கெங்கெல்லாம் உழவு போடாமல் இருக்கோ நிலத்தை தயார் செய்து, நிலத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை நம்மளுடைய பசுந்தலை உரங்களை சாகுபடி செய்து, இல்லாட்டி எங்கெங்கெல்லாம் பயிர் கழிவுகள் இருக்கோ அந்த பயிர் கழிவுகளை சரியான முறையில் மக்கச் செய்து மண்ணில் இட்டு மண்ணோட வளத்தை பெருக்க வேண்டும். மண்ணில் வந்து அங்கச்சத்து, அதாவது உயிர்மச்சத்தை பெருக்கிட்டோன்னா உயிர்ம நிலை கூடும், அதை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நுண்ணுயிர்களோட செயல்பாடு கூடும். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன இடுபொருட்கள் கொடுத்தாலும் அது பயிருக்கு உகந்ததாக இருக்கும், பயிர் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அடுத்து சொல்லணும்னா, மண்ணில் இந்த மண்ணாய்வுன்னு திருப்பி சொல்கிறேன் கூட நீங்கள் நினைக்கலாம், மண்ணில் சில நுண்ணூட்ட பற்றாக்குறைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் மேலாண்மை செய்வதற்கு நம்மளுடைய பட்ஜெட்டில், அதாவது நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக சொல்லணும்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பயிருக்கும் இந்த நுண்ணூட்ட மேலாண்மைக்கான தனித்தனி தனித்துவத்துவம் உடைய, அதாவது சில பயிர்களுக்கு தாமிரம் வேணும், சில பயிர்களுக்கு துத்தநாகம் வேணும், சில பயிர்களுக்கு போரான் வேணும், அந்த அடிப்படையில் தனித்தனியான நுண்ணூட்ட கலவைகள் தயார் பண்ணியிருக்காங்க. அது அங்கங்கே இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தையும் அங்கங்கே இருக்கக்கூடிய வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களை தொடர்பு கொண்டாலே போதும். இன்றைக்கி அதை விட ஒரு பெரிய இன்னும் முன்னேற்பாடாக போனோன்னா, அக்ரிகார்ட் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்களே நம்ம ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இது போன்ற வாங்குவதற்கான பயன்படுத்தக்கூடிய செயலிகள் மூலமாகவே இதற்கு தேவையான நுண்ணுயிர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவ்வாறு பயன்படுத்தி மண்ணை வளமூட்டமாக செய்து வைத்தாலே வருகின்ற பயிர் என்ன பயிராக இருந்தாலும் மண் நம்மளை எதிர்பார்க்க, இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய, இல்லாட்டி நம்ம தீர்மானிக்கக்கூடிய உற்பத்தி இலகை அடைய முடியும். அதற்கு முன்னோட்டமாக நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, என்னுடைய தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது இப்போ முன்னேற்பாடு முக்கியமாக வந்து நிலத்தை வந்து பண்படுத்தணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து மண் பரிசோதனை எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் அதை வந்து தவிர்த்துறாங்க. அதை ஏன் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது? மண் பரிசோதனை

0: பரிசோதனை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது?
1: மண் பரிசோதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம என்ன இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில், வெளிநாடுகளிலிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய தலைச்சத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி சாம்பல் சத்தாக இருக்கும், அதை இறக்குமதி பண்ணுறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய மண் வளத்தில் நாங்கள் சொல்லுவோம், கார்பன் அவ்வளவு இவ்வளோ இருக்கணும், தலைச்சத்து இவ்வளோ இருக்கணும், சாம்பல் சத்து இவ்வளோ இருக்கணும், பொட்டாஷ் சத்து இருக்கணும், அது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இவ்வளோ இருக்கலாம். இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய நேரங்களில் இதுக்கு சொல்லலை, நிறைய அரசாங்க அதிகாரிகள் ஒரு 45 வயசு தாண்டிட்டாலே உடனே போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறோம். எது காரணம்னா, எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ், எங்களுக்கான வேலை பழு, எங்களுக்கான ஒரு அழுத்தம் இருக்கிறது மாதிரியே மண்ணில் நமக்கு வருடத்திற்கு 3 வருடத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க, இப்போ வருடம் வருடம் ஒவ்வொரு அரசாங்கமும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்க்கும்போது உங்களுடைய மக்குத்தன்மை, மண்ணில் மக்குத்தன்மை, அதை தாங்கக்கூடிய தன்மை, மண்ணில் நுண்ணுயிர்களை செயல்படுத்துவதற்கான அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு அதில் சொல்கிறது மட்டும் இல்லை, அதிலிருந்து தலைச்சத்து எவ்வளோ இருக்குது, மணிச்சத்து எவ்வளோ இருக்குது, சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது, பிரச்சனைக்குரிய நிலமாக இருக்கிறதா, அதையும் பார்ப்பாங்க. அதில் கொடுக்கும்போது இந்த மண் வள அட்டையில், மண் ஆய்வு செய்து மண் வள அட்டையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்னலாம் நீங்கள் வருகின்ற காலங்களை நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும், உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இவ்வளவு மக்கு, அதாவது குப்பை இவ்வளோ அடிக்கணும்போ, இவ்வளோ தலைச்சத்து போடணும்போ, குறைவாக இருக்குன்னா 25% சிபாரிசு செய்யப்பட்டதை விட கூடுதலாக அளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நுண்ணூட்டு கலவை, இதெல்லாம் நுண்ணூட்டு சத்துக்கள் குறைவாக இருக்குன்னா, பயிரின் அடிப்படையில் ஜிங்க் சல்ஃபேட்டு இது கூட்டணும், 25 கிலோ கொடுக்கணும், இல்லை போரான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தீர்மானிப்பதற்கு மண் ஆய்வு முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த மண் வளத்தை மேம்படுத்துவதற்காக, மண் ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு நிதி நிலை அறிக்கையிலையும் சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இப்போ அதனை முனைப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதனுடைய அடிப்படையில் வந்து சமச்சீரான, அதாவது பேலன்ஸ்டு நியூட்ரியன் அப்படிங்கிறாங்க, எதை கூடுதலாக இருக்கு அளித்து கொண்டு இருக்கோமோ அதை குறைக்க செய்து குறைவான அளவில், உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நம்ம இன்றைக்கி தேவைப்படுவதை விட கூடுதலான தலைச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாம்பல் சத்து எவ்வளோ வேணுமோ அது கொடுக்காமல் குறைவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது 10:1 அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ 17:1 என்ற விகிதத்தில் தான் இருக்குது. தலைச்சத்து கூடுதலாக இருக்குது, பொட்டாஷ் அந்த சாம்பல் சத்து குறைவாக இருக்குது. இந்த குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு தேவைப்படாத, நம்ம விருந்தாளிகளாக அழைக்காத நிறைய பேர் நம்மகிட்ட வர்றாங்க. அதாவது பூச்சி நிறையா வரும், நோய் நிறையா வரும். இந்த ஆய்வு பண்ணிட்டாலே வருகின்ற காலத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பூச்சி நோய்களோட மேலாண்மையை பண்ண முடியும். இதை நம்ம தெரிஞ்சுக்காமத்தே நம்ம மண்ணில் என்ன இருக்குன்னு தெரியாமலே கூடுதலாக பயிரை வந்து நல்ல பச்சை கலரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கூடுதல் பசுமை, அடர்த்தியான பசுமை இருந்தால் நம்ம கூப்பிடாமலே விருந்தாளிகள், சாறு உறிஞ்சிற பூச்சியாக இருக்கும், அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக பயிரை தாக்கக்கூடிய புழுக்களாக இருக்கும், அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய வைரஸ் இருக்கலாம். இதெல்லாம் அடிப்படை மண்ணு தான் அடிப்படை. அதனால தான் நம்ம முதல் துவங்கும் போது நல்ல சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைக்க முடியும்னு சொன்னேன். நம்ம மண் வளத்தை ஆய்வு செய்தால் மட்டுமே நன்றாக முன்னேற்பாடாக செய்து வருகின்ற பருவத்தில் நல்ல வருமானத்தையும் நல்ல உற்பத்தியும் பெருக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க.
0: அதாவது மண் பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதாவது இதற்காக வந்து ரொம்ப எளிமைதான், பக்கத்தில் இருக்க மண் பரிசோதனை நிலையங்களுக்கே வந்து நம்ம அருகாமையில் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்கிட்டு உங்களுக்கான மண் பரிசோதனை என்ன அப்படின்றத கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டையும் கொடுத்து நீங்கள் ரிவீல் பண்ணிடலாம். இப்போ மண் பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் விதைகளை தேர்ந்தெடுப்பது, அதிலே முக்கியமாக அந்த விதை நேர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: நம்ம இந்த வேலூர் விவசாயி கேட்டார், நல்ல கேள்வி. அவங்க கேட்கும்போதே, சார் இந்த பருவத்துக்கு நான் என்ன பயிரை தேர்வு செய்யணும், ரைட்டுங்களா, நம்மகிட்ட என்ன வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய பயிர் தேர்வு தீர்மானமாக இருக்க வேண்டும். எனக்கு 120 நாள் தண்ணி கிடைக்கும், ஒரு ரைட்டு 120 நாள் விளையக்கூடிய அதிக உற்பத்தி தரக்கூடிய பயிர்களை தேர்வு செய்யலாம், அதிக உற்பத்தி தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்யலாம். அந்த தேர்வு செய்த பயிரை அடுத்த முக்கியமானது விதை மேலாண்மை. இந்த விதை மேலாண்மையில் அடிப்படை நிறைய பேர் என்ன வந்த பிறகு போய் அதற்கான மேலாண்மை செய்யும் பொழுது நம்மளுடைய உற்பத்தி செலவினங்கள் கூடுதலாக இருக்குது. அதை தடுப்பதற்கு நம்ம விதை நேர்த்தி வந்து இன்றைய காலத்து கட்டத்தில் 5 வகையான முக்கியமாக இருக்குது. ஒன்று, நமக்கு இருக்கக்கூடிய விதையில் இருக்க நோய்களை

நோய் பரவக்கூடிய காரணிகளை முதலாவதாக அழிப்பது. அதனால தான் சொல்லுவோம், அந்த பூஞ்சான கொல்லிகளை கொண்டு விதையை நேர்த்தி செய்யும்போது விதையின் மூலமாகவும் விதையில்லாது மண்ணிலிருந்து விதைக்கு வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னது இதில் இருக்குது, நம்ம இன்றைய காலகட்டத்தில் நான் அங்கே முதலே பேசும்போதே சொன்னேன், இன்றைக்கி வெப்பநிலை கூடுதலாகவும் அதனால் சாறு உறிஞ்சி பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். அப்போ வந்து பூச்சிகள் தாக்குவதை ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது நர்சரி பீரியட், நெல்லாக இருந்தால் நர்சரி பீரியட்னு சொல்லலாம், அதாவது குறைந்த அதாவது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முதல் கட்ட பருவத்திலேயே அதில் சாறு உறிஞ்சிகள் பூ அதனுடைய தாக்குதல் இருக்கும். அதை எவ்வாறு மேலாண்மை

செய்வதற்கு சிஸ்டமிக், அதாவது ஊடுருவி பாயக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் விதையை நேர்த்தி செய்து விட்டாலே போதும், அடுத்த ஒரு 30 நாளைக்கு இந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இதுக்கு அடுத்து சரிங்க, இது ரெண்டையும் பண்ணியாச்சு, என்ன மண்ணுடைய மண் அதாவது பயிரோடைய வளர்ச்சியை தூண்ட வேண்டும், பயிரோட வளர்ச்சியை தூண்ட வேண்டும். பயிருக்குன்னு அடிப்படையில் நாங்கள் என்ன இந்த நுண்ணீர் உரங்கள்னு சொல்லும்போது ஃப்ரீ லிவிங் அசோசியேட்டிவ் அசோஸ் பயிர் இல்லை இப்படி இதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் வருத்தமே பட வேண்டாம். மண் எந்த பயிர் இல்லைனாலும் அந்த மண்ணில் கொண்டு போய் போட்டுட்டால் அதை சத்த மண்ணில் அதை காற்றில் இருக்க சத்தை எடுத்து மண்ணில் நிலை நிறுத்தி பயிருக்கு கூடியக்கூடியது, அதை ஃப்ரீ லிவிங் அப்படின்போம். எந்த பயிர் இல்லைனாலும் போதும், மண்ணில் மக்குத்தன்மை இருந்தால் போதும், அதுக்கு தான் அசோடோ ஃபேக்டர் அப்படிங்கிற நுண்ணுயிரை மண்ணில் போடலாம் இல்லை விதை நிறுத்தி பண்ணலாம். ரைட், இப்போ தானிய பயிர்களாக இருக்குங்க, நாங்கள் தானியமாக இருக்க அதோட அசோசியேட்டிவ் அதோட அதோட ஒருங்கிணைந்து செல்லக்கூடியது, அதோட சேர்ந்துட்டு தான் செயல்படும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த அசோஸ் பயிர் இல்லை, நெல்லாக இருக்கலாம், தானிய பயிராக இருக்கலாம், இல்லை வெங்காயமாக இருக்கலாம், இந்த மாதிரி பயிர்களுக்கு அசோஸ் பயிர் இல்லைங்கிற நுண்ணீர் உரங்கள் பண்டைய காலகட்டத்தில் நிறைய நான் படிக்கிற காலத்திலேருந்து இன்று வரும் சொல்லக்கூடியது என்னதுன்னா, இது நம்ம வாங்கக்கூடிய நுண்ணீர் உரங்களை விதையினுடைய தொகுப்பாக கொடுப்பாங்க. நம்ம வேளாண்மை துறையில் வேளாண்மை நிலையங்களில் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோன்னா, நெல்லை கொண்டு போய் மொதல் வயலில் தான் போடுறதுக்கு பார்க்குறோம்னு வச்சு, அந்த நெல்லோட கொடுக்குறாங்களே இந்த நுண்ணீர் உரங்களை, இது எவ்வாறு சேமிப்பது, இதை எவ்வாறு அதனுடைய அந்த விதையை நேர்த்தி செய்து மண்ணில் கொண்டு செலுத்துவது, அந்த மண்ணில் கொண்டு செலுத்தி மண்ணினுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை எவ்வாறு பெருக்குவது, அதன் மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தினுடைய அளவை எவ்வாறு குறைப்பது, இதை மறந்துடுறோம். அதை விட்டுட்டு நம்ம விதையை வாங்கினா விதையை கொண்டு போடுறோம். இது விதை நேர்த்தி நம்ம அதனுடைய அடிப்படையில் செய்யணும், கட்டாயம் செய்யணும். நம்ம அசோஸ் பயிர் இல்லை தானியங்களாக இருந்தால், இப்போ இல்லைங்க எனக்கு பயிர் வகை பயிர் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ரைஸ் ஆஃப் இயர் இருக்குது. இன்னும் ஆராய்ச்சியில் ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டாங்க, தானிய பயிர்களில் நெல்லுக்கு அசோஸ் பயிரத்தில் பர்டிகுலர் கல்ச்சர் தனியாக இருக்குது. தானிய பயிர்களில் நம்ம உளுந்து இது மக்காச்சோளம் சோளம் மற்ற தானிய பயிர்களுக்கு தனியான இருக்குது. இதை விட ஒரு சிறப்பு இயல்பு என்னென்னா, நம்ம அரசாங்கம் முன்னேற்பாடாக முன்றைய பழைய காலகட்டத்தில் நம்ம கேரியர் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கறி சேர்ந்த பொருட்களில் அந்த நுண்ணுயிர்களை வளர்த்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து லிக்யூடு பேஸ்டு, அதாவது நல்ல மெட்டீரியல் நீண்ட காலத்திற்கு நம்ம அதை சேமிப்பதற்கும் சேமித்ததை சரியான முறையில் மண்ணில் செலுத்துவதற்கும் விதை நேர்த்தி பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம இந்த வேளாண் பெருமக்கள் முக்கியமாக ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம், சார் எங்களுக்கு ஆரம்பமே வறட்சியில் போய் நாங்கள் விதைக்கிறோம், நாங்கள் போய் வறட்சியில் கொண்டு விதைக்கிறோம், நீங்கள் விதையவே நாங்கள் விதை கடினப்படுத்தி தான் கொண்டு போய் விதைக்கிறோம், இதில் இல்லாட்டி விதையை வந்து வறண்ட பூமியில் தான் போய் விதைக்கிறோம், இப்படி இருக்க நேரத்தில் விதையை நிறுத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய அடிப்படையில் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ விதையோடு சேர்த்து இருக்கணும், இல்லை பயிர் வளர்ந்த பின்பு மண்ணில் கூட இடலாம். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வகையான முறைகள்லையும் கொடுத்தால் மட்டுமே நல்ல முழுமையான பயன்பை பெற முடியும், இல்லைன்னா விதை நேர்த்தியாவது பண்ணணும். இப்போ விதை நேர்த்தி பண்ணலையா, மண்ணில் அளிக்கக்கூடிய நம்ம நுண்ணுயிர் உரங்கள்லாம் இருக்குது. அதுக்குமே இன்றைக்கி இந்த வருஷம் 1,00,000 ஏக்கருக்கு 4.5 கோடி நம்ம மாநில அரசாங்கம் இந்த நுண்ணீர் உரங்களை அளிப்பதற்காக இந்த நம்ம நிதிநிலை அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் நுண்ணீர் உரங்களை தயவுசெய்து வாங்குங்க. இது இல்லாமல் விதை நேரத்தில் அடுத்த இந்த மானாவாரி பகுதியில் விதை கடினப்படுத்துதல், நம்மளுடைய நீர்நிலைகள் குறைவாக இருக்குது, குறைந்த நீரில் கூடுதல் உற்பத்தியை பெறணும் அப்படின்னா விதையை கடினப்படுத்தி கொண்டு போய் வயலிடணும். அது முக்கியமாக நம்ம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு, நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம சாம்பல் சத்து தரக்கூடிய இந்த உரத்தை வச்சு விதை கடினப்படுத்தி கொண்டு போயிட்டோன்னா, முளைப்பதற்கு உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுவோன்னா, ஒரு விதை முளைக்கணும்னா 10 மில்லிமீட்டர் மழை வேணும். அதைத்தான் நம்ம குலைக்கலாம், நீங்களாம் சொல்கிறது ஒரு உழவு மழை பெய்ய வேண்டும் அப்படிம்பீங்க. அந்த மழை பெய்யலைன்னா கூட, இதில் குறைவான மழை இருந்தால் கூட இந்த விதையை முளைக்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம விதை கடினப்படுத்திட்டோம்னா, அந்த விதை கடினப்படுத்துவது என்னதுன்னா, நாங்கள் நம்ம சொல்கிற பழமொழியில் திருப்பி உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த உப்பை வந்து விதையில் சேர்த்துடுறோம், ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆக்குறோம், அதாவது ஈரத்தை விரும்பி ஏற்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றோம். அப்போ அது குறைவான மழையளவு கூட முளைக்கும். சரிங்க சார், முளைச்சிருச்சு, அடுத்த ஒரு 10 நாளில் 15 நாளில் இயர்லி ட்ரவுட்டுன்போம், ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய வறட்சி வரும் அப்படின்னா, அந்த வறட்சியையும் தாங்குவதற்கான இந்த பொட்டாசியம் தான் செயல்படும் பயிரில் இருந்துக்கிட்டு. அந்த பொட்டாசியத்தை நாங்கள் இந்த விதை கடினப்படுத்தும் மூலமாகவே கொடுக்கும் பொழுது, நம்ம

0: வறட்சியில் முளைப்பதற்கான வாய்ப்பையும், முளைத்தது நன்றாக வளருவதற்கான வாய்ப்பையும், அதன் பின்பு வரக்கூடிய வறட்சியும் தாங்குவதற்கான வழிமுறைகள் இருக்குது. உங்கள் பயிருக்கு ஏற்ற விதை நேர்த்தியை கட்டாயம் செஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களை செலவு, அதாவது உற்பத்தி செலவில் 25% செலவினங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 20-25% கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு இதனுடைய அடிப்படையை உங்களுக்கு அதனுடைய செயல் விளக்கங்கள்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஒவ்வொரு பருவத்திலையும் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், அந்த ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இந்த ராவே ப்ரோக்ராம்னு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்காக வேண்டி ஒவ்வொரு பகுதிக்கும் வர்றாங்க. அவங்க இதை செயலாக்கம் பண்ணித்தர்றாங்க. இது மட்டும் இல்லை, மாநில அரசாங்கத்திலையும் திட்டங்கள் இருக்குது. வேளாண்மை துறை மூலமாக வேளாண் அறிவு நிலையங்கள்லையும் இந்த திட்டங்கள் இருக்குது விதை நேர்த்தி செய்வதற்கு. இல்லை எங்களுக்கு வேணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வேளாண் அலுவலர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் வேளாண் அறிவு நிலையங்கள் இருக்குது. நீங்கள் அதை போய் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தினால் வருகின்ற காலம் செலவு குறைந்த விவசாயமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க.
1: அதாவது விதை நேர்த்தி எந்த அளவுக்கு முக்கியம், கிட்டத்தட்ட செலவினங்களை குறைக்கணும் அப்படின்னா இந்த விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான். இன்னைக்கு இணை பேராசிரியர் உளவியல் துறையிலிருந்து வளல்கண்ணன் சார் தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. அவங்க தான் இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது விதை நேர்த்தி முக்கியமாக என்ன செய்யணும், மண் பரிசோதனையோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி நிலத்தை எப்படி நம்ம வந்து பண்படுத்தணும், இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ அதற்கடுத்ததாக எல்லாருமே கேட்குறது, நாங்கள் எவ்வளோ உரம் போடணும். இந்த உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் வந்து எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதற்கான விடை அப்படின்றது இன்னும் போயிட்டே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கான பதில் என்னவாக இருக்குது?
4: பயிர் சாகுபடி செய்த பின்பு செய்யக்கூடிய கேள்வியாக இருக்குது, பரவாயில்லை, சந்தோஷம். உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை, என்னுடைய துவக்கத்திலேயே சொல்லிட்டேன். நம்மகிட்ட என்ன இயற்கை வளங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உரம் மேலாண்மையாக இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும். உரம் மேலாண்மையில் முதல் சொல்லணுன்னா உங்களுடைய தொடர்ச்சி கேள்வி தான், அதை மண்ணோட ஆய்வு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம உரம், அதை மண் வந்து நல்ல வளமுள்ளதாக இருக்கா, 25% குறைச்சிக்கலாம். நம்ம சிபாரிசு செய்யப்பட்ட தலை மணி சாம்பல், ரைட்டுங்களா? நிறைய நேரங்களில் இந்த விவசாயிகளை குறை சொல்வதில்லை, விவசாயிகளுக்கான எண்ணம், தலை சத்து போட்டால் உடனே நல்ல மாற்றம் இருக்குது. அதே மாதிரி மணிச்சத்து போட்டால் மாற்றம் தெரிகிறதா அப்படின்னா இல்லை. சாம்பல் சத்து போட்டால் அதுக்கடுத்து தெரிகிறதே இல்லைங்க. அதனால் என்னென்னா, இன்றைக்கி யூரியா அள்ளி போட்டால், இன்றைக்கி அமோனியம் சல்ஃபேட் அள்ளி போட்டால், இல்லாட்டி அமோனியம் குளோரைடு அள்ளி போட்டால் நாளைக்கு அதனுடைய மாற்றம் பயிரில் தெரியுது. அதனால் பச்சை கலர் வேணுமா, இல்லை லேசாக மஞ்சள் கலராக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை போடுறோம். உர சிபாரிசு தயவு செய்து, இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சொல்லணும்னா சாயில் டெஸ்ட் கிராப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இன்றைக்கி 9 டன்னு நெல் விவசாயம் வரணுமா, அதுக்கு ஒரு தகுந்த உர மேலாண்மை இருக்குது. இல்லை 6 டன்னு போதுமா, தகுந்த உர மேலாண்மை இருக்குது. இதுக்கெலாம் அடிப்படை என்னென்னா, நம்ம இப்போ உங்கள் மண் வளம் அப்படிங்கிற ஒரு செயலியை போய் பாருங்கள். அந்த செயலியில் உங்கள் பேர், உங்களுடைய மொபைல் நம்பரை இதை என்ட்ரி பண்ணி சர்வே நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்கள் மண் வளம் எவ்வாறு இருக்குன்னு அழகாக சொல்லும். அந்த அழகாக அந்த இருக்குன்னா, நீங்கள் எதில் குறைபாடாக இருக்கீங்க, எது இதெல்லாம் வீக்காக இருக்கீங்க, எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அதில் தெல்ல தெளிவாக நம்மளுடைய அரசாங்கம் உங்களுடைய டேட்டாவை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதே மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு சொல்லும் போதும் சொன்னேன், உரம் மேலாண்மையில். இந்த உரம் மேலாண்மையில் நிறைய நேரம் அந்த விவசாயிகளுக்கு பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கும்போதும் இருக்கட்டும், இந்த உரம் மேலாண்மையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மணிச்சத்தை மண்ணில் அடி உரமாக கொடுத்துருங்க. இது என்னென்னா, நிறைய நேரம் அந்த பெண்களை பாராட்டுவேன், பெண்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா அந்த பணம் தேவைப்படுவதற்கு மட்டுமே செலவழிக்கப்படும், தேவைப்படாமல் வீண் செலவுகள் இருக்காது அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா, அந்த மணிச்சத்தை மண்ணில் கொண்டு போய் அடி உரமாகவே கொடுத்துட்டாலே போதும், அது எப்பப்பெல்லாம் பயிருக்கு தேவையோ அதனுடைய அடிப்படையில் அதை வெளியிட்டு

பயிருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேற நம்ம இந்த சாம்பல் சத்தாக இருக்கட்டும், தழைச்சத்தாக இருக்கட்டும், அது எப்போ தேவைப்படுமோ அப்போத்தையும் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தழைச்சத்து அப்படி இருக்குன்னா, இன்றைக்கி எனக்கு இந்த பயிருக்கு 20 கிலோ தான் தேவை அப்படின்னா, நீங்கள் 25 கிலோ கொண்டு போய் போட்டிங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கூடுதலான வெறும் வளர்ச்சி இருக்கும், ஒன்று. ரெண்டாவது, தேவைப்படாத பூச்சி நோய்களை கொண்டு வரும். இல்லை மண்ணில் போட்டீங்க பயிர் எடுக்கலை அப்படின்னா கூடுதல் ஈரத்தின் மூலமாக நீர் ஓட சேர்ந்து நீரில் வடிந்து சென்று விடும். இல்லை இன்றைக்கி வெப்பநிலை இருக்குது, நீங்கள் சரியான பருவத்தில் ஈரப்பதத்தில் போடலை அப்படின்னா மேலாமல் கிளம்பி போயிடுவார், நம்ம ஆவியாதல் மூலமாக போயிடும். இல்லை கூடுதலாக இருக்க, அதாவது நம்ம கூடுதலாக இருக்க தழைச்சத்தை மண்ணில் பிடித்து நிலை நிறுத்துவதற்கான அளவு குறைவாக இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் தழைச்சத்தாக இருக்கட்டும், சாம்பல் சத்தாக இருக்கட்டும், பல்வேறு முறைகளில், அதாவது ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும்போ 2-3 பருவத்தில், எப்பெல்லாம் பருவத்திற்கு தேவையோ அந்த பருவத்திற்கு அடிப்படையில் அதை கொடுத்துக்கா போதும் அப்படிங்கிறது. அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து தழை மற்றும் சாம்பல் சத்தை எந்த பயிராக இருந்தாலும் 2 முறை 3 முறை பிரித்து கொடுப்பதன் மூலமாக, அதாவது உர உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லுமோ, உர பயன்பாட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி, அதனுடைய உற்பத்தி திறனே கூட்டணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்கணுமோ அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சந்தோஷப்படக்கூடிய காரியம், இந்த இந்த இந்த நம்ம பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் அழகாக சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இந்த தழைச்சத்தோட பயன்பாடு லாஸ் ஆகுது, அதை நம்ம பயிருக்கு கிடைக்காமல் எங்கெல்லாம் போகுது, அதை குறைப்பதற்கான வழிமுறைகளில், அதாவது எப்படி குறைந்த ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா, இந்த தழைச்சத்தை தொடர்ச்சியாக குறைவாக வெளியிட்டு பயிரின் அடிப்படையில் பயிருக்கு தொடர்ச்சியாக கிடைக்க செய்யுது. அப்படி பார்க்கும்போது பயிர் தேவைப்படக்கூடிய அளவுக்கும் கிடைக்கும், நம்ம கூடுதலாக கொடுத்துருந்தாலும் சரி இதை கழிவாக இல்லாட்டி ஆவியாதல் மூலமாக வேஸ்ட் ஆவது குறையுது, அதுக்கும் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். இதுக்கு அடுத்து என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் திரவ வடிவிலான, அதாவது லிக்யூடு ஃபர்டிலைசரும் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர்ஸ், இன்றைக்கி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த உரம் மேலாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள் மூலமாக, நுண்ணுயிர் பாசனத்தின் மூலமாக உரங்களை அளித்தோன்னா அதனுடைய பயன்பாட்டு திறன் கூடுதலாக இருப்பதற்கான ஆய்வுகள் இருக்குது. அதனால் திருப்பியும் மீண்டும் உங்களுக்கு அறிவுரைப்படுத்துவது என்னென்னா, உரம் மேலாண்மையில் தலை சாம்பல் சத்தை பல முறை பிரித்திட வேண்டும், மணிச்சத்தை அடியுரமாக கொடுத்து விடலாம், சிபாரிசு செய்யப்பட்ட அளவு அதன் அடிப்படையில் கூடுதலாக குறைக்கணுமா குறைவாக கொடுக்கணுமா அப்படின்னா உங்கள் மண் ஆய்வின் அடிப்படையில் இருக்கணும். தயவுசெய்து தொடர்ச்சியாக நம்ம நுண்ணூட்ட கலவைகள் பயன்படுத்துவதில்லை, இந்த நுண்ணுயிர் உரங்கள் ஆர் நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய பேரூட்டங்களாகிய தலை மணி சாம்பல் சத்தனுடைய செயல்பாடை சரியாக்க முடியும். இதில் மண்ணில் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைக்குள்ள மண்ணாக இருக்குது அப்படின்னா, பிரச்சனை மண்ணை மேலாண்மை செய்தால் மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் பயிருக்கு உகந்ததாக, பயிருடைய உற்பத்திக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம நீர் மேலாண்மைன்னு கேட்டாங்க, இன்றைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மை வருகின்ற காலங்களில் 2030 கூட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம உலக நாடுகளுக்கிடையே மற்ற நாடுகளுக்கிடையே ஒரு போட்டி ஒரு பிரச்சனை இந்த நீர் பங்கீட்டின் மூலமாகவே வரும் என்று கூட ஆய்வில் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த நீர் பங்கீட்டு ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வேளாண் பெருமக்கள் தொடர்ச்சியாக நம்ம கூடுதலாக பயிர் தேவையின் அடிப்படையில் அல்லாது கூடுதலாக கொடுப்பதின் காரணமாக நல்ல வருமானம் வருமா, நல்ல உற்பத்தி கூடுமா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்போல்லாம் குறைக்கிறோமோ, இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நெல்லில் என்னுடைய கல்லூரி பருவம், அதாவது பிஎஸ் அக்ரிகல்ச்சர் தொடங்கும்போது 5 சென்டிமீட்டர் நீரை நிறுத்த வேண்டும் ஆராய்ச்சி தொடங்கினாங்க. அப்புறம் 5.5 ஆச்சு 2, இன்றைக்கி இன்றையக்குள்ள காலகட்டத்தில் என்னுடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு, நான் இப்போ அட்வைஸ் பண்ணி அஸ் அ சேர்மனாக இருக்கக்கூடிய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு ரிசர்ச் எங்கே வந்து நிற்கிதுன்னா, டெஃபிசிட் இரிகேஷன், அதாவது எவ்வளவு கொடுக்க வேண்டியதில்லை, எவ்வளவு குறைச்சாலும் மகசூல் மாறாமல் நாம் அந்த குறைவான நீரில் கூடுதல் உற்பத்தி திறனையும் கூடுதல் உற்பத்தி நீரின் பயன்பாட்டை பெற வேண்டும் என்பதற்கு நம்மளுடைய மாற்றங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயலினங்கள் விவசாய பெருமக்களே நீர் மேலாண்மை குறைவாக இருக்குது. பயிரின் அடிப்படையில் பயிரின் பருவத்திற்கேற்ற நீர் மேலாண்மை செய்ய வேண்டும். இன்னும் அட்வான்ஸாக போனோம்னா, இன்றைக்கி இருக்க நிலமையில் IoT பேஸ்டு இரிகேஷன், அதாவது எல்லாம் எங்கே போனாலும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறி செயல் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும்போது, நம்ம பயிர் நம்மளுடைய காலநிலை
நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய தன்மை, இந்த

0: மூறு மூனை ஒருங்கிணைத்து நம்ம தீர்மானிக்க வேண்டாம், அந்த மூனை அதே ஒருங்கிணைத்து அந்த மோட்டர் எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய செயலாக்கங்கள் விவசாய பெருமக்கள் வயல்களில் செயலாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசாங்கத்தின் மூலமாக, மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இது செயல்பட்டிருக்கு. இந்த வருடமும் ஐஓடி பேஸ்டு, அதாவது அந்த நம்ம சென்சார் பேஸ்டு இரிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருகின்ற காலங்களில் நீர்நிலைகளை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக பயன்படுத்துவோமோ நம்ம நீண்ட காலத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நிலையில் கடந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகளில் தண்ணி இருந்துச்சோ இன்றைக்கி நீர்நிலைகள் வற்றி இருக்குது. போர்களில் ஆழ்துளை கிணறுகளில் கண்டினியூஸாக ஓடின சில ஆழ்துளை கிணறுகள் நீர் வளம் குறைஞ்சிருக்கு. நம்ம கிணறோட கிணறுகள், அதாவது ஓப்பன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே குறைஞ்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்றைய இந்த வறட்சி தொடங்குச்சுன்னா நம்மளுடைய நீர் கிடைக்கக்கூடிய அளவு குறைந்து விடும். அதனால் நிறைய நுண்ணீர் பாசனங்கள், நுண்ணீர் பாசனங்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த தடவைலாம் பார்த்தோன்னா 100% மானியம் கொடுத்துருக்காங்க. நுண்ணீர் பாசனங்களுக்கு சொட்டு நீராக இருக்கட்டும், இல்லை தெளிப்பு நீராக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த பயன்படுத்துவதற்கான நீர் மேலாண்மையில் எங்கெங்கெல்லாம் தேவையின் அடிப்படையில் செய்தால் மட்டுமே உற்பத்தி திறனை கூடுதலாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் நெல் அப்படின்னு நினச்சவொடனே எல்லாரும் நினைக்கிற தண்ணி கட்டி நிறுத்தணும், இல்லை இன்றைக்கி காய்ச்சலும் வாய்ச்சலுமான நிலை போய் வறண்டதில் நம்ம மானாவாரி சோளம் தயாரிப்பது போல் நெல்லையும் உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதற்கான செயல் விளக்கங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி, மாநில அரசாங்கத்தின் மூலமாக இருக்குது. அதனால் அது சம்பந்தப்பட்ட விவரங்களை அங்கே இருக்கக்கூடிய உங்கள் வட்டாரங்களில் உள்ள உங்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவு நிலையங்களையோ இல்லாட்டி அங்கேந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளே தொடர்பு பண்ணிங்கன்னா உங்கள் பயிருக்கு பட்ஜெட் வரைக்கும் போட்டு கொடுத்துருவோம். உங்கள் தண்ணி இவ்வளோ இருக்குங்க, இதை இப்பெல்லாம் பாய்ச்சணுங்க, இப்படிலாம் பாய்ச்சினா உங்களுடைய உற்பத்தி இவ்வளோ இருக்கும். வறட்சியை இல்லாமல், வறட்சி நம்ம எதிர்கொள்ளாமல் எவ்வாறெல்லாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த விதையை நிறுத்தும் போது சொல்லும்போது கூட ஒரு சின்ன இது சொன்னேன். அந்த விதையை நிறுத்தி பண்ணியிருந்தாலே நம்ம வறட்சியை எஸ்கேப் ஆகிடலாம். அதே மாதிரி நீர் மேலாண்மை பண்ணும்போது என்னென்னலாம் தொகுப்பாக செய்யப்பட வேண்டும். தனித்தனியாக நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னெல்லாம் வெற்றியார அடைய முடியாது. ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக இருக்குது. நல்ல கேள்வி, ரெண்டையுமே ஒருங்கிணைந்து கேட்டாங்க. நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, கூடுதலாக தண்ணியை விட்டுட்டோன்னா போட்ட உரம் எங்கேயாவது போயிடும், இல்லை குறைவாக தண்ணியை வச்சுட்டு உரத்தை கொண்டு போய் அள்ளி போட்டாலும் கிடைக்காது. அப்படிங்கும் போது இரண்டையும் ஒருங்கிணைத்து நன்றாக செயல்படுத்த வேண்டும். அதற்கான தொழில்நுட்பங்கள் எல்லா நிலையங்களிலும் இருக்குது, பெற்று பயன்பெற வாழ்த்துகிறேன்.
1: அதாவது ரபி பருவம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து விளக்கமாக சொன்னீங்க. ஏன்னா நிலத்திலிருந்து இப்போ நம்ம மேலாண்மை வரைக்கும் என்ன செய்யலாம், அதாவது விதை முதல் அறுவடை வரைவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி விளக்கமாக சொன்னீங்க. இணை பேராசிரியர் வள்ளல்கண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாடு வேளாண் கல்லூரியிலிருந்து இன்றைக்காக வருகை புரிந்திருந்தாங்க. எல்லா நேயர்களுக்குமே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். ஏன்னா ரபி பருவம் ஆரம்பிக்க போகுது அப்படின் போது நம்ம நிலத்தை எவ்வளோ பண்படுத்தி நம்மளோட உற்பத்தியை பெருக்கலாம் அப்படின்றதுக்கான தேவைகள் என்னென்ன, அதற்காக என்ன செய்யணும் அப்படின்ற விளக்கங்களை இன்றைக்கி கேட்டீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி. இந்த நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலையத்தார் இனிமையாக, அதாவது ஒரு மணி நேரம் போச்சா அப்படின்னு கூட இல்லை, பல்வேறு இனிமையான பாடல்களை கொடுத்து உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தி தொழில்நுட்பத்தோடு மகிழ்வித்திருக்காங்க. அதனால் நிலையத்தார் அனைவருக்கும் நன்றியை கூறி வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை கண்ணாடி மாளிகையில் ரபி பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் கல்லூரி உழவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல்கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பரிமளா தேவி அவர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.

வந்தே மாதரம் தேசிய பாடலை முழுமையாக பாடாமல் இரண்டு சரணங்கள் மட்டுமே பாடுவது குறித்து காங்கிரஸ் செயற்குழு எடுத்துள்ள முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சோமாலியாவின் பண்ட்லாண்ட் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் நண்பகல் 12:03:15 துளிகளாகுது. வணக்கம் நேயர்களே. முதுமை ஒரு சுமை அல்ல, உலக முதியோர் தின சிறப்பு நேர்லையில் அணிஞ்சிருக்கிறோம் நேயர்களே. முதியோர் சொல்லும் முழு நெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். அதாவது நெல்லிக்காய் முதல்ல கசந்தாலும் பிறகு உடம்புக்கு நலன் தருவது போல முதியோரோட அறிவுரையும் நமது வாழ்விற்கு மிக அதிகப்படியான பயன் தரும். மனித வாழ்வோட பல பருவங்கள் நமக்கு வருது. அதில் நிறைவான இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதனோட பருவமாக வர்றது இந்த முதியோர் பருவம் தான். அனுபவ கல்வி தரக்கூடிய ஆசான்கள் தான் நம்மளோட முதியோர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூத்த குடிமக்கள். முதியோர்களுக்கான கவனிப்பு என்றைக்குமே அது வந்து நிச்சயமாக முத்தான கவனிப்பாக தான் இருக்கணும், இருக்கவும் முடியும். முதியோர்கள் இல்லாத சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. அது எல்லாம் எப்படின்னா தூண் இல்லாத கூரை போன்ற ஒரு அபாயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளோட பாரத நாட்டில் 2050 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களோட எண்ணிக்கை சுமார் 30 கோடிக்கும் அதிகமாகுவதாக குடிமக்கள் இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது 5 நபர்கள் 2050 நம்ம பாரத நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னோன்னா அந்த 5ல் 1 வந்து முதியோர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. முதியோர் பருவம் இதில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், முதியோர் தினம் பற்றிய அரிய தகவல்கள், நடைமுறையில் முதியோர்களை கவனிப்பில் உள்ள சிரமங்கள், அதற்கான தீர்வுகள், முதுமை பருவத்தை அதிகமாக கவனிக்க வேண்டிய பருவம் எது, சுகமான பருவமாக மாற்றுவது எப்படி போன்ற பல தகவல்களோட மட்டும் இல்லாமல் நேயர்களாகிய உங்களது முதுமை சார்ந்த கேள்விகளுக்கு சிறப்பு நேரலையில் பதிலளிக்க நிலைய அரங்கத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர். அத்தோடு கூட சிறப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து முதியோர் நல கவனிப்பில் தன்னை முழுமூச்சாக ஈடுபடுத்தி

0: கொண்டிருக்கும் மருத்துவர் சி சுவாமிநாதன் அவர்கள் தான் இன்றைக்கு கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்குற அனைத்து நேர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
0: கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் கொடுத்தே ஆகணும். பல கேள்விகள் இருக்குது. அதாவது முதியோர்களை முன்னிறுத்தி சிரமம் இல்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமுதாய பொறுப்போடு நம்ம இந்த உலக முதியோர் தினத்தை வந்து பண்பலையில் நம்ம கொண்டாட காத்திருக்கிறோம்.
1: கண்டிப்பாக.
0: எப்படி டாக்டர் இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: நலம் டாக்டர், நலம் டாக்டர். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேரலையில் கலந்து எங்களோட நேயர்களோட நேரடியாக உரையாடுவதற்கு உங்களோட பொன்னான நேரத்தை கொடுத்ததற்கு பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் டாக்டர்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
0: நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, 25 30 171 என்ற எண்களில் மொபைல் ஃபோனில் இருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ நீங்கள் கூப்பிடக்கூடிய நேயர்களாக இருக்கிறீங்கன்னா 0452 என்ற எண்களை தொட்டு உலக முதியோர் தின சிறப்பு நேரலையில் மருத்துவரோடு இணையலாம். முதியோர்களை காக்கும் முத்தான முழு முதற் கேள்விகளோடு நான் இங்கே இருக்கிறேன், விக்னேஷ் அர்ஜுனன். இதோ நிகழ்ச்சி தொடர்ந்து நேயர்களே. டாக்டர், நீங்கள் பல வருடமாக உங்களோட துறை அவசர சிகிச்சை துறை, சர்க்கரை துறை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும், அதற்கான வைத்தியத்துறைகளாக இருந்தாலும், நீங்கள் இந்த முதியோர் நல கவனிப்பில் உங்களை முழுமூச்சாக ஈடுபடுவதற்கு என்ன காரணங்கள் இருக்குது? இதை முதல்ல தெரிஞ்சாதான் டாக்டர் நம்ம இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும்னு என்னோட மனசு சொல்லுது. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்.
1: ஓகே, இது எப்படி ஆரம்பிக்கலான்னா, நம்மளோட சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வயசாகி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தானாகவே வந்து ஒரு நோயாளியாக பார்க்க ஆரம்பிச்சிடறோம். நம்ம ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை சாப்பிடாதீங்க, மருந்து சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சக்கரை பார்த்தீங்களா, போட்டு அவங்கள பம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களோட அந்த வயசை கருதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தனி மனிதராக பார்ப்பதை விட்டுட்டு ஒரு நோயாளியாக நம்ம வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும், வயதுங்கிறது ஒரு நோய் இல்லை. 60 வயசுங்கிறது ஒரு நோய் இல்லை, 70 வயசும் நோய் இல்லை, 80 வயசும் நோய் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வயது என்பது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த வயதில் எவ்வளோ நீங்கள் நன்றாக இருக்கீங்கன்னு தான் இதில் வந்து முக்கியம். அண்டு முதியவர்கள் வந்து ஒரு ட்ரெஷர், அதாவது எப்படி சொல்வேன்னா, நம்மளோட அடிப்படை கலாச்சாரம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது நம்மளோட முதியவர்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த முதியவர்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டோ ஒரு அன்போ அரவணைப்போ நம்ம கொடுக்கறதில்ல. என்னையே இன்சிடென்டலாக வளர்த்தது தாத்தா பாட்டி, அதனால் முதியவர்களில் ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் வந்து எப்பயுமே இருக்குது.
0: ரொம்ப நல்லது டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையோட பொக்கிசங்கள் தான் அப்படின்னு சொல்லி, கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. முதியோர்களை முதன்மைப்படுத்தி அவங்க யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷத்தை முதன்மைப்படுத்துகிறோம், முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னம்னா அது குழந்தைகள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு ப்ராப்ளமோ இருக்குதுன்னா அதை முதுமை பக்கமே நம்ம தள்ளுறோம். இது சார்ந்த பல கேள்விகளோட நம்மளோட நேயர்கள் தொடர்ந்து இணைய காத்திருக்கிறாங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.

0: உங்களோட பெயர் சொல்றீங்களா?
1: என்னுடைய பேர் ஈஸ்வர்லால், மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன். எனக்கு வயசு 71.
0: நல்லதுங்கய்யா, என்ன கேள்விகள் இருக்கு உங்களுக்கு? இந்த முதுமை சார்ந்த கேள்விகள்.
1: முதுமை சார்ந்த கேள்விகள், முதுமை என்பது
0: உங்களோட கேள்விகள் மட்டும் போதும், இது வந்து கருத்துக்களை பகிர்ந்தளிப்பதற்கானது.
1: முதுமை என்று நினைக்கவே கூடாது நமக்கு. என்னுடைய கேள்வி,
0: சரி,
1: முதுமை ஆயிடுச்சு, நம்ம நினைச்சாதான் அது முதுமை.
0: சரி,
1: தொடர்ந்து
0: நீங்க நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. முதல் நேயரா வந்து முதுமையோட அந்த முக்கியத்துவத்தை எங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க. டாக்டர், என்னோட முதல் கேள்வி, உலக முதியோர் தினத்திற்கான முக்கியத்துவம் கடந்த சில வருடங்களாகவே அதிகப்படுத்தி சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இதுக்கு என்ன காரணம்?
2: இடம் வந்து முதியவர்களோட பராமரிப்பு, அவங்க மேலே நம்ம காட்டுற ஒரு அக்கறை வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்றைக்கி பிஸியான காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பெற்றோர்களோ நம்ம கூட இருக்கிற தாத்தா பாட்டிகளோ காலையிலேருந்து அந்த பிஸி லைஃப்பில் வந்து சாப்பிட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரையாரிட்டியோ ஒரு அக்கறையோ நம்ம வந்து கொடுக்கறதே கிடையாது. நான் எந்த ஃபாரமில் போனாலும் சொல்கிறது வந்து, முதுமையில் வந்து மிகப்பெரிய நோய் சுகர் ப்ரெஷர்லாம் கிடையாது, தனிமை. அந்த

0: தனிமை வந்து அதுதான் வந்து அவங்கள ஒரு நோயாளியாகவே வந்து ஆக்கிறது. காலையிலேருந்து வராங்க, வீட்டில் தனியாக இருக்காங்க, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணேன்னு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு யாருக்கும் கேட்க வந்து டைமே கிடைக்கிறதுல. அதனாலேயோ என்னமோ இன்றைக்கி அந்த முதியவர்களுக்கு மேலே உண்டான அன்போ அரவணைப்போ ஈடுபாடோ இன்றைக்கி வந்து இருக்கிறதில்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னோடய தாத்தா பாட்டிகளுக்கு நான் கிராமத்தில் போய் லீவுக்கு போவேன். இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டிகள் லீவுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, தாத்தா பாட்டிகளுக்கு நம்ம போய் ரீச் அவுட் பண்ணணும், தாத்தா பாட்டிகள் நம்மளையே தேடி வந்து வரக்கூடாது. இந்த முதியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்ட், அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம நிறைய வந்து மதிக்கணும்னு நான் வந்து கேட்குற எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.
1: எதை நம்ம வாங்கினோமோ அதையே திருப்பி கொடுக்க வேண்டிய சமுதாய பொறுப்பு அப்படிங்கிறது பல விஷயங்களில் பொருந்தனாலும் அது முதியோர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மருத்துவர். தொடர்ந்து சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும் நேயர்களே.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மீண்டும் சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்றைக்கான சிறப்பு நேரலை அப்படிங்கிறது உலக முதியோர் தினத்திற்கான ஒரு சிறப்பு நேரலை தான். இன்றைக்கி நமக்கு பல தகவல்களையும், நேயரோட கேள்விகள், ஐயங்கள், இந்த சமுதாயத்தோட பார்வையில் முதியோர்களை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், இனிமேல் பார்க்கணும், அடுத்து வர சந்ததியினர் எவ்வாறு அவர்களோட பார்வையை வந்து விஸ்தாரமாக எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு பல கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக இணைஞ்சிருக்கிறாங்க அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணரோட மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் நல கவனிப்பில் முத்தான வரவேற்பையும் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்கள் தான். இதோ நேரலை தொடர்ந்து நேயர்களே. டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, இந்த உலக முதியோர் தினத்தில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட நம்ம இன்புட்டாக வைக்கணும் அப்படிங்கிற பொறுப்போடு இன்றைக்கி இந்த தினத்தில் நம்ம இருக்கிறோம்?
0: 3 பாயிண்ட் தான். நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற கேர், அதாவது நம்ம அவங்கள பார்த்துக்கக்கூடிய விதத்தில், அவங்க நம்மளுக்கு இதுவரைக்கும் லைஃப்லேயோ இந்த சொசைட்டிக்கோ பண்ண கான்ட்ரிபியூஷன், அதாவது அவங்களோட வந்து ஒரு ஈடுபாடு நம்ம சொசைட்டிக்கு, அதையும் அவங்களோட நாலேஜ், அந்த அவங்களோட விஸ்டமையும் வந்து இதை வந்து ரொம்ப ஆனர் பண்ணும். இதுதான் இந்த வருஷத்தோட மெயின் தீம்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் முதியவர்கள்கிட்ட ஜென்ரலாகவே ஒரு சமுதாயமாக இன்றைக்கி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஒரே வார்த்தையில் வயசாயிடுச்சு, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம விட்டுறோம். அதனால் இந்த 3 விஷயத்தை முதியவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப வந்து அதை அட்ரஸ் பண்ணணும்.
1: முதுமையில் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய அனுபவம் ஞானம் அப்படிங்கிறத விட அந்த முதுமையே ஞானம் தான் அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர், இந்த தினத்தில் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிறைய பருவங்கள் இருந்தாலும் இந்த முதுமை பருவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி என்ன டாக்டர் ஸ்பெஷல், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: முதுமை பருவமே ஒரு ஸ்பெஷல் தான். நான் வந்து சொல்லுவேன், ஏஜிங் வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும். அந்த வயதாருதுங்கிறத வந்து கொண்டாடணும். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து நம்ம போய் ஆசாசையாக ஒரு கடைக்கு போனால் துணி வாங்குகிறோமோ இல்லை டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோமோ, அந்த மாதிரி முதியவர்கள் வந்து ஒரு பெரிய குழந்தைகள், அவங்கள ஒரு பெரிய குழந்தையாக நம்ம எல்லோரும் பார்க்க வந்து தவறிடுறோம். ஒரு 4 குழந்தைக்கு உண்டான வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸும் தேவைகளும் ஒரு 80 உண்டான பெரிய குழந்தைகளோட தேவையும் ஆல்மோஸ்ட் சேம். இந்த குழந்தை அழுகும், அந்த குழந்தை கோபமாக ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும். அதனால் முதியவர்களை முதியவர்களாக பார்க்காம ஒரு பெரிய குழந்தைகளாக பார்த்தோன்னா அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க.
1: இந்த பெரிய குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம மகிழ்ச்சி அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பான நிலைமையில தான் சமுதாய மக்கள் நம்ம இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும் தங்களோட குடும்பம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் குடும்ப முதியோர்கள் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களையும் கொண்டாடப்பட வேண்டிய தருணம் தான் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க
6: கூப்பிடுறீங்க? நான் மதுரையில இருந்து மணிமாறன் பேசுறேன். கடைசி நேந்தல் யானாமலை புதுப்பட்டி ரோட்டில் இருந்து.
1: சொல்லுங்க மணிமாறன் சார், உங்களோட கேள்வி.
6: எனக்கு ஏஜ் வந்து 63 ஆயிருச்சு.

0: பிரச்சனைகள் என்னன்னா L1 L2 வலது கால L1 L2 டீகம்போஸ் ஆச்சு, ஸ்பைரல் கார்ட் டிஸ்டர்ப் ஆனதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு.
1: ஓகே,
0: இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு அந்த மாதிரி வலிக்கும் விட்டு விட்டு. டே டைம்ல கூட நான் மேனேஜ் பண்ணேன், நைட்டு போறப்ப நல்லா அது பெயின்னால தூங்க முடியல.
1: சரி,
0: இன்னொரு பிரச்சனை இந்த தூக்கம் இரு வரதுனால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். தனிமை ஒரு காரணம், இப்ப ஏன்னா பசங்க எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம், நானும் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கும். தனிமை ஒரு காரணம், இந்த தூக்கத்துக்கும் இந்த கால் நரம்பு பிரச்சனைக்கும் என்ன பண்ணலாம் டாக்டர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் ரேடியோல கேட்டேன்.
1: பொதுவாவே ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது டைவர்ஷன் தெரப்பிலே பாதி நம்ம சரி பண்ணிடலாம். அதை தான் மருத்துவர்களும் நமக்கு சொல்றாங்க, நான் ஃபார்மகாலஜிக்கல் மெடிசனல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனது ரீதியா எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா முதியோர்கள் தனிமையில இருக்கிறதே ஒரு கொடுமை தான், அதுல நோய்களும் அந்த வயதுக்குண்டானது வருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிரமத்தை தான் அந்த முதியோர்களுக்கு கொடுக்குது. தொடர்ந்து இந்த நேயருக்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: யூஸ்வலாகவே நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்ம போன் டென்சிட்டியாக இருக்கட்டும், நம்ம போனோட தன்மையாக இருக்கட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம வந்து ஓவர் டெலிகாஸ்ட் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது, ஸ்கேன்ஸ் வந்து நம்ம பார்க்காம. பட் ஆனால் இந்த தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்கு, இந்த டயக்னோசிஸ்னு பார்க்காம தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க தனியாக ஃபீல் பண்ணாமல் இருக்க இன்டராக்ட் பண்ணும். நான் என்ன சொல்லுவேன், டெய்லி கொஞ்சம் வீட்டிலேருந்து வெளியே போங்க, ஒரு இடத்துல ஐடியலாக உட்காராதீங்க, புக்ஸ் படிங்க, நியூஸ் பேப்பர் வாசிங்க. இன்னைக்கு வந்து யாரும் இந்த புக்ஸ் வாசிக்கிறதையோ நியூஸ் பேப்பரையோ யாருமே வாசிக்க மாட்டேங்கிறாங்க.
1: ஆனால் அந்த வயோதிப பருவத்தில் கண் பார்வையும் கம்மியாக இருக்குது இல்லையா, அப்போ அந்த வாசிப்பு அப்படிங்கிறதும் சிரமமானது.
2: அதுக்கு தான் அந்த உடல் பரிசோதனைகள், பீரியாடிக் செக்அப்ஸ், ஹார்ட்டுக்காக இருக்கட்டும், கண்ணுக்காக இருக்கட்டும், காதுக்காக இருக்கட்டும், அதை நம்ம வந்து பரிசோதனை செய்யணும். ஏஜ் ஆகும்போது பாடி, நம்மளோட உடம்பும் வந்து ஏஜ் ஆகுது, உறுப்புகளும் ஏஜ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் பார்வை குறையுது, ஒருவேளை புற வந்திருக்கலாம், இல்லை நம்ம பார்வையே வந்து கொஞ்சம் பவர் வந்து மாறி இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பரிசோதனை செஞ்சுக்கிட்டால், கண்ணாடி கிளாஸ் போட்டாலோ இல்லை புறை எடுக்கிறதுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாலோ பார்வையெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் எதையுமே ஒரு பெரிய நோயாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா மருந்து வந்து வைத்தியம் பண்ணும்போது ஒரு 50% தான், மீதி எல்லாமே மனசு தான். அந்த வாழணுங்கிற வில் இருந்துருச்சு அப்படின்னா ஏஜெலாம் மேட்டரே கிடையாது.
1: கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்மளோட பார்வையில் தான் இருக்குது எதுவுமே அப்படின்னாங்க. அதுதான் நம்ம நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த முதியோர் சார்ந்த பார்வையை மற்றும் ஒரு கோணத்தில் ஆரோக்கியமாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற சிறப்பு நேரலையில் நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் சார். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து முதுநாள்லேருந்து பேசுகிறேன் சார். அன்பரசு பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க அன்பரசு சார், உங்களோட கேள்விகள் என்ன?
3: எங்க அம்மா போனவொடனே, எங்க அம்மாவுக்கு 75 இருக்கும் சார்.
1: சரி,
3: போனவனே அம்மா சாப்பிட்டியான்னு
1: கேட்பேன். ரொம்ப நல்லா
3: போனவொடனே சாப்பிட்டியான்னு கேட்பேன். சாப்பிட்டப்பா, நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா,
1: அப்புறம்
3: அட்வைஸ் பண்ணேன். இதை வந்து ஒன்னு எங்க அம்மா அட்வைஸ் பண்ணேன். ஆனா உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அது வந்து பரவாயில்லாம இருமா வந்து கட்டிலுக்கு சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு எங்க அம்மா கோயில ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேலைக்கு வரையில ஆசீர்வாதம் நல்லபடியா போட்டு அப்பா வீடு குச்சி விடும். நான் அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன் சார்.
1: ரொம்ப நல்லது. இந்த முதியோர்ல உடல் ரீதியாக வரக்கூடிய தளர்வுகளை நம்ம எப்படி சரிப்படுத்தி அவங்களை எப்படி ஆக்டிவா வச்சுக்கலாம். ஏன்னா பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றது ஒரு மகன் சொல்றப்ப அந்த கவலை தோய்ந்த அந்த குரல் வந்து அந்த மனதுல இருந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். ஒருங்கிணைந்த முறையில முதியோர்களை எப்படி இயக்க செயல்பாடுகளில் ரொம்ப சிறப்பாக நம்ம எப்படி வச்சுக்கலாங்கிறத டாக்டர் நமக்கு சொல்கிறாங்க.
2: இப்போ யூஸ்வலாகவே வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது தன்னோட நார்மல் செயல்களை, ஏஞ்சி பாத்ரூம் போகிறது, ஒரு பல்லு விளக்குறது, அவங்க என்ன மனசில் நினைப்பாங்கன்னா எதுக்கு நான் இதை செஞ்சுட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலான்னு தள்ளி போட்டே இருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து காலைல ஏந்திரிக்கணும், சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்போது அப்படி இருக்கிறவங்க நான் இவ்வளோ நாள் வந்து செஞ்சிட்டேனே, இனிமேல் வந்து நான் ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி செய்யணுங்கிறது. அந்த நேரத்தில் சரி அம்மா தானே வயசாயிருச்சு அப்படின்னு உட்காரக்கூடாது. நம்ம மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வாங்கம்மா ஏந்திரிங்க, எனக்கு கையை பிடிச்சி ஏந்திரிக்க வைக்கணும். நம்ம பெத்த பிள்ளைகள் கையை பிடித்து தங்கள் பேரண்ட்ஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாலோ வேறு யார் வந்தாலுமே அதை செய்ய முடியாது. அதனால் ஒரு குழந்தைகளாக நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணும், நீங்கள் வாங்க வெளியில் போகலான்னு நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க நோன் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் செய்ய அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு எஃபர்ட் வந்து நம்ம தான் எடுக்கணும், நம்ம பெரிய குழந்தைகளை பார்த்துக்க.
1: வயோதிபருக்கு அந்த உடல் தான் சில வரைமுறைகளில் சில நோய்கள் இருக்குமே தவிர அவங்களோட செயல்பாடுகளுக்கும் அவங்க பரந்த மனப்பான்மைக்கும் வரைமுறையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது நண்பர்கள். 12:24:38 இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்றைய சிறப்பு நேரலை ஆனது உலக முதியோர் தினத்தை கொண்டாடும் விதமாக நம்ம இன்னைக்கு இந்த நேரலையில் இணைஞ்சிருக்கிறீங்க நேயர்களே. இன்றைக்கு முதியோர்கள் கவனிப்பில் என்ன மாதிரி சிரமங்கள் இருக்குது, முதியோர்கள் நம்மளால் எந்த அளவுக்கு இனிமேல் கவனிக்கப்படணும், அவருக்கான அவர்களுக்கான மரியாதைகளை நாம் எப்படி உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பல என்னோட கேள்விகளுக்கும் பல தகவல்களையும் நேயர்களாகிய உங்களது கேள்விகளுக்கும் பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை நிபுணர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணத்துவத்தோடு இணைந்து முதியோர்களோட கண்காணிப்பில் ஒருங்கிணைந்த முறையில் தன்னோட தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் சி.

0: இதோ சிறப்பு நேரலை தொடர்கிறது. நம்மோடு இணைய காத்திருக்கும் அந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: தூங்கும்போது கொஞ்சம் மரத்து போகுது அந்த மாதிரி இருக்குது. தையல் தைக்கிறேன், அந்த மாதிரி அடிக்க தூக்கத்துல அந்த மாதிரி கை கால் மரத்து போய் தூக்கம் போயிடுது. அது வயசு 58 ஆகுது.
2: யூஸ்வலாக சக்கரை இருக்கும்போதே இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்கிறதுனால இந்த கால் நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பலவீனமாகும். ஸோ அதனால் நேச்சுரலாகவே இந்த மதமதப்பு, கால் சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குனாலே ஒரு அறிகுறி, சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மருத்துவ பரிசோதனை செய்யுங்க, உங்கள் சக்கரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான மருந்துகள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலே இந்த தொந்தரவுகள் எல்லாமே நல்லா குறையும். உங்களுக்கு
0: இந்த தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில், முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு டாக்டர், என்ன காரணம்? நம்மளோட வீடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி அதிகமாவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது டாக்டர்? ஏன் நம்ம மறந்துட்டோமா முதியோர்களை?
2: இன்றைக்கி வந்து முதியோர், நான் சொன்ன மாதிரி காலம் மாறினதுனால முதியோர்களை பராமரிக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 2-3 வேளை நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது, ஒரு வேளை முதியோர்களாயிட்டனா சம்டைம்ஸ் யூரின் வந்து அதே இடத்துல போயிடுறது, அவங்கள க்ளீன் பண்ணுறது, இன்றைக்கி வந்து அதெல்லாம் சங்கடமாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெரி ஃபியூ பீப்புள் அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, ஒரு இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அங்கே நல்லா பார்த்துப்பாங்க, சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்து அவங்களுக்கு க்ளோதிங் கொடுத்து பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு பெத்த குழந்தைகள் பார்த்துக்கிற மாதிரி தான் அம்மா அப்பாவை யாருனாலையும் பார்த்துக்க முடியாது, எந்த முதியோர் இல்லத்தினாலையும் பார்த்துக்க முடியாது, எவ்வளோ பெரிய சர்வீஸ் கொடுத்தாலும் பார்த்துக்க முடியாது. எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு அம்மா அப்பாவுக்கு, ஒரு தாத்தா பாட்டிக்கு அவங்க பெத்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சேட் ஸ்டேட் இன்றைக்கி வந்து முதியோர் இல்லங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக ஜாஸ்தியாக போகிறது, அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய ஒரு கருத்து.
0: ரொம்ப நல்லது. இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் இல்லங்களே முதியோர்களை பாதுகாக்கும் மையங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. யார் ஒருத்தவங்களோட முகத்தில் புன்னகை இருக்குதோ அந்த முகத்தில் தான் சுருக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த சுருக்கத்திற்கு பின்னாடி எத்தகைய அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது முதியோர் பருவம் தான். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: பூரணி பெத்தானியாபுரம்.
0: பூரணி பெத்தானியாபுரத்துல இருந்து உங்களோட கேள்விகள் கேளுங்க. மருத்துவர் கேட்டுட்டு தான் இருக்காங்க.
3: இந்த தைராய்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்னு கேக்குறீங்க.
0: யாருக்காக இந்த கேள்வி கேக்குறீங்க?
3: எனக்கு தான்.
0: உங்களோட வயது என்னமா இருக்கும்?
3: 42 ஆகுது.
0: சரிங்கம்மா, முதியோர் பருவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அதனால இந்த க்வெஸ்சனை கேக்குறீங்க, அப்படிதானே?
3: ஆமா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கான அந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு மருத்துவர் உங்களுக்கு தகவல்.
2: யூஸ்வலா நாங்க வந்து இந்த தைராய்டுக்கு சொல்லுவோம், மெயினா 3 காய்கறிகள், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர். ஃபர்ஸ்ட் இதை வந்து குறைச்சிக்கோங்க. டெய்லி வாக்கிங்ல தான் வந்து மெயினா தைராய்டை குறைக்க முடியும். தைராய்டு லெவல்ஸை பார்த்துட்டு அதுக்கு உண்டான கரெக்டான தைராய்டு மாத்திரை, ஒருவேளை கூட இருக்கா குறை இருக்கான்னு சொல்லி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு உண்டான மாத்திரை லைஃப் லாங் வந்து சாப்பிடணும். பட் வீட்டில் செய்யக்கூடிய ரெமெடி, நீங்க வந்து முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரை அவாய்ட் பண்ணிக்கோங்க, டெய்லி வாக்கிங் போங்க.
0: இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட நேரடியாக ஒரு ஆலோசனையும் பெற்று உங்களுக்கான அந்த தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு உடல் பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல மனப்பிரச்சனைகளுக்குமே சமுதாயத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிச்சயம் உதவும் மேடம். இது உங்களுக்கு சரியான தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். முதியோர்கள் அப்படிங்கிறவங்க தன்னைத்தானே சுமையாக நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்ட உடலோட பாகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அசௌகரியங்கள் அப்படிங்கிறது சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாற்றம் அப்படிங்கிறது மற்றவர்களோட பருவத்தில் வருது அப்படிங்கிறத விட முதியோர்களே தன்னை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. முதியோர்களோட மனமாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமானது டாக்டர்?
2: சரி, முதியோர்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, எனக்கு இருதய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னையே தானே ஒரு நோயாளியாக பார்க்குறாங்க. நம்ம உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபங்க்ஷனல் எபிலிட்டி, அதுதான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்குது. அதாவது என்ன சொல்லணும், இந்த மனிதரால் என்ன செய்ய முடிகிறது என்பது தான் முக்கியமே தவிர, உங்கள் பிளட் ரிப்போர்ட்டோ நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணலை. இன்றைக்கி 70 வயசில் உங்களால் தானாக எழுந்திரிச்சு நடந்து போகிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு.

0: சொன்னால் இருக்கிற நோயை பற்றி கவலைப்படுறது விடுங்க, உங்களால் எவ்வளோ தூரம் உங்களைய பார்த்துக்க முடியுதுங்கிறத அவங்க வந்து பார்க்கணும். அவங்க அவங்கள சுமையாக நினைக்கிறது அவாய்ட் பண்ணுது சார், அவ்வளோதான்.
1: இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு டேர்ம் நமக்கு யோசனை இருக்குது டாக்டர், ஹெல்த்தி ஏஜிங். ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சமீபமாக நம்ம கொண்டாடின சர்வதேச யோகா தினத்தில் கூட இந்த தலைப்பில் தான் நம்ம கொண்டாடணும். முக்கியமாக முதியோர்களுக்கும் பெண்களுக்கும் அதில் அதிகப்படியான வலுவான தகவல்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு மீடியாக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது முதுமையை ஆரோக்கியமாக எப்படி டாக்டர் கழிக்கிறது, அது ரொம்ப சிக்கலானது தான் எனக்கு புரியுது, இருந்தாலும் உங்களோட தரப்பில் சொல்லுங்கள்.
0: இல்லை, ஆரோக்கியமான ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து என்ன வியாதி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தனக்கு வந்து நான் காம்பிடென்ட்டாக இருக்கேன், என்னால் இன்றைக்கி இந்த வேலை செய்ய முடியும், என்னால் இதை பண்ண முடியுமா, அதுவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஏஜிங். அதாவது மனதளவிலேயாவும் நாங்கள் வந்து சொல்லுவோம், ஹெல்த் இஸ் அ கம்ப்ளீட் சோஷியல் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் சொல்லுவோம். அதாவது டிசீஸ் மட்டும் இல்லைன்னா ஹெல்த்திங்கிறது கிடையாது, ஃபிசிக்கலாகவும் சோஷியலாகவும் நம்ம சர்க்கிளில் எல்லா விதத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அது முழுமையான ஆரோக்கியம். அதனால் எனக்கு வியாதி இருக்குது, நான் வெளியே போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சின்னு சொல்கிறது ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை முதியவர்களை பொறுத்த வரைக்கும். முதியவர்கள் தே ஹாவ் டு ஃபீல் குட் அபவுட் தெம் செல்ஸ். அவங்க வந்து நான் வந்து சூப்பர் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதாங்க இருக்கலையே பெஸ்ட்டு ஹெல்த்தி ஏஜிங். இதுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை, ஐ எம் குட் அப்படின்னு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அதுவே அவங்கள வந்து பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும்.
1: எந்த பருவமா இருந்தாலும் மகிழ்ச்சியை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா தனக்கான மகிழ்ச்சியை முதியோர்கள் ஏன் அவங்களாவே குறைச்சுக்கிடணும்? நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: கமலாகிருஷ்ணன்.
1: கமலாகிருஷ்ணன் ஐயா, உங்களோட கேள்விகள் கேளுங்க, மருத்துவர் தொடர்பில் தான் இருக்காங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம். எனக்கு வயது 70 ஆகுது சார். என் தாயார் 85 வயது வரைக்கும் இருந்தாங்க. அவங்க நல்லபடியா இருந்தாங்க, பார்வையெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஊசியில நூல் கொடுக்குற அளவுக்கு நல்லபடியா அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க காலம் ஆயிட்டாங்க. இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய பிள்ளை 4 பொண்ணு 1 பையன் எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்.
1: சரி,
2: எல்லாருக்கும் முடிச்சு கொடுத்துட்டு இப்ப நான் வந்து எல்லாருக்கும் பேரம்பேச்சியோட 11 பேரம்பேச்சியோட 7 பேச்சு 4 பேரன் எல்லோரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
1: சரி,
2: இருந்தாலும் நான் தனிமையிலதான், நான் யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரி இல்லாம ஒரு 12 வருஷமா போராடி என் மனைவியையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, பல சிந்தனைகள், இந்த பிள்ளைகள், இந்த பேரன்பேச்சிகள், என் மனைவி, இந்த மாதிரி பல சிந்தனைகள் எனக்கு வந்து வந்துகிட்டே மனக்குழப்பம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்?
1: நிச்சயமா ஐயா, அதுக்கு நீங்க தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரமும் நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட கேள்வியை இல்லாம ஒரு பரந்த ஒரு நோக்கத்தோட உங்களுக்கு உண்டான பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். பேசுங்க, கொஞ்சம் சத்தம் உயர்வா பேசலாமா?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: நாங்க வந்து பாலமடி பக்கத்துல சரணாங்கில இருந்து பேசுறேன்.
1: உங்க பேரு?
3: சரணாங்கி.
1: எனக்கு சரியா கேட்கல உங்களோட பெயர், திருப்பி சொல்றீங்களா? வானொலியோட ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்க, எனக்கே எக்கோ அடிக்குது.
3: இல்ல, இங்க வானொலி இல்ல சார்.
1: இப்ப சரியா கேக்குது. உங்களோட பெயர் மட்டும் தயவு செய்து சொல்லுங்க. முத்துமணி சொல்லுங்க, உங்களோட கேள்விகள்
3: என்ன?
1: சுருக்கமா கேட்க முயற்சி பண்ணுங்க.
3: பெற்றோர்களால் கைவிடப்பட்டு எங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் நாங்க பாப்போம், உங்க வேலைகளை நீங்களே செய்ய முடியுது வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்க வந்து அனுப்பிச்சு விட்டுவோம் அப்படின்ற.
1: சரிங்கய்யா, உங்களோட அந்த மன வருத்தத்தை என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. உங்களுக்கான பதில்களை மருத்துவர் கொடுப்பாங்க.
0: நம்ம முதியோர் இல்லத்தை பற்றி பேசிட்டோம். இவங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்னென்னா, இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லத்தில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. ஒரு வேலை வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, ஒரு வாதம் வந்து படுத்திருக்காங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த மாதிரி படுத்திருக்காங்கன்னா யாருமே மருத்துவ உதவி வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதியோர் இல்லம்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு துணி கொடுக்கறது மட்டும் ஒரு முதியோர் இல்லத்தோட வேலை கிடையாது. அவங்களுக்கு உண்டான ஆரோக்கியம் ஹெல்த்லேயும் வந்து அக்கறை காட்டணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. மற்ற முதியோர்கள் இல்லம் வந்து செய்யக்கூடிய விஷயம், முதியோர் இல்லம்னு ஒரு ஓல்டேஜ் சென்டர்னு ஒன்று நடத்துனாங்கன்னா அதில் அவங்களோட ஹெல்த்துக்கு

0: உண்டான ப்ரையாரிட்டியும் வந்து அங்கே கொடுக்கணும், அவங்க ஹெல்த்துக்கு உண்டான கரிசனத்தையும் காட்டணும். அது நிறைய பேர் செய்ய வந்து தவறுறாங்க. ஏன்னா முதுமைன்னு இருந்தால் கூட தொந்தரவுகளும் இருக்கணும், அதுவும் ஒரு வந்து இருக்கக்கூடிய காப்பீடு இடத்துல வந்து அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து யாரும் இன்னைக்கு செய்யறது கிடையாது.
1: அப்போ அந்த முதுமையோட அந்த கொடுமையான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, அவங்க அப்படி அதை உணர்ந்துக்கிறாங்க முதியவர்கள். அதுக்கு இன்னையிலிருந்தே இளைஞர்கள் எந்த மாதிரி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பராமரித்தாங்கன்னா, பொருளாதார ரீதியாகவும் சமூக நீதியாகவும் அந்த முதியோர் அப்படிங்கிற பருவம் வர்றப்ப எப்படி ஒரு ஜெய்ஜாண்டிகா எப்படி நிற்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: எல்லாத்துக்கும் வயசாகுங்கிறது எல்லோரும் மறந்துடுறாங்க. இன்றைக்கி இதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க,

0: வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. குழந்தைகள் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், நம்ம கண்ணாடி மாதிரின்னு. இன்றைக்கி நீங்கள் எப்படி உங்கள் பேரண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு உங்கள் குழந்தைங்களை வந்து உங்களை ட்ரீட் பண்ணும். இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவை வந்து வயசான காலத்தில் நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க நாளைக்கு பார்க்கும். நீங்கள் ஓரத்தில் வந்து மரியாதையே இல்லாமல் போட்டிங்கன்னா நாளைக்கு இந்த குழந்தைங்களுக்கு அது தப்பு இல்லைன்னு தோணும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆரோக்கியம் வந்து பார்த்துக்கிட்டா எப்பையும் போல தான், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான டயட்டு, 8 மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கம், இது இருந்தாலே வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அப்படி தான் வந்து இருந்திருக்காங்க. ஆரோக்கியமான உணவுகள் அவங்களே விதைச்சி அவங்களே வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்போ யூஸ் பண்ண வந்து மாமிசம்னு நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்த, கடவுள் கொடுத்த ஆரோக்கியத்தை நம்மளே தான் வந்து கெடுத்துக்கிறோம். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமான உடற்பயிற்சி பண்ணால் நம்மளோட லாஞ்சிவிட்டியும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிரந்தரமாகவும் இருக்கும்.
1: வாழ்க்கை அப்படிங்கிறதே கொடுக்கல் வாங்கலோட இயற்கையோட ஒரு கணக்கு தான். அதாவது மூத்தவர்களான பெரியோர்கள் நமக்கு கொடுத்த அந்த கவனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வட்டியோடு திருப்பி நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் இந்த இளையோர்களுக்கு இருக்குது. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. உங்க பேருமா, எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நல்லதுமா, உங்களோட கேள்விகள் கேளுங்க.
2: எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க, மாமியார் என்ற எங்க அம்மா, 93 வயசு சார்.
1: அருமையம்மா, அருமை.
2: அவங்க வந்து மரமா கலந்த உண்மையாவே பாக்கியமா நினைச்சதுதான் அவங்களை நான் பாதுகாத்துட்டு வரேன். 30 வருஷமா இங்கதான் இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. இப்போ என்னன்னா ரீசெண்டா கால் வலி இருக்கு, மலமலப்பு இருக்கு, கால் பஞ்சு பஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் வரா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. சுகர் பிரஷர் மாத்திரை டெய்லி எடுத்துட்டு வராங்க, நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் சார்?
1: அம்மா உங்களோட வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நல்லதுமா, நீங்க தான் ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. அதாவது முதியோர் பருவத்துல உங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கறதையும் மறந்து நமக்கு பொறுப்பாக நம்மளை கவனித்த ஒரு குடும்ப உறுப்பினரை கவனிக்கிறீங்கம்மா, அதற்கான வாழ்த்துகள் உங்களுக்கு. தொடர்ந்து மருத்துவர் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க, நீங்க வானொலியில கேட்டு தெரிஞ்சுக்கலாமா.
0: 93 வயதில் வந்து நீங்கள் பாட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அகேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட அந்த சர்க்கரை கட்டுப்பாடு எப்படி இருக்குது, வேறு ஏதாவது தொந்தரவு இந்த எலும்பு தேய்மானத்தினால, முதுகெலும்பு தேய்மானத்தினால இந்த மதமதிப்பு வருது அப்படின்லாம் வந்து இந்த ரிப்போர்ட் பார்த்தா தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு உங்கள் டாக்டர் கொடுத்த அந்த மாத்திரைகள் வந்து சாப்பிடுங்க.
1: தொடர்ந்து அதோட அந்த வைத்திய முறைகள்ல இருங்க, அவங்களுக்கான கவனிப்பை நீங்க கூடுதலா அன்போட கொடுக்குறீங்க.
0: செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க, வீட்டுக்குள்ள நடக்க வைக்கும் போது சாக்ஸ் போட்டு நடக்க சொல்லுங்க. ஹார்ட் சர்ஃபேஸ்ல தரையை வந்து உரச சொல்லாதீங்க. அவங்க உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த மதமதிப்பு குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. சக்கரை லெவல்ஸை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க.
1: கரெக்டா டைமுக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற இந்த இளைஞர்களுக்கு சரியான வேலையில முதியோர்களை கவனிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் அவர்களுக்கு எழுதப்படாத வாக்கியமாக அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் பல தகவல்கள் நமக்கு கொடுத்தாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்லுங்க.
0: நான் ஒன்று சொல்லிக்கணும், இந்த மதமதப்பு வந்து எல்லாருமே நேச்சுரலாகவே சொல்லுவாங்க. இதனால் ஒரு மெயின் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வீட்டில் வந்து முதியவர்களை தனியாக விட்டு சரியாக நம்ம பராமரிக்கலாம் கீழே விழுவாங்க. ஒரு காமன் ப்ராப்ளம் நான் வந்து என்னோடய ப்ராக்டிஸில் என்கவுண்டர் பண்ணுறது வந்து
1: கீழே விழுந்தா என்ன டாக்டர்?
0: இடுப்பு எலும்பு ஓடியும்.
1: ஓ,
0: ஏன்னா நான் சொன்ன மாதிரி போன்ஸ் ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், ஃப்ராஜைலாக இருக்கும். ஒரு 70 வயசுக்கு மேலே ஒரு இடுப்பெலும்பு ஒடிஞ்சு ஆப்ரேட் பண்ணி அந்த முதியவரை வந்து திருப்பி நடக்க வைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதெல்லாம் வந்து இந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ்லாம் பயங்கர கிஃப்டடு. ஏன்னா திருப்பி அந்த 80 வயசு 70 வயசில், ஏன்னா பெரிய காமன் ஃப்ராக்சர் எல்லாமே அந்த வயசில் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மதமதப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் முதியவர்களை தனியாக நடக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்து வழுக்காமல் இருக்கிற சர்ஃபேஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க அப்படின்னா மேட் ஆல்வேஸ் வந்து போட்டு வைங்க. ஏன்னா மதமதப்பு இருக்குது அப்படின்னா கால் என்ன அவங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அப்போது கால் எடுத்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபால் கீழே விழுறத வந்து நம்ம வந்து ஈஸியாக சில சில மெஷர்ஸ் வச்சு வீட்டில் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதை நம்ம தடுக்கலாம். அது வந்து ஆஸ் நம்ம பார்த்துக்கிற நம்ம பராமரிப்பாக இருக்கிற நம்ம வந்து அதை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணுவோம்.
1: அதாவது நீங்கள் பாசமாக பார்த்துக்கோங்க, பாசம் படிஞ்ச குளியல் அறைகளை அவங்களுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப சமுதாய பொறுப்போடு மருத்துவர் நமக்கு சொன்னாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு சிரமம் இருக்கும். அதாவது இளமையில் ஆரம்பித்து இளம் பருவத்தில் ஆரம்பித்து கடைசி முதுமை வரைய அவரவர்

0: வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: சிநேகிதிய நிகழ்ச்சியில் சிறப்பு நேரலையில் அடைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு முதியோர் கவனிப்பில் முத்தான வாழ்க்கையை நாமெல்லாம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் மருத்துவ ஆலோசனைகளும் நமக்கு தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணரோடு மட்டுமல்லாமல் சமுதாய பொறுப்பில் முதியோர்களை முத்தான கவனிப்போடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் சி சுவாமிநாதன் அவர்கள் தான். இதோ நேரலை தொடர்ந்து நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் பத்மாவதி பேசுறேன் சார். டாக்டர் சார் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: அம்மா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் மூன்று மாவடி வருது.
0: மூன்று மாவடி, தாராளமா பேசுங்கம்மா, மருத்துவர் இணைப்புல தான் இருக்காங்க.
1: சார் எனக்கு 57 வயசாகுது சார். நான் வந்து கண் பார்வை தெரியாத மாற்றுத் திறனாளி சார். ஆபரேஷன் பண்ணி பார்வை வராம போயிடுச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல. இப்போ நான் வந்து என் பையன் இப்போ மருமக எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, நானா தான் சார் ஒத்தையில வீட்டில் இருக்க. மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் போது அந்த இடது கால் மட்டும் அப்படியே மழை மழப்பா இருக்கும். லேசா அந்த சபையை தட்டி விட்டோம்னா சரியா போயிடும் சார்.
2: இது வந்து இந்த ஏஜில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்றா மூட்டு எலும்பு தேய்மானம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இந்த யூஸ்வலாக இந்த முதியவர்கள்னா மெக்னீசியம் வந்து டெஃபிஷியன்சி சொல்லுவோம். நிறைய பேர் அந்த மெக்னீசியமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. விட்டமின் டியோ மெக்னீசியமும், இந்த விட்டமின் டியும் மெக்னீசியமும் மசில்ஸ்க்கும் போன்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த கிராம்ப் வருது, மதமது போகிறது அப்படின்னா எல்லாரையுமே நான் யூனோ அட்வைஸ் பண்ணுறது, ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக வந்து உடல் பரிசோதனை, அதாவது பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இருதய பரிசோதனை வந்து செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்றோமா இல்லையா நம்மளுக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ விட்டமின், இன்றைக்கி சூரியனில் போய் நம்ம யாரும் நிற்கிறதே கிடையாது. ஸோ ப்ரிடாமினட்டாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டமின் டி வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் மருத்துவ பரிசோதனை, இந்த ரத்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அவங்கள ஒரு தடவை மெக்னீசியம் எப்படி இருக்குன்னு அவங்க டாக்டர் கேட்டாங்கன்னா கொஞ்சம்
0: தாராளமாக நிகழ்ச்சி கேட்டிருப்பாங்க. அதோட தொடர் கண்காணிப்புக்கு முயற்சியை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க, அதாவது ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறத விட இப்போ ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் அந்த ஒரு கன்சர்ன் வந்து மக்களுக்கு நிறையவே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சூரிய ஒளி நமக்கு தேவை தான் அப்படிங்கிறத டாக்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. உடைந்த மனமாக இருக்கக்கூடிய முதுமையில் எலும்புகள் உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சூரியனும் அது சார்ந்த அந்த விஷயங்களும் நமக்கு தேவை அப்படின்னு இயற்கையோட வழிமுறையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மோட இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்?
3: கூப்பிடுறேன்.
0: உங்க பேர் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா?
3: பேர் ஞான பண்டிதன்.
0: ஞான பண்டிதன் ஐயா, சொல்லுங்க, என்ன கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட?
3: ஆமா, அதாவது எனக்கு உதவி பண்றதுக்கு ஆளு இல்லைங்க. நான் வந்து ரெண்டு பேரும் நானும் சமைச்சாரும் அதே ஒரே வயசுதான்.
0: சரி.
3: அதான் ரொம்ப முடியாம இருக்கலாம்.
0: சரி.
3: நடந்து போறது வைக்கிற சமையல்லாம் சமைச்சாருந்தான் பண்ணிக்கிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடு வாசல்லாம் அதுதான் அழைச்சிச்சு. ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன வேலை கடையில போய் வாய்ப்பா அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு காசு கொடுத்தாச்சும் போற முடியும்.
0: சரி.
3: அதாவது 1,000-2,000 கொடுத்தோம்னா தான் போகுங்க, இல்லைன்னா போக மாட்டாருங்க.
0: சரி. தொலைபேசி எண்களையும் நாங்க கொடுக்கறோம். தேவைப்பட்டதுன்னா அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு செய்து உங்களோட கவனிப்புகளை நீங்க

0: உறுதி பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வந்து இங்க ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது என்னோட ஒரு பர்சனல் கருத்து. ஒரு சமுதாயமா நம்ம வந்து நம்ம முதியவர்களை வந்து நம்ம துரோகம் செஞ்சிட்டோம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு வயலில் வேலை செஞ்சு போய் நிறைய பேர் ஹம்பிள் ரூட்ஸ் தான் வந்து ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த கல்வியை வச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு லெவலுக்கு வந்து வீடு வாசல் ஃபேமிலி அப்படின்னு வந்து இருக்காங்க. அந்த கொடுத்த நம்மளோட பேரண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியான்னு கேட்காம உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்காமல் இருக்கிறது வந்து தப்பு. இதை தப்புன்னு எடுத்து சொல்ல அந்த பீப்புளுக்கு ஒரு சமுதாயமாக நம்ம வந்து
0: இந்த தோல்வி அடைஞ்சு. இந்த நெக்லிஜென்ஸ்க்கு என்ன டாக்டர் காரணம்? பரபரப்பான வாழ்க்கை முறையா இல்லை மன?
1: டிஜிட்டல் ஏஜ்.
0: ஓ,
1: அதுவே ஒரு பெரிய ரீசன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டிஜிட்டல் ஒரு எந்த மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் எத்தனை பேர் எல்டர்ஸை ஹைலைட் பண்ணி அங்கே வந்து போடுறாங்க. ஏங்க, உங்களுக்கு சினிமா பாட்டு வருது, உங்களுக்கு அரசியல் வருது, உங்களுக்கு வந்து ஆடு வருது,
0: இளமையும் வருது, அழகும் வருது.
1: சார் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. சார் முதியவர்களை பார்த்துக்கோங்கன்னு யார் சார் பேசுகிறாங்க இன்றைக்கி? யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, என் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குள்ளே இருக்கணும், எனக்குள்ளே அந்த சுய பொறுப்பு இருந்தால் தான் நாளைக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். என் குழந்தைக்கு தெரிஞ்சால் தான் நாளைக்கு என்னோடய தாத்தா பாட்டியை பார்த்துக்கோன்னு அது சொல்லும். சார், நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்ச கலாச்சாரம் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி ஒரு திருவிழா நடக்கணும்னா முதியவர்கள் இல்லாமல் நடக்காது. ஏன்னா இந்த சம்பிரதாயம் சடங்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு அவங்க தான் சொல்லித்தரணும். அவங்க இல்லை அப்படின்னா என்ன சம்பிரதாயம் பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும் சார் நம்ம முதியவர்களை நம்ம வந்து பார்த்துக்கல அப்படின்னா. தே ஆர் ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷத்தை இன்னைக்கு யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் அதை நான் சந்தோஷமாக செய்கிறேன் சார்.
0: ரொம்ப நல்லது. வாழ்வின் கருவூலங்கள் முதியோர்கள், நம்மை பெற்றவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இளைஞர்கள் நீங்களாக எதுவும் முதியோர்களுக்கு கொடுக்கவே வேண்டாம். அவங்க கொடுத்ததையே நம்மளால் திருப்பி கொடுக்க முடியலையேங்கிற ஒரு அவல நிலைமை தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம், பேசுங்க.
2: என் பேரு மங்கள சுந்தரபாண்டி.
0: சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன?
2: எனக்கு வயது 70 வயசு ஆகுமா?
0: நல்லது.
2: எனக்கு கண் பார்வை போச்சு.
0: சரி,
2: இதே நான் 8 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், 12 மாசம் சாப்பிட்டு இருக்கேன்.
0: சரி,
2: வீட்டுல தனிமையா இருக்கேன்.
0: சரி,
2: எனக்கு ரெண்டு பெண் குழந்தை.
0: சரி, உங்களோட கேள்வி கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாமா? பாயிண்ட் அவுட் பண்றீங்களா?
2: வெளியே போக முடியல.
0: வாழ்த்துக்கள்.
2: வெளியே போக முடியல, நல்லா சரியா நல்லா இருக்கேன்.
0: நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கான பல தகவல்கள் வர காத்திருக்கு. பல நிமிடங்களும் நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க, சரிங்களா? டாக்டர் இவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கப்பான ஒரு டேர்ம் எங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்க. ஆனா முன்னாடி எல்லாம் இளைஞர்கள் வந்து பெரியோர்கள்கிட்ட பேச முன் வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் இறங்கி தங்களோட பிள்ளைகள்கிட்ட பேசணும், அதற்கான அந்த நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த பிரேக் இருக்குதே, இது இந்த ஜெனரேஷனுக்கே உண்டான பிரேக் தானா? இதை எப்படி டாக்டர் நம்ம ஓவர் கம் பண்ணுறது?
1: சார், இது ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். நம்ம என்னைக்கு அவங்களோட மனசுக்கோ அவங்களோட ஒரு வயதுக்கோ மரியாதை கொடுக்கலையோ அது வந்து மூத்த குடிமக்கள் மீதான துஷ்பிரயோகம்னு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன். என்றைக்கி அவங்கள வந்து நம்ம மதிக்கலையோ, மதிக்கலைனாலே அது ஒரு விதமான துஷ்பிரயோகம். இது நீங்கள் வந்து ஒரு முதியவரை அடிக்கணுங்கிறது கிடையாது, வாயலால் வந்து அவமானப்படுத்தணும் கிடையாது. நீங்கள் அலட்சியம் செய்வதே அதை வந்து அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி. இது அவங்கள தனிமைப்படுத்துறது, அவங்கள வந்து பராமரிக்காமல் நீயா போய் பாத்ரூம் போன்னு சொல்கிறது, காலையில் போட்டு விட்ட டைப்பரை நைட்டு வந்து மாத்துறது, மோஷன் 4 போல நீவா போவேன்னு சொல்லிட்டு விட்டுடுறது, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் அதை இவங்க அட்ரஸ் பண்ணாமல் விடுறாங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு மிகப்பெரிய துஷ்பிரயோகம். இது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் கேட்குறாங்க. சார், இன்றைக்கி 500 கொடுத்தா ஒரு கேர்டேக்கர் வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க நினைக்கிறது தப்பு சார். ஏன் அம்மா அப்பாவுக்கு நான் செய்யணும்னு நினைக்கணும் சார்? அதை இன்றைக்கி நம்ம வந்து சொசைட்டியாக சொல்கிறல, நம்ம அதை வந்து செய்ய அதை யோசிக்கவே தவறிட்டோம். இது ஏன்னா நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல முன்னாடி ஜாயின்ட்

0: இருக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து 20 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த கான்செப்டே வந்து இல்லை. இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இதோடு இருக்கணும், இதில் இன்னொருத்தர் வந்து கூட்டு வந்து பார்க்குறது ஒரு சுமையாக வந்து பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் சொல்கிறல, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம டெவலப் ஆகும்போது நம்மளோட வேல்யூஸ் அண்ட் ரூட்ஸை வந்து நம்ம மறந்துடும், நம்மளோட அடிப்படை கலாச்சாரத்தையே நம்ம வந்து மறந்துட்டோம்.
1: கண்டிப்பாக பாரம்பரியம் கலாச்சாரத்தை மறந்து பெற்றோர்களையும் முதியோர்களையும் நம்ம காக்க தவறி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு அவல நிலையான இந்த சுச்சுவேஷனை மருத்துவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் ஏன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அம்புக்குறியானது, நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வியப்புக்குரியை ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுத்து நம்ம முதியோர்களை காப்பாற்றக்கூடாது. நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா?
2: ஹலோ, நான் முனிச்சாலேருந்து பாட்டியம்மா பேசுகிறேன், பிருந்தா.
1: ஆ பிருந்தாம்மா, சொல்லுங்கள், உங்களோட கேள்விகள் என்ன?
2: கேள்வி என்னன்னா, சக்கரை நோய் இருக்கு,
1: சரி,
2: ஊட்டிக்கணல் இருக்குது, மாத்திரை போட்டுதான் இருக்கிறதான் நானு.
1: சரி,
2: இப்ப வந்து கால வந்து ரத்தம் அறிய ஓடல மேடம்,
1: சரி,
2: தூங்க முடியல காலையில.
0: பல்லு போனா கியூட் தாம்மா, குழந்தைங்களுக்கு எப்படி பல்லு இல்லாம கியூட்டா இருப்பாங்களோ அதே மாதிரி பெரியவங்களும் பல்லு இல்லைன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும்.
1: உங்களை நான் நேரா பார்க்க முடியாது, ஆனா உங்க வாய்ஸ் மூலமா உங்க கியூட்னஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அம்மா, வயசாகிறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒன்று தான், ஆனால் அதை பக்குவப்பட்டு விருப்பத்திற்கு உள்ளாக்குறது நம்மளோடது தான். உங்களுக்கான அந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கேட்டுக்கலாமா.
2: பாடங்கபுரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறோம்மா, அங்கே போய் பார்த்தா அவங்க டாக்டர் ரொம்ப இவரும் சொல்கிறேன், அவங்களும் மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் நைட்டு தூக்கம் வரல, தூக்கம் மாத்திரமும் கொடுக்குறாங்க.
1: கண்டிப்பாம்மா, மருந்துகள் இல்லாமல் தூக்கத்தை எப்படி முதியோர் அந்த பருவத்தில் வரவழைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் டாக்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பரவாயில்லம்மா, உங்களுக்கான கேள்விகளை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
0: இப்போது நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம், பேசுனதில் வந்து ஒரு 80% சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நம்ம தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம், இந்த உலகத்திலேயே அதிக சக்கர நோய் இருக்கிறது நம்ம இந்தியாவில் தான், அது நம்ம ஜனத்தொகையினால். இது இன்னொரு விஷயம் வந்து சொன்னது தூக்கமின்மை, 10 முதியவர்களில் 7 முதியவர்களுக்காவது இந்த தூக்கமின்மை வந்து இருக்கும். அது வந்து நேச்சுரல், ஏன்னா நம்ம மூளையில் வந்து மெலட்டோனின்னு ஒரு ஸ்லீப் ஹார்மோன் இருக்கும், அது வந்து ஏஜ் ஆக ரொம்ப கம்மியாகும். ஸோ நேச்சுரல் ஸ்லீப் ஹார்மோன் இல்லாத போது இந்த தூக்கமின்மை இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா முதியோர்களுக்கும் ஒரு தூக்க மாத்திரை போட்டுருவாங்க. நான் என்றைக்குமே ஒரு பேஷண்ட்டுக்கு தூக்க மாத்திரையை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, இல்லை கண்டிப்பாக வேணுமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரெமெடிஸ் வந்து சொல்லுவேன். இந்த நைட்டு வந்து புக்கு வாசிச்சுட்டு படுக்க சொல்லுவேன், இல்லை காமிங் மியூசிக் கேட்க சொல்லுவேன், பிடித்த பாடல்கள், அவங்களுக்குன்னு சில பிடித்த பாடல்கள் இருக்கும், இல்லை இந்த நேச்சரோட மியூசிக். இப்போ வந்து நம்ம ஃபோன் எடுத்தாலே பேர்ட்ஸ் கத்துற மாதிரியோ இல்லை அலைகள் போகிற மாதிரியோ இந்த மாதிரி மியூசிக் வரும். அண்டு இன்னொரு ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து ரிவர்ஸ் கவுண்டிங்கு, சரியா 200 பின் வழியாக நான் வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவேன். அண்ட் யூஸ்வலி ஒரு 70% அவங்க வந்து எப்போ வராங்கன்னே தெரில, அதுக்குள்ளே அந்த ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணும்போது தூங்கி போயிடுவாங்க.
1: 100 என்றப்பே 100% தூங்கிடுவாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தான்.
0: 100% சொல்ல முடியாது, பட் யூஸ்வலி ஒரு 70% வந்து, ஏன்னா 200 கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல விட்டுருவாங்க, அப்போ சொல்ல விட்டுட்டா என்ன பண்ணு, திருப்பி போய் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த சைக்கிள் 1 or 2 போகும்போது பிரெயினுக்கு வேலை கொடுக்கும்போது அதுவே டயர்டாகி அப்படியே அவங்க வந்து தூங்கிடுவாங்க. ஸோ நேச்சுரல் ரெமெடிஸ் எப்பயுமே, மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து தூக்கத்தை வர வைக்கிறத விட நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நைட் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுத்தா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து பெரியவங்களுக்கு தெரியாதது இல்லை, நேச்சுரல் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிவிட்டு மாத்திரை போடுறது நல்லது.
1: இங்கே நிறைய முதுமை அப்படிங்கிறதே உடல் சார்ந்த விஷயந்தான் அப்படின்னு பல நேயர்களும் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் உடல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த வயசாகாத மனசு கொடுக்கக்கூடிய தொந்தரவு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களை தேடி வரும் அந்த தூக்க தேவதை, உங்களோட கண்களில் வந்து இருப்பாங்க இரவு நேரங்களில். சுறுசுறுப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அந்த மகிழ்ச்சியோட சுறுசுறுப்பாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நம்மள்ட்ட இணைகிறாங்க ஒரு நேயர். வருக வணக்கம்.
3: வணக்கம்.

0: சரி, மாத்திரைகளும் இந்த கால்வெளிகளும் அதை பத்தி டாக்டர் உங்களுக்கு சொல்றாங்க. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை கேளுங்க.
1: இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வயசானவங்க ஆயிட்டாங்களே, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்தோம்னா 4 சத்து மாத்திரை எழுதியிருப்பாங்க. எதுக்கு 4 சத்து மாத்திரை எழுதுறாங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஒரு முதியவராக இருக்கும்போது, ஒரு ஏஜ்ட் பர்சனாக இருக்கும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், அந்த பில் பேர்டன் சொல்லுவோம், அதை கம்மியாக வைக்கிறோமோ அது வந்து ஃபார் பெட்டர். இப்போ நான் சொல்கிறத பாருங்களேன், ஒரு 10 மாத்திரை ஒரு வேளை வந்து ஒரு முதியவர் காலையில் மதியம் இரவு காலையில் ராத்திரி சாப்பிட்ணா எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? 10 மாத்திரை சாப்பிடும் போதே 300 ml தண்ணி குடிச்சிடுவாங்க. அவங்க சாப்பிடக்கூடியதில் வயிறு அப்படியே ஃபில் ஆயிடும். அப்புறம் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், சாப்பாடு செல்ல மாதிரி சாப்பாடு வந்து செல்லாது. ஸோ அதனால் தேவையான மாத்திரைகள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும். இன்னொரு பெரிய ஃப்ளா இருக்குது என்னென்னா, இவங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, கால் வலி மாத்திரை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இதை பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த முதியவர்கள் வந்து போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணும், ஃபார்மசிஸ்ட்டும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகளை கொடுக்கறதையும் வந்து தவிர்க்கணும். ஸோ அதிக மாத்திரைகள் அளவுக்கு மீதினா அமுதமும் 5 தான் சார். ஸோ அதனால் வந்து மாத்திரைகள் எது தேவையோ அதை மட்டும் அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும்.
0: இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அந்த சுற்றுப்புழல் சூழ்நிலையில் தொற்று நோய்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறத கடந்த 3 நாட்களாக நமக்கு செய்திகள் வருது. வயோதிபர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவான ஒரு தருணம் தான் அதுவுமே. 6 கீழே 60 மேலங்கிற வயதில் எதிர்ப்பு சக்தி குறைவு தான். இவர்களுக்கான தடுப்பூசிகள் என்னென்ன இருக்குது? எப்படி அவங்கள சுத்தமாக சுகாதாரமாக தொற்று நோய்களில் இருந்து, இந்த முதுமைக்கான பிடியிலிருந்து தப்புறதை விட, இந்த தொற்று நோய்கள்லேருந்து எப்படி டாக்டர் தப்பிச்சுக்கலாம்?
1: யூஸ்வலாக இப்போ நம்ம இது மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த முதியவர்களுக்கு வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த நெஞ்சில் சளி பிடிக்கிறது தான் ஒரு நுமோனியாவோ இல்லை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முக்கியமான காரணம். ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே நான் என்னோட முதியவர்கள் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறது 2 வேக்சின் போட சொல்லுவேன். இந்த நியூமோகாக்கல் வேக்சின் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் சொல்லுவோம். இதுதான் இந்த நார்மலாக வரக்கூடிய இந்த காய்ச்சல் சளி இதுக்கெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்கறது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் மறக்காமல் வந்து வேக்சினேஷன் போடுங்க. நான் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்படி உங்கள் குழந்தைகள் உங்களோட ஒரு பொறுப்போ, அதே மாதிரி உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, அவர்களும் உங்களோட ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புலேருந்து வந்து தவறாதீங்க, ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் வயசாகவும் அதை மறந்துடாதீங்க.
0: ரொம்ப அருமையாக முதுமை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட தொடர்பு எண்களை எங்களோட நேயர்களுக்காக சொல்லுங்கள் டாக்டர்.
1: எங்களோட தொடர்பு எண், எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா 99 423 62 310. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணால் நாங்கள் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்.
0: கடந்த பல நிமிடங்களாக இந்த சிறப்பு நேரலையில் உலக முதியோர் தினத்தை கொண்டாடும் விதமாக நம்மளோட நேயர்கள், நம்மளோட மருத்துவர் எல்லாமே பல கருத்துக்களை பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒரு விதையாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் விருட்சமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கான இந்த சிறப்பு நேரலையில் அவசர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், அத்தோடு கூட மட்டுமில்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முதியோர்களோட நல கவனிப்பில் மூச்சையே முழுமுதலாக கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்களோடு இணைஞ்சிருந்தோம். உங்களுக்கான கேள்விகளோடு நான் உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற காத்து கொண்டிருக்கின்றேன். நான் விக்னேஷ் அர்ஜுனன். முதுமை என்பது சொல்லல்ல, இது வாழ்க்கையில் எழுதப்பட வேண்டிய ஒரு பொக்கிசத்தின் வெளிப்பாடு தான்.

வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இப்ப கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள். என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கானங்களாக வசந்த கானங்கள் பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

உற்சாகமான பாடல்களை கேட்டுட்ருக்கோங்க இன்றைக்கி வசந்த கானங்களில். அடுத்ததாக மோட்டா சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம். மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் ராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: கேட்க விருப்பம் பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோங்க வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள்.

0: பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே.
1: திலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோங்க. பாடல் கேட்கும் போது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை வழங்கிட்டு இருக்குது வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். அடுத்ததாக பனித்துறை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

நேரம் 1:18 ஆச்சுங்க. வசந்த கானங்கள் எழுச்சியில் அடுத்ததாக அன்பைவா படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு.

போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஏ ஹாய்
1: ஹாய்க்கா.
0: என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க தங்கச்சி?
1: இன்னைக்கு என்னோட பேரு நம்ம மதுரை பண்பலை ரெயின்போல கேட்க போறேனே.
0: ஆஹா, அப்படியா?
1: ஆமா, உங்களுக்கு தெரியாதா?
0: தெரியாதே, நம்ம பேர்லாம் வந்துட்டு சொல்லுவாங்களா?
1: ஆமாக்கா, நம்ம மதுரை ரெயின்போ எஃப்எம் மூலமா நம்ம மதுரை பண்பலை எஃப்பி பேஜ் இருக்கு இல்லையா?
0: ஆமா, முகநூல் பேஜ்.
1: ஆமா, அங்க நம்ம பண்பலை சார்பா ஒவ்வொரு நாளும் மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க.
0: அப்ப ஃபேஸ்புக்னு சொல்லக்கூடிய முகநூல்ல மூணு கேள்விகள் கேட்கப்படும்.
1: ஆமா, அந்த க்வெஸ்சனுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இது நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஜிகே க்வெஸ்சன்ஸ்லாம் இல்லக்கா, சாதாரணமா இருக்கும். ஒரு க்வெஸ்சன் ஜிகே க்வெஸ்சனா இருக்கும், மிச்ச ரெண்டு க்வெஸ்சனுமே ஜென்ரலா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகம் எது, நீங்க போயிட்டு வந்ததுலயே எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன, அப்படின்ற மாதிரி ரொம்ப காமனா ஈஸியான க்வெஸ்சன்ஸா இருக்கும்.
0: எங்க வீட்டுல இருக்கவங்களே என்கிட்ட கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு. பரவாயில்லையே, நமக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் கேக்குறாங்க.
1: நம்ம நேயர்களோட மனசை புரிஞ்சுக்கிறதான நம்மளோட ரெயின்போ எஃப்எம்.
0: ஓகே, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் சரியான பதில சொல்லிட்டேன் அப்படின்னா என்னோட பேரு, என்னோட ஊரோட பேரு, இது எல்லாமே வாசிக்கப்படுமா?
1: கண்டிப்பா. இதுல நீங்க கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க யாரு, எங்க இருந்து இந்த பதில் அனுப்புறீங்க அப்படின்னு நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சி மதியானம் 1:30 மணிக்கு நீங்க யாரு என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெளிவா நம்ம ஆர்ஜேஸ் உச்சரிப்பாங்க.
0: கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முக்கியமா நம்ம பேரு, நம்ம ஊரோட பேரு, அதுலயும் நம்ம சரியான பதில சொல்லும் போது அதுக்கான நமக்கு அறிவையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களே வசந்த கானங்கள்ல.

0: சுகமா கண்ணாடி சின்னமா
1: சுகமெதிலே இதயத்தில பொன்னான கண்ணமா சுவையதிலே மதுரசமா

0: அந்த தேவலோகத்தேனே பாரிஜா.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
0: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
0: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

0: 59 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க. நேர்கள் வந்துட்டு இப்போ வசந்த காலங்கள் கேட்டுட்ருக்காங்க. இதான் நம்ம நேர்களுக்காக ஒரு உற்சாகமாக ஒரு புதிய விஷயங்கள் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய முகநூலில் நாங்கள் வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அது மதுரை பண்பலை அப்படின்ற நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் அந்த 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் உங்களுக்கான சரியான பதிலை நீங்கள் அதில் பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் உங்கள் ஊரோட பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1:30 வாசிக்கப்படும் என்பதை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அப்படி நேற்று வந்து என்ன கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கான பதில் என்ன, அதுக்கு கரெக்டான பதிலை வந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா?
1: பார்க்கலாம்.
0: இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க நினைக்கும் திரைப்படம் எது அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை ஒரு தடவை பார்த்தா பத்தாது, இன்னும் நிறைய தடவை பார்க்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல?
1: கண்டிப்பாக, எத்தனை தடவை பார்த்தாலும் சில படங்கள் வந்து நம்ம மனசை விட்டு நீங்காத இடம் தானே.
0: ஆமாம், கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு பிடித்தமான ஒரு திரைப்படம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். நீங்கள் டக்குன்னு கேட்குறதால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்னத்தில் முத்தமிட்டாள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, திரும்ப திரும்ப பார்த்தாலும் வந்து சலிக்கவே சலிக்காது அப்படின்னு சொல்லி.
1: திரும்ப பார்க்கறதுன்ற விட கடைசியில் கண்கள் அப்படியே ஒரு ஓரமாக கண்ணு வேர்க்குதே அப்படின்னு தான் வெளியில் வர மாதிரி இருக்கும்.
0: ஓகே, எனக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும், எப்போ பார்த்தாலுமே அது வந்து சலிக்கவே சலிக்காது. இன்னொரு தடவை பார்த்துட்டே இருக்கலாம், இப்போ தான் பார்த்துட்டே இருப்போம், திரும்ப போட்டால் கூட சரி உட்காந்து பார்த்துடலாமே அப்படின்னு தோணக்கூடிய திரைப்படம் என்னென்னா, மின்னல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆஹா, அருமையான படம்.
0: ஆமாம், அது என்னமோ தெரியல, அது நம்ம கேரக்டராகவே அந்த பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப பிடித்து போயிடும். அந்த மாதிரி
1: அந்த யூத் வைப்லயே இருக்கிறது.
0: அந்த மாதிரி நேயர்கள் இதே மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமா நமக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்றதுக்கான பதில்கள் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் முகநூலில் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. யாரு என்னென்ன திரைப்படம் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா?
1: கண்டிப்பாக.
0: முகமது ரஃபீக் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க, பிரபு நடித்த சின்னத்தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. டி உலகநாதன் அவர்கள் வந்துட்டு திருவிளையாடல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு பதிவிட்டிருக்காங்க. நல்ல பெருமாள் வந்து பாட்ஷா திரைப்படம், அது மட்டும் இல்லை அன்பு ராணி அவங்களும் பாட்ஷா படம் பிடிக்கும் அப்படின்றது எழுதி

0: இருக்காங்க. சரலூர் ஜெகன் அவங்க வந்துட்டு நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவங்க நடித்த தெய்வ மகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது வந்து மணிகண்டன் நம்பி, அவங்க வந்து குணா படம் ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து யமனேஸ்வரம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து என்எம் சுமதி அப்படின்ற பெயரையும் பதிவிட்டிருக்காங்க. அடுத்தது அனந்த நாயகி வசந்த மாளிகை பிடிக்கும்ன்றதை எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலேருந்து சதுரங்க வேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் வந்துட்டு கிழக்கு சீமையில் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. மதுரை அன்பு செல்வி வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. அடுத்தது மதுரை சோஸ் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்துட்டு நண்பன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு திரும்ப திரும்ப பார்க்க நினைக்கும் திரைப்படம் அப்படின்றத வந்துட்டு லிஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்குது. உங்ககிட்ட யாரோட பேர்லாம் இருக்குதுன்னு
1: சொல்லலாம். கண்டிப்பாக நானும் நம்ம ஃபேஸ்புக் பார்த்தேன், எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. படங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது இல்லை. அப்படி நான் பார்த்த லிஸ்ட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, அமர்நாத் அவங்க வந்து மொழி திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அல்லி நகரத்தைச் சேர்ந்த எஸ் மகாதேவன் அவங்க வள்ளி திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ பூவராகவன் அவங்க வந்து ஹீரோ அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது, அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையை சார்ந்த ரத்னகுமார் அவங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபன் அந்த திரைப்படம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசோக்குமார் கனிமொழி ஐயாவாடி அந்த பகுதியை சார்ந்தவங்க வந்து அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜனார்தனன் அவங்க வந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நா முருகன் அவங்க வந்து அமைதிப்படை திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டி ரிவல் அவங்க வந்து அன்பே வா திரைப்படம் பிடிக்கும்னு. ஜீவநாதன் ஜீவன் அவங்க வந்து அகெயின் உலகம் சுற்றும் வாலிபன் படம் பிடிக்கும்னு. ஆரோக்கியசாமி வந்து காதல் கோட்டை திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
0: இன்னும் லிஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்குதுங்க, என்கிட்டையும் நிறைய லிஸ்ட் இருக்குது. என்னென்னா வலங்கை மாணன் வந்துட்டு வலங்கை மான் ஆட்டோ துறை அவங்க வந்துட்டு அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. கருணாநிதி வீரநல்லூர்லேருந்து அழகி திரைப்படம் ரொம்ப பிடிக்கும். புஷ்பலதா வந்து ஷோபா அவங்க நடித்த பசின்ற படம் ரொம்ப பிடிக்கும். ரமணி ராஜேஷ் அவங்க வந்து கரகாட்டக்காரன் படம் ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்காங்க. அந்தோனி ராஜேஷ் சென்னையிலேருந்து எழுதி அனுப்புறது வந்து சம்சாரம் அது மிம்சாரம் அப்படின்ற படம் ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரி வள்ளல் வந்து மன்னாதி மன்னன் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. அடுத்தது வந்து சின்ராஸ் அவங்க வந்துட்டு தங்க பதக்கம் அப்படின்ற படம் ரொம்ப பிடிக்கும்ன்றிருக்காங்க. குருபரன் வந்து அதே கண்கள் அப்படின்ற திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய பிடித்தமான விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் வசந்த கணங்களில்.

0: பாடல் கேட்டோம் வசந்த கானங்களை, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஒரு உராய் நம்ம பிறந்திருக்கோம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பண்பலை அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் முகநூலில் நம்ம எல்லாருமே சேர்றோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம திரும்ப ஒரு முறை சொல்லிடலாமா?
1: ஆ, கண்டிப்பாக. இது வரைக்கும் நேயர்கள் வந்து நம்மளோட வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க, கடிதங்கள் மூலமாக கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் இப்போது அடுத்த கட்டமாக இன்றைக்கி நவீன யுகத்துக்கு ஏத்தாப்பில் ஃபேஸ்புக் மூலமாக அவங்களோட கேள்விகளுக்கான பதில்கள், அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள், படங்கள், அப்புறம் விமர்சனங்களும் ஃபேஸ்புக் மூலமாகவும் சொல்கிறாங்க. அது எந்த பக்கம் அப்படின்னா நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம்முக்கான மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் அதில் கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறவங்களோட பெயர்கள் எல்லாமே நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும்.
0: ஆமாம், திரும்ப ஒரு முறை சொல்லிடுறோம், நீங்கள் வந்துட்டு அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுடைய பெயர் கூடவே உங்கள் ஊரோட பெயரையும் எங்களுக்கு எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நேற்று நம்ம கேட்டதில் இந்தியாவில் மனிதர்கள் வாழும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் நகரம் எது அப்படின்னு தான் அந்த கேள்வி. இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும், அப்போ பழமையான நகரம்னா எதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு. அதுனா என்ன அப்படின்னா இந்தியாவில் தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழும் மிக பழமையான நகரங்களில் முதன்மையாக கருதப்படுவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி. காசின்னு சொல்லுவாங்க, பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான வரலாற்றை கொண்டுள்ள உலகின் பழமையான உயிர்ப்பான நகரங்களில் ஒன்று தான் இது. வாரணாசி அப்படின்றது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம். இந்த நகரம் வந்து இந்தியாவில் ஆன்மீக தலைநகரமாகவும் ரிக்வேத காலத்திற்கு முந்தைய பழமை வாய்ந்த குடியிருப்பு பகுதியாகவும் இது விளங்குது. அப்போ இதனுடைய சரியான பதில் என்ன அப்படின்னா வாரணாசி அப்படின்றது தான். அப்படி சரியான பதில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரை அன்பு செல்வி, மதுரை அனந்த நாயி ஷஹானா, உஷா முத்துராமன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, ஜோதி சதீஷ், சிவஹாசி மாரிக்கணி, முள்ளக்காடு பாபு, ராமநாதபுரம் மாவட்டம் என்எம் சுமதி அவங்க தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சோ சண்முக சுந்தரம், அன்பு ராணி அப்படின்ற ஒரு பெயர் இவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இவங்களுடைய பெயர்கள்.
1: கண்டிப்பாக ஆறுமுக பெருமாள் குருசாமி, சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், பூவளு பாளையம் ஆனந்தமுருகன், கணேஷ்குமார், அறந்தாங்கி ஐயப்பன், சென்னை அந்தோனிராஜ், மதுரையைச் சேர்ந்த வசந்தி ரமேஷ், வீரசுந்தரி திருமூலஸ்தானம் பகுதியைச் சார்ந்தவங்க, ஆர்எஸ் துவாரகன் மதுரை கைத்தறி நகர் நகர்பகுதியைச் சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் ஜோ மதுரையைச் சேர்ந்த குருபரன், அது மட்டும் இல்லாமல் ஆறுமுக பெருமாள், இவங்க எல்லாருமே சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமாம், சில பேர் வந்து மதுரை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மதுரையை வந்து கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பழமையான நகரம் அப்படின்றது தான். அதனால் இதுக்கு சரியான பதில் வந்துட்டு இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதுனால வாரணாசி அப்படின்றது தான் சரியான பதில். சரி, அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் முகநூலில் என்ன கேள்விகள்லாம் இருந்திருக்கு, இப்போ இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அதில் நம்ம என்ன கேள்விகள் அப்படின்றதையும் சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக.
0: ஒரே மரத்தின் கீழ் அதிக பரப்பளவில் நுழல்

0: மரம் புகழ்பெற்ற ஆலமரம் எங்குள்ளது அப்படின்றது தான்.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே.
0: அதான் நீங்க யோசித்தீங்கன்னா இந்த பதிலுக்கான இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுப்போம்ல.
1: கண்டிப்பாக.
0: அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்திய தத்துவ பாடல் எது? மீண்டும் ஒரு முறை சொல்றோம், உங்களுடைய பெயரு உங்க ஊரோட பெயரையும் தயவு செய்து எங்களுக்கு எழுதி அனுப்பும் போது அப்போ வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா உங்க பேரு இப்போ மதுரையிலேருந்து இவங்க யமுனேஸ்வரில் இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரே பெயர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அந்த மாவட்டம்லாம் நீங்கள் சொல்லி உங்கள் ஊரோட பேர் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு சொல்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும், நீங்கள் கேட்குறதுக்கும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும்.
1: கண்டிப்பா. உடனே போன் எடுங்க. போன்ல ஃபேஸ்புக்ல மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய பெயரும் ஊரும் தெளிவாக இருக்கட்டும்.
0: நேரம் 1:43 நிமிடத்தில் வசந்த கானங்கள் தொடர்கிறது.

0: நேரம் 1:47 ஆச்சு. வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நடுவே வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் முகநூலில் வந்துட்டு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு எப்படி நீங்கள் வந்து நேயர்கள் வந்துட்டு நமக்கு பதிவிடணும் அப்படின்ற விவரத்தை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட என்ன அப்படின்னா, டூர் போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: என்னக்கா காசி பற்றி பேசினோடனே உங்களுக்கும் டூர் போகணுன்ற எண்ணம் வந்துருச்சா? டூர் போகிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எப்போ பஸ்ஸை புக் பண்ணுவோம், எப்போ டிக்கெட் போடுவோம் சொல்லுங்கள், போயிட்டு வந்துடுவோம்.
0: ஓகே, போயிட்டு வந்துடலாம். அப்படி டூர் போகலாம் அப்படின்னோடனே இப்போ டக்குன்னு உங்களுக்கு எந்த ஊருக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன், அப்படியே வச்சுருங்க, சொல்லிடாதீங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய முகநூலில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடித்தமான சுற்றுலாத்தலம் எது அப்படின்றது தான். பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் எப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி பொது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகள்,
1: அறிவை வளர்த்துக்கிறதுக்கு.
0: ஆமாம். அடுத்தது நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு பிடித்தமான ஒரு விஷயங்களை பற்றி நம்மகிட்ட கேட்பாங்க. பிடித்தமான இடமா இருக்கலாம், பிடித்தமான படமா இருக்கலாம், பிடித்தமான பாடலாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தமானது எது அப்படின்ற மாதிரியானது இரண்டாவது வகை. மூன்றாவது என்ன அப்படின்னா, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பிடித்தமான விஷயம், அதனால் சினிமா சம்மந்தப்பட்டமான விஷயங்களும் இதில் இருக்குது. மற்றும் 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விக்கான பதிலில் மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் அதாவது முகநூல் ஐடியில் நீங்கள் பதிவிடணும். உங்கள் பேர் கூடவே
1: உங்கள் ஊரோட பேரும் தெளிவாக பதிவிடணும்.
0: வசந்த கானங்களில் பாடல்கள் தொடர்கிறது.

0: தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன்.
1: நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் நேர வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்து வெயில் அடிக்கிற இந்த நேரத்துல மண்ணின் மனம் கலந்த இசை கேட்டா மனசு அப்படியே ஒரு கிராமத்து பாதையில நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மண் வாசனையோட நம்ம மனச மயக்கும் மெட்டுகளோட உற்சாகமா நேயர்கள் கேட்கறதுக்காக வந்துட்டே இருக்கு தெம்மாங்கு பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம்.
2: தங்கா, நீ எங்கிட்டு இருக்கே?

பண்ணை பொறுத்து பாண்டவர்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:06. உழைப்பின் வியர்வையிலும் ஓய்வின் நிமிடங்களிலும் நம்மோடு பயணிக்கும் தெம்மாங்க பாடல்கள் வரிசையில அடுத்ததா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. ரோசாப்பூர் அவிக்கை காரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

0: இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா.
1: எதுக்கு நான்

நேரம் 2:11 ஆயிட்டுருக்க இந்த நேரத்தில் வாங்க அடுத்த பாடலோட சேர்ந்து கொஞ்சம் மண்ணின் வாசனையும் ரசிப்போம். தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வசந்த அழைப்புகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

அந்த காலத்து பாடல்களுக்குன்னே ஒரு தனி அழகு, எளிமையான வார்த்தைகள், மனசுக்குள்ள நிக்கிற மெட்டுகள்னு தெம்மாங்கு பாட்டோட சிறப்பு பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கும் முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நேரம் 2:21 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க தெம்மாங்கு பாடல்கள். சில பாடல்கள் நம்மளோட செவிகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட நினைவுகளுக்குள்ளேயும் ஊடுருவி கேட்கும். அந்த வகையில அடுத்ததா ஒரு பாடலை கேட்கலாம், நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க செவிகளுக்கு விருந்தாய் தெம்மாங்கு பாடல்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

0: 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஏதோ ஒரு ஊர், ஒரு தெரு, ஒரு திருவிழா, ஒரு பழைய நினைவு, யாரோ ஒருத்தர், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஒவ்வொரு பாடலுமே நம்ம மனசுக்குள்ளிருந்து மீண்டும் அப்படியே அழைச்சிட்டு வரும். அப்படி ஒரு நினைவு பயணத்தோட இன்னொரு பாடல் கேட்டலாம். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா வர காத்திருக்கும் பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

வேண்டாண்டி சின்ன சிட்டு சிக்கி கிட்டு பாவம் தவிக்குது கோவம் பறக்குது பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

அழகா வாய்மொழி வார்த்தைகளாவே இந்த பாடல்கள்லாம் பாடுவாங்க. நேரம் 2:37 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க தெம்பாங்கு பாடல்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் எச்சில் இரவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இசைக்கு மொழி தேவையில்லை, ஆனால் சில இசைகள் நம்மளுடைய மண்ணின் வாசம் வீசும். அப்படிப்பட்ட மண்ணின் இசைதான் தெம்மாங்கு பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் எதிர்வீட்டு ஜன்னல். திரைப்படத்திலிருந்து பாடல்.

கோலத்தில செவ்வாளே குதிக்குது அம்மாளே, கோலத்தில செவ்வாளே கொதிக்குது அம்மாளே, பார்த்ததுமே என் மனசு பாயிரு.

மண்ணின் மனத்தையும் மக்களின் மனதையும் நம்முடைய பாரம்பரியத்தின் இனிமையும் சுமந்து வந்த தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கேட்கலாம். முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: Yeah, Akashvani, that's lit. மதுரை

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தெம்மாங்கு பாடல்கள். இதே இனிமையோடு மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் நினைவுகளில் இந்த தெம்மாங்கு பாடல் இசை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கடலூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிதம்பரம், தேவாலா, குடிதாங்கி, ஆலங்குடி, திருப்பூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பார்வுட், புதுச்சேரி, வானமாதேவி, லால்பெட், திருப்பூர் வடக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, நம்பியூர், கடலூர், அண்ணாமலை நகர், ராய்கோட்டை, காரைக்கால், வடக்குத்து, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, திருவேற்காடு, வல்லம், மரக்காணம், நடுவட்டம், உளுந்தூர்பேட்டை, பேராபூரணி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆயன்குடி, குடலூர் பஸார், கிளன்மார்கன், புவனகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கரம்புக்குடி, குப்பநத்தம், கொடைக்கானல் படகு குழாம், முகலிபாக்கம், உத்திரமேரூர், ஸ்ரீமுஷ்ணம், வளவனூர், நெய்வேலி, அரிமளம், திண்டிவனம், மன்னார்குடி, ஹாரிசன், வாலாஜா, மேல்கூடலூர், உட்பிரையர், மலையூர், நெய்வாசல், தென்பதி, அதிராமப்பட்டினம், தர்மபுரி, கீரனூர், பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கந்தர்வக்கோட்டை, கேளம்பாக்கம், லக்கூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தென்கணிக்கோட்டை, செங்கம், அடையாறு, ஏற்காடு, கலவை, வால்பாறை, பிள்ளையார்குப்பம், ஆனைமடுவு அணை, சென்னை வடபழனி, சேந்துரை, எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி

0: செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 23 தேதி வரை பலத்த காற்றுடன் இடிமழை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 24 தேதியன்றும் 25 தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26 தேதியன்றும் 27 தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு பத்தின் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவேரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணையில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும், சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3:02. நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:33. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு. அமைதியாய் வீசும் தென்றல் போல மெல்ல வந்து தொடும் பாட்டு, துன்பம் மறைக்கும் மாயக்கரமாய் மனதில் கொடுக்கும் புது தெம்பை இந்த பாட்டு. காலத்தின் காயத்தை மெதுவாய் ஆற்றி வாழ்வை மீண்டும் மலர வைக்கும் பாட்டு இந்த மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 3:40 நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் வாலி வரிகளில் சதீஷ் சக்கரவர்த்தி இசையில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
2: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
3: நேரம் 3:46.

நேரம் 3:53 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் யுகபாரதி வரிகளில், வித்யாசாகர் இசையில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 3:57 நேர்கள் இருப்பது ஆகாஷ்வாணி மறு பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 4:03. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ரொம்பவே பரபரப்பான, விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, அதிரடியான, கலகலப்பான, உற்சாகமான ஆட்டக்களம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு களம் விளையாட்டுக்களம். இன்னைக்கு என்ன விளையாட்டுக்களம்? உங்களோட விளையாட யார் வந்திருக்கோம்? நான் வந்து, என் பேரு சுபத்ரா தேவி, உங்க பேரையும் சொல்லுங்க.
1: என் பேரு சிவசங்கரி.
0: சரி சிவசங்கரி, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன களம், ஆட்டக்களத்தோட களம்
1: இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா, இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்க,
0: இது என்ன புது விளையாட்டா இருக்கே. சரி, இதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா?
1: தாராளமா, ஒன்றும் இல்லை. நம்ம லைஃப்பில் அன்றாடம் சந்திக்கிற ஒரு சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸை நம்ம சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம நேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லணும்.
0: கண்டிப்பாக நம்ம நேயர்கள் சூப்பராக சொல்லுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். சரியா, அடுத்தடுத்து நேயர்கள் வந்து இணைப்பில் காத்துட்டே இருக்காங்க. நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்துட்டே இருக்க முதல் நேயர், வருக. வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர்,
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வரால் பேசுறேன். முதல் நேயரா கிடைச்சதுல அளவில்லாத மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. சரி, இதே மகிழ்ச்சியோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? ஆர்வமும் முயற்சியும் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் நாங்க சொல்லுவோம், அப்ப வந்து நீங்க எப்படி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், சரிங்களா? சரி, இப்ப வந்து நீங்க வந்து பஸ் இருக்கு இல்லையா?
2: இறங்கிருவீங்க தெரியாம இருக்கேன்னா, உள்ள ஏறின உடனே ஐயா இந்த பஸ் எங்க போகுது, தெற்குவாசல் போகுதா, பெரியார் போகுதா, முனிச்சால் போகுதா
1: கேட்டுக்கிறேன்.
0: அதாவது அந்த பஸ் எங்க போகுது அப்படிங்கறத கேட்டுக்குவீங்க இல்லையா?
2: கேட்டுக்குவேன். பெரியார் போகுதுனா கேட்டுவீங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் மாற்று தரதுனால சார் இது பெரியார் போகுமே ஏற்றி விட்டுருவாங்க. ஏறின உடனேதான் அது 16 நம்பரா இருக்கும். என்ன
0: சொல்லுங்க,
2: 16 நம்பர் பெரியார் போகாது அது.
0: அதனால எந்த பஸ் அப்படி கேட்டுட்டு ஸ்டாப் கேட்டுட்டு அடுத்து இறங்கிருவீங்க இல்லையா? கரெக்டா இறங்கிருவீங்க. சூப்பர் சூப்பர். அதாவது முதல் நேயரே ரொம்ப அருமையா அவர் சொன்ன மாதிரி டகால்
1: டகபார்னு
0: சூப்பரா பேசினாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்ப வந்து நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் நாங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல அப்படிங்கறதா, அதான் இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருக்கோம் இல்லையா சிவசங்கரி?
1: கண்டிப்பா.
0: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்துட்டே இருக்க அடுத்த நேயரை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கேக்கட்டா?
1: கேளுங்களே, கஷ்டமா கேட்டாதீங்க.
0: சரி, நேயர் வந்துட்டாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வீட்டுக்கு
1: போனா உங்க வைஃப் நீங்க கிஃப்டோட வருவீங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்ப அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க?
4: குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க.
0: இல்ல, அவர் சொல்ல வர்றாரு ஏதோ. சரி, எப்படி சமாளிப்பாருன்னு கேப்போம். சொல்லுங்க.
3: போய் சொல்ல வேண்டியதுதான் மேடம்.
1: என்ன போய் சொல்லுவீங்க?
3: சமாளிச்சிருவாங்க
0: போல இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:12 ஆயிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
2: சரி, ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா? 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு. அதாவது ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன களம்,
1: இப்ப என்ன செய்வீங்க?
2: சரி, அடுத்த நேயர் வந்துட்டே இருக்காங்க சொல்றதுக்காக கேட்டுருவோமா? வருக, வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
2: அழகா சிரிக்கிறாங்களே, யார், எங்க இருந்து?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுங்க.

0: ஐயா நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் அடிக்கிற வேலை ஆடு வச்சு நலமாவே இருக்கு, உற்சாகமா இருக்கணுங்க.
0: வெயிலையும் செம ஜாலியா இருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பாங்க,
0: நல்லது நல்லது. சரி, உங்களுக்காக ஒரு சிச்சுவேஷன் கேட்டுலாமா?
1: கேளுங்க.
0: சரி, நீங்க வந்து இப்ப வயல்ல இருக்கீங்க இல்லையா? உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டம்மா வந்து உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க.
1: சரியா?
0: அந்த சாப்பாடு திறந்து பாக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பிடிக்காத ஒரு சாப்பாடு.
1: சரியா?
0: அப்ப எப்படி என்ன சொல்லுவீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க?
1: என்னடா இந்த அடிக்கிற வேல நம்மள கிறங்கி கிருகிருந்து போய் உட்கார்ந்துருக்க, சாப்பாடு எப்படா வரும்னு. ஆனா சாப்பாடு எப்படி வந்துருச்சு, நமக்கு பிடிக்காத சாப்பாடு வேற வந்திருக்கு, அது பார்த்தாலுமே தலை வேற சுத்துது.
0: பார்த்தாலே தலை சுத்துது, எப்படி சாப்பிட போறோம் அந்த மாதிரி.
1: என்ன
0: பண்ணுவீங்க, வேற வழி இல்லாம அந்த சாப்பாடே சாப்பிட்டுருவீங்க இல்லையா?
1: அதுல பாதி சாப்பிட்டு பாதி நம்ம கூட கேட்கல, ஆளுக்கு அதுக்கு பாதி வச்சு.
0: ஆல்ரெடி வரலாம் நடந்திருக்கும் போலயே நிறைய.
1: அதெல்லாம்
0: நிறைய
1: இணைப்பில்
0: வந்தமைக்கு. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் ரொம்பவே சூப்பரா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதை எப்படி சமாளிப்போம் அப்படின்னு அழகாவே சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இணைப்புல இணையக்கூடிய நேயர்கிட்ட கேட்டுலாம். சரி சொல்லுங்க சிவசங்கரி.
2: சொல்லுங்க.
0: நேயர்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேக்குறேன்.
2: கேளுங்க.
0: கேட்டலாமா?
2: கேட்கலாம்.
0: சரி, இப்ப நீங்க நைட்டு உங்களுக்கு ரொம்ப பசிக்குது சரிங்களா, வீட்டுல வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு திருட்டு தனமா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பின்னாடி அப்படியே டார்ச்சோட வர்றாங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க?
2: ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சேர்ந்து சாப்பிடவில்லையா, பசிக்குது இவரால. சோறு முக்கியமா இல்லையா?
0: சோறு முக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்த ராத்திரியில போய் எடுத்து திருட்டுத்தனமா சாப்பிடறதோட கூட அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சிவசங்கரி, ரொம்பவே அழகா சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம நேயர்களும் சொல்றதுக்காக அடுத்து வந்துட்டாங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 இன்னைக்கோட ஆட்டக்காலத்தோட களம் இப்ப என்ன செய்வீங்க, ஒரு பாடலுக்கு பின்னாடி இணைவோமா?

பாடுகிறார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 4:20 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நேயர்கள் ரொம்பவே உற்சாகமாக கேட்டுட்டே இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தோட என்ன களம், அதுக்கு நேயர்கள் வந்து நானும் விளையாடணும் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 04-52 என்ற மதுரையின் இணைப்பை தொட்டு இப்ப நேயர் இணைப்பை தொட்டு வந்துட்டாங்க.
4: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். இப்போ உங்களுக்கான சிச்சுவேஷன் சொல்லிரலாமா?
5: சொல்லுங்க.
4: இப்போ நீங்க ஒரு கஷ்டமான எக்ஸாமுக்கு படிச்சும் படிக்காமலும் போய் உட்கார்ந்திருக்கீங்க. எக்ஸாம் ஹால்ல படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாத்தியார் உங்களவே குறுகுறு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்வீங்க?
3: உங்களோட இணைப்பு சரியா கிடைக்கலையே, நீங்க பேசுறது சரியா விழல. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். நேரம் 4:22 ஆயிட்டு இருக்க நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆட்டக்களம், ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன களம், நேயர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனாக கொடுக்க அவங்க சூப்பராக சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா?
4: ஆமா, இப்போ என்ன செய்வீங்க, இப்போ என்ன செய்வீங்கல்ல, இப்போ அடுத்த நேயர் இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு கேட்கலாமா? வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: அருமையான ஓபனிங்கோட வந்திருக்கீங்களே, யார் எங்க இருந்து?
6: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உத்தரபாண்டியன் பேசுறேன்.
3: சரிங்கய்யா, உங்களோட வானொலியோட ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா?
6: குறைச்சாச்சு.
3: நிஜமாவே வா.
4: சொல்லுங்க.

0: பாத்துக்க போறீங்க, ஆனா உங்க வைஃப் வந்து விட மாட்டேன்றாங்க. இப்ப உங்க வைஃப்ட என்ன போய் சொல்லிட்டு படத்துக்கு போவீங்க?
1: என்ன பிடிக்குதா
2: சூப்பரா சமாளிச்சிருவீங்க இல்லையா சிச்சுவேஷன் எல்லாம்
1: என்ன?
2: அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படியே சமாளிச்சிடுறது அழகா.
1: என்ன
2: தேவையோ அதை வாங்கி கொடுத்தா சந்தோஷமா போயிட்டு போகுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அருமையா சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றியா.

0: எஃப்எம் 100.9 நாம விளையாண்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்க, இதுல நீங்களும் விளையாடணும், பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உடனே உங்க போன் அனுங்க 04-542 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 24-30-170 மற்றும் 24-25-30-171 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம், விளையாடலாம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக, வணக்கம்.
2: உங்கள் இருவருக்கும் கிளாரா மேட லைன் கொடுத்தவங்களுக்கும் மற்றபடி நிலையத்தில் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி.
1: எதுக்கு பஞ்சாயத்து எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சரிங்கம்மா, உங்களுக்கான
2: வணக்கம் மேடம்.
1: எல்லாருக்கும் உங்களுக்கும் மாலை வணக்கம்.
2: சரி மேடம், அந்த லைன் கிடைச்சிருக்கு.
1: நல்லது நல்லது. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? அறிவிப்பாளர் மாதிரி இப்ப நீங்க சொல்லுங்க.
2: என்ன
1: சொல்றாங்க விஜயலட்சுமி, பேசுவீங்க இல்லையா?
0: நன்றி.
1: வந்தமைக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
0: ஆகாஷ்வாணி
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சரி சொல்லுங்க சிவசங்கரி, எனக்கான சிச்சுவேஷன்.
0: அதாவது நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க, அந்த நகை கடையில உங்களோட பிளான் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு கிராம்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவிலதான் போறீங்க.
1: சரி, போயிட்டேன்.
0: அங்க உங்களுக்கு ஒரு மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மோதிரம் வைர மோதிரம்.
1: ஓ, வைரம்.
0: அந்த மோதிரம் எடுத்து
1: போல சொல்லுங்க.
0: அந்த மோதிரத்தை எடுத்த உடனே வணக்கம்
1: பேசிடலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் திருமுடி கிராமத்துல இருந்து அசோக்குமார். இணையத்துல நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டு மேடம்.
1: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேக்குறீங்கல்ல? என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு நாள்?
3: அப்படியே மலைப்பிரதேசம் போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு, எங்க எங்க பார்க்க முடியாத இடமா தூரமா இருக்கும், அங்க ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் மேடம்.
1: ஆனா நீங்க யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டீங்க.
0: சமாளிக்கிறீங்க ₹1,00,000. இப்ப என்ன செய்வீங்க?
1: என்ன செய்வீங்க அம்மா சொல்லுங்க.
4: 1 கிராம் போ வாங்கிட்டு 1 லட்சத்துக்கு எங்க போறதுன்னு தெரியலையே.
1: சரி, வெள்ளத்துக்கு அழுகும் தெரியல. அப்ப என்ன பண்ணுவீங்க?
4: முடியாது. அப்ப வேற நம்ம வாண்டி கேட்கலாம், இல்லாட்டி வேற நகை காடு
1: கொடுத்து எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவீங்க?
4: வாங்கிருக்கேன். என்ன தர்லுக்கு வரலையே?

0: கலட்டுறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ண மாட்டீங்க.
1: அது வேண்டாம், நமக்கு பிடிச்சு போச்சு, அது மாதிரி அடுத்து இருக்கு.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:34 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்,
3: எப்படி முயற்சி பண்ணுவீங்க?
0: பேசி சமாளிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா? எந்த சூழல் ஆனாலுமே நம்ம சூப்பரா சமாளிக்கணும் அப்படிங்கறத நம்ம நேயர்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்பவே அழகா சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: இணையக்கூடிய நேயர். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம், குளங்குமலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்
0: மேம். ரம்யா வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: ரொம்ப மெதுவான வணக்கமா இருக்கு.
1: வணக்கம் மேம்.
0: மூணு பேருக்கும் வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான சிச்சுவேஷன் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேம்.
0: சரி, இப்போ வந்துட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, சரிங்களா? நீங்க டீ கடையில வந்து ஒதுங்கி நிக்கிறீங்க. பஜ்ஜி வந்து நல்லா சுட சுட போட்டுட்டே இருக்காங்க, பஜ்ஜி வடலாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்க, சரி நம்மளும் சாப்பிடுவோமே அப்படின்னு போகும்போது பார்த்தா தீந்து போச்சு. என்ன பண்ணுவீங்க? வீட்டுல போய் தான் போட்டு சாப்பிடுவீங்க இல்ல? அந்த டைம்ல ஒரு மழை, ஒரு டீ கடை, சோ வேற ஏதாவது வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? டீ வாங்கி குடிச்சிருவீங்க. இருந்தாலும் பஜ்ஜி வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் ஆயிருச்சு. என்ன பண்ணுவீங்க
2: இப்ப? ஆக்சுவலி நீங்க என்னதான் டெம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்கு
0: நான் சொல்ல சொல்ல சிவசங்கரிக்கு பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொன்னாங்க ரம்யா, வீட்டில் போய் நான் பண்ணி சாப்பிடுவேன் டீ குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த சூழலை வந்து சமாளித்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நேரம் 4:40 ஆயிட்டுருக்க. இந்த நேரத்தில் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஆகாஷ்மணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அட்டக்களம். நேயர் வந்துட்டாங்க, வருக வணக்கம்.
1: அன்பு சகோதரர்கள், இதுவரைக்கும் மாலை வணக்கங்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபத்துல இருந்து பழனி ஐஜேஸ்வரிபா.
2: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இப்ப உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்லட்டுமா?
1: என்ன
2: சொல்றதுனே தெரியல, நீ இவ்வளவு சொல்லிட்டாங்க பரவாயில்ல,
0: உங்களுக்கு
2: உங்க கணவர் ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறீங்க.
1: சூப்பர்ல,
0: அருமை அருமை. இந்த ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை,
1: அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்னப்பா.
0: கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம், அவங்க சொல்லல இல்லையா?
2: உங்களுக்கு கணவர் மறந்துட்டாரே அப்படின்னு?
1: இல்ல இல்ல, வருத்தம் எல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க வேணும்னு செஞ்சாட்டானே நமக்கு வருத்தமா இருக்கும். அதாவது ஆக்சுவலா அவங்க யதார்த்தமாவே மறந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்களோட முகத்தை பார்த்தாவே அவங்க வருத்தப்படும் போதே நமக்கு தெரியும்.
0: எல்லாம் போவாங்க இல்லையா, சோ மறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்கம்மா, ரொம்பவே அழகா சொன்னீங்க. அவங்க வீட்டுல சண்டையே வராது இல்லையா?
1: ரொம்ப நன்றிமா, நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்கவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 4:46 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே சூப்பரா கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இப்ப இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம்.
4: 103.3 நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கமாய். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
3: ராமர் ஐயா, உங்களுக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கான சிச்சுவேஷன் கேட்டுடலாமா? சரி சரி, உங்களுக்கான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, வந்துட்டு நாளைக்கு நீங்க ஒரு புது ஊருக்கு போக போறீங்க, ஷிஃப்ட் ஆயிட்டு, சரிங்களா? நீங்க மட்டும்
4: லோன்லியாவா மேடம்? ஃபேமிலி இருக்கீங்கல?
3: இல்ல, ஒரு சிச்சுவேஷன் தானே, ஒரு சூழல், சரிங்களா? உண்மையா நடக்க போறது இல்ல. உங்களோட வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்க எடுத்துட்டு போகணும், ஒரே
4: ஒண்ணுதான்.
3: அது எந்த பொருள் எடுத்துட்டு போவீங்க?
4: அதாவது வெளியூருக்கு நான் போறதாக சொல்லிருக்கேங்க. அது வந்து என்னுடைய ட்ரிப்பா, இல்லாட்டி திருமணமா, இல்லாட்டி வேற என்ன சிச்சுவேஷன் சொல்ல முடியுமா மேடம்? பட் நானா சூஸ் பண்ணி சொல்லிடவா?
3: நீங்களே சொல்லுங்க. ஒரு ஊருக்கு போறீங்க, ஷிஃப்ட் ஆகி போறீங்க, மாறுதல் ஆகி, சரிங்களா?
4: சரிங்க மேடம்.
2: போறீங்களா?
4: அந்த ட்ரிப் சாட்டுன்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த ஊருக்கு போனா சாட்டுன்னு ஒண்ணு போட்டிருக்கோம். எதாவது எடுக்கணும், என்ன வேலையா போறோமோ அந்த ஃபைல் எடுக்கணுமா, திருமணத்துக்கு போறோமா, அவங்களுக்கு கிஃப்ட்டுக்கு என்ன வச்சிருக்கோம், மோதிரம் வச்சிருக்கோமா, இல்லாட்டி ஒரு அமௌண்ட் கொடுக்க போறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடைய ரொம்ப ஜென்டிலா போட்டுக்கறோம்.
3: ஒண்ணுதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னோம் நாங்க. ஒரே பொருள் மட்டும் தான் இப்ப எடுத்துட்டு போக போறீங்க, அது என்னவா இருக்கும்?
4: சரி மேடம், நான் ட்ரெயினுக்கு போனா பணம் மட்டுமே மேடம் வேணும்.
3: மணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவீங்க, சரியா? அது மட்டும் தானா? சரிங்க, அழகா பதில் சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:49 ஆயிட்டு இருக்க நேரத்துல இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா விளையாடிட்டே இருக்காங்க ஆட்டக்களம். நேயர் வந்துட்டாங்க, வருக வணக்கம்.
5: வணக்கம்மா.
6: வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திருவி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
6: மாயக்கண்ணன் சார், நல்லா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம்மா.
6: சரி, உங்களுக்கான சிச்சுவேஷன் சொல்லிரலாமா?
5: சொல்லுங்கம்மா.

0: இப்போ உங்க போன்ல வந்து சார்ஜ் வந்து குறைஞ்சு போச்சு.
1: சரிங்கம்மா.
0: நீங்க வந்து சார்ஜர் போட்டுட்டீங்க, ஆனா என்ன பண்ணிட்டீங்கன்னா சார்ஜர் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு போன்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக போன் எடுக்க வந்தா போன்ல சார்ஜே இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க?
2: எனது கோபம் வந்துருமா? மறந்தினால நடந்த மிஸ்டேக் இல்லையா?
1: நேசமாவே நடந்திருக்கு.
2: ஓ, நடந்திருக்கு.
1: ஆமா, நம்ம சார்ஜ் போட்டு காலையில 6 மணிக்கு வந்து சார்ஜ் போட்டு வெளியில வேலை எல்லாம் முடிச்சு போய் பார்த்தோம்னா அது சுவிட்ச் அதாவது ஆஃப் பண்ணிருப்பாங்க.
2: ஓ, வீட்ல ஆஃப் பண்ணிருப்பாங்க.
1: ஆமா,
2: இல்ல நீங்களே இப்ப போடாம விட்டுட்டீங்க.
1: எம்எல்ஏ எனக்கு கோவம் வரும்மா.
2: வந்துரும் இல்ல, இடையில வந்து செக் பண்ண மாட்டீங்களா போட்டுருக்கமா இல்லையா, சுவிட்ச் போட்டுருக்கா அப்படினு?
1: ஓ, நம்ம ஊர் அத யாவ மாதிரி தானங்கம்மா.
2: சரிங்க சரிங்க, அழகா சொன்னீங்க. சரி, அடுத்து அந்த வேலையை எப்படி முடிப்பீங்க?
0: வணக்கம்.
2: வணக்கம், சொல்றது யாரு?
3: என்ன
2: பண்ணுவீங்க? ரொம்ப பசிக்குது.
3: என்ன
0: நீங்க போற நேரத்துல பந்தியில சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கேன் பார்த்து வீட்ல சமைக்கவே இல்ல, என்ன பண்ணுவீங்க?
2: சரி, நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா சொல்லுங்க.
4: நான் வந்து நான் வெஜ் சாப்பிடுவேன்.
2: சரி, அத அங்க போயிட்டீங்க, பந்தியில வந்து தீந்து போச்சு, என்ன பண்ணுவீங்க?
4: தீந்து போச்சுன்னா என்ன செய்வேன்னா அவங்கள்ட்ட கேப்பேன், சாப்பாடு செஞ்சு போயிச்சா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன்.
2: சரி சரி,
4: கடையில சாப்பிட்டு வந்துருவேன். சிம்பிளா ஒரு வடை காப்பி இல்லன்னா ஒரு பொங்கல் சாப்பிட்டு வந்துருவேன்.
2: அந்த மாதிரி சாப்பிட்டு வந்துருவீங்க?
4: கோவப்பட மாட்டேன்.
2: கோவப்பட மாட்டீங்க? ஆசாசியா நான் போயிருப்பீங்க இல்லையா பந்தியில உட்கார்றதுக்காக வேண்டி?
4: போயிருக்கேன். என்ன செய்ய முடியும்?
2: அங்க வெஜ் சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டு சமாளிச்சிருவீங்களா இல்ல வெளியில வந்துதான்
4: சாப்பிடுவீங்களா? அதே
2: சாப்பிடுவேன்.
4: அவசரத்துக்கு ஒரு ரவா கேசரி மாதிரி, ரவா கேசரி போடுவாங்களா அவசரத்துக்கு? ரவா உப்புமா போடுவாங்களா அவசரத்துக்கு? அத மாதிரி கூட செஞ்சு போடுவாங்கல்ல, அதை செஞ்சாலும் சாப்பிடுவேன்.
0: இது இருந்தாலும் விருந்தோம்பல் அப்படின்ற விஷயத்துல விருந்து குடுக்கறவங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கி
4: சாப்பிட்டுப்பேங்க. சந்தோஷம்
0: கோவிச்சுட்டு
4: போனோம்னா அவங்களுக்கும் மனசாவும் படும். ஏன்னா ஒரு நாள் கூப்பிடுறாரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் கூப்பிடுறாரு அவரு, அவரை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்முடைய வேலைங்க.
2: இருக்கிறத சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னாங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நேரம் 4:54 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மதுரை குளமூட்டில சதீஷ் பேசுறேன் மேடம்.
2: சதீஷ் ஐயா வணக்கம். சரி, உங்களுக்கு

0: சிச்சுவேஷன் சொல்லிரலாமா?
1: சொல்லிரலாம் மேடம்.
2: சார், நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்களா? அப்ப நடு ரோட்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு பெரிய லக்கேஜ் பேக் கிடக்குது.
1: ஓகே மேடம்.
2: சுத்தி யாருமே இல்ல. நீங்க அந்த பேக் என்ன செய்வீங்க? எடுப்பீங்களா, தரப்பீங்களா, பாப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க?
1: எடுத்து ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மேடம்.
0: கண்டிப்பா முயற்சி செய்வீங்க, இல்ல கண்டும் காணாம போயிருவீங்களா?
1: இல்ல மேடம், முயற்சி பண்ணுவோம் மேடம்.
0: சரிங்க சரிங்க, நல்லதா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. அந்தந்த சூழல்ல எப்படி எப்படி சமாளிப்போம் அப்படின்னு நேயர்கள் வந்து ரொம்பவே அழகா சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா?
2: கண்டிப்பா. இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சி வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி வித்தியாசமா விறுவிறுப்பா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன செய்வீங்க,
0: இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நேயர்களுமே அந்தந்த சூழல்ல என்னென்ன செய்வோம் அப்படிங்கறத ரொம்ப அருமையா யோசிக்காம டக்கு டக்குன்னு அந்த சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரியே யோசிச்சு சூப்பரா பேசினாங்க. இணைப்பில் பங்கேற்ற எல்லா நேயர்களுக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, நம்மளுக்கு தொழில்நுட்ப உதவி பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு அவங்க பேரெல்லாம் சொல்லிடலாமா? அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் உதவி பண்ணது வந்து கிளாரா மேடம், அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம். அடுத்ததாக தொழில்நுட்ப உதவி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு சிதம்பரம் சார், மணிகண்டன் சார் இவங்க எல்லாமே பண்ணாங்க. அடுத்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம்ல நம்ம பேரையும் சொல்லிடலாமா?
2: இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை அழகா அருமையா தொகுத்து வழங்கினது நான் உங்கள் சிவசங்கரி மற்றும்
0: சுபத்ரா தேவி. கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலாக கேட்கலாம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காலையிலிருந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கேன்ப்பா. ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல. எப்படா வீட்டுக்கு போவோம், கடிகாரம் இல்லை, எப்படா 5 மணிக்கு வரும்னு காத்துட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். கையில் காஃபி கப்போட உங்க மனசுக்கு பிடிச்ச ஆகாஷ்வாணியோட நேரம் செலவிடுங்கள். உங்கள் மனதை மயக்கும் பாடல்களோட வந்தாச்சு மாலை தென்றல். நிகழ்ச்சியை நிலையத்திலிருந்து வழங்குவது சிவசங்கரி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில், இளையராஜா எஸ் ஜானகி குரலில். கேட்கலாம் காற்றலைகளில். இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களோட மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். மாலை பொழுது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்னெல்லாம் மாலை பொழுதுல பிடிக்கும்னா, இந்த செக்க சிவந்த வானம், அஸ்தமனமாகும் போது சூரியன்ல ஒரு தங்க நிறம் இருக்கும் தெரியுமா, அந்த தங்க நிறம் வானமெல்லாம் பரவி இருக்கும். அப்படியே மெல்ல வீசும் காற்று நம்மளோட மனசை அப்படியே அள்ளி செல்லும். பகலோட களைப்பெல்லாம் நீங்கி எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ ஜாலியாக இருப்போம், எப்போ நம்ம ஆகாஷவாணியில் பாடல் கேட்போம் அப்படின்ற எண்ணத்தை

பறவை கூட்டங்கள் எல்லாம் தன்னோட வீடு திரும்பும். அந்த சங்கீத ஒளி நிலவின் வருகைக்காக வானம் வழிவிடும். அமைதி தங்கும் நேரம், ஆனந்தத்தின் இதமாக எங்கும் வீசக்கூடிய குளிர்காற்று, மாலை தரும் மயக்கம், மனதில் என்றும் நிலைக்கும்னு எனக்கு ஒரு கவிதை தாங்க ஞாபகத்துக்கு வருது. இதே மாலை தரும் மயக்கத்தோட மயக்கும் பாடல்கள் கேட்கலாம். இது மாலை தின்றல் நிகழ்ச்சி. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை அப்படின்றதுக்கு சாயங்காலம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவாங்க. இந்த சாயங்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாயும் காலம், அதாவது பகல் முழுக்க நம்மள மாதிரியே ஓடி உழைச்ச இந்த சூரியன் மேற்கு திசையில் சாயும் காலம் தான் இந்த சாயங்காலம் அப்படின்ற விஷயம். பகலின் கதவை மெல்ல பூட்டி இரவின் சாவியை ஏந்தும் நேரம் தான் இந்த மாலை நேரம். மாலை நேரத்தில் மயக்கும் பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக காற்றலைகளில்

வானமெங்கும் தங்க நிறம், வந்திடும் மாலையின் அழகிய நிறம், மெல்லிய காற்று வீசிட செல்லும், உள்ளத்தில் அமைதி எங்கும் பொங்கிடும், பறவைகள் தம் கூட்டில் தேடி பறக்கும், பகலின் கலப்பை அது போக்கி அணைக்கும், இரவின் வரவை அறிவிக்கும் நேரம், இதயத்தில் நிறைந்திருக்கும் இன்முக தீபம், மயக்கும் மாலை பொழுதுல நீங்க கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களோட மாலை தின்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, இப்படி ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்களே. ஒரு ஏரிக்கரை இல்ல ஒரு அருவிக்கரை, அதுல ரெண்டு பக்கமும் மரங்கள். மரங்களுக்கு அடியில நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவரோட அமர்ந்திருக்கிறீங்க. கூட நம்மளோட ஆகாஷ்வாணி பாட்டு இல்லாமல் எப்படி? அந்த பாடல்களோட நீங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன் உங்களோட மனசுக்கு எத்தனை ரம்யமானதாக இருக்கும்? அத்தனை ரம்யமானதான உங்களுடைய இந்த மாலை பொழுத இன்னும் அழகாக்க இதோ பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நீலவானின் நெத்தி பொட்டாய் தங்க நிற சூரியன் பார்க்கும் நமக்கு தன்னை அறியாமலே சந்தோஷம் அப்பிக்கொள்ளும். அப்படியான சந்தோஷமான இந்த மாலை பொழுதுல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

1 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எந்த படத்தில் இருந்து அப்படின்னா, ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கேட்கலாம் ஒரு பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டிருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். நீங்க இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேருந்து ஜன்னல் ஒரு இருக்கை, நமக்கு பிடிச்சமான ஒரு பாடல் அப்படியே கேட்டுக்கிட்டே பயணப்படும் பொழுது அந்த பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் இந்த மாலை நேரத்துல பல பேர் வேலை முடிஞ்சு, அலுவலகம் முடிஞ்சு, பள்ளி கல்லூரிகள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. போகும் வழியில ஆகாஷ்வாணியில போடக்கூடிய இந்த மாதிரியான மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு சந்தோஷமாக எங்களோடு இணைந்து

0: அந்த பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் இந்த மாலை நேரத்துல பல பேர் வேலை முடிஞ்சு, அலுவலகம் முடிஞ்சு, பள்ளி கல்லூரிகள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. போகும் வழியில ஆகாஷ்வாணியில போடக்கூடிய இந்த மாதிரியான மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு சந்தோஷமாக எங்களோடு இணைந்திருங்கள். இனி கேட்கலாம் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.
1: பைங்களை தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் அல்ல.

இன்பமாய் உலாவரும் இசை வாணினம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இனி அடுத்து கேட்க போற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா வரிகளில் SB பாலசுப்ரமணியம், SB ஜானகி குரல் கொடுத்த பாடல். இது உங்களுக்காக காற்றலைகளில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். வீக்கோட ஃபர்ஸ்ட் டே மண்டே ஸ்டார்ட் ஆகும் போதே எப்படா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த நிமிஷம் நிறைய பேருக்கு அஃபீஷியலி வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே இது ஒரு பன் மாலை பொழுது அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணியிலிருந்து மாலை தின்றலிலிருந்து உங்கள் மனதை மயக்கும் பாடல் கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த மாலை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதனை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இது உங்களுக்காக காற்றலைகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியிருக்கிறார். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிஷா பால், தன்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஸ்லோவாக்கியா பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். முதலாவது அறிவிப்பாக கேட்கலாம். மதுரை ஸ்ரீ நவநீத கண்ணன் கோவில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு வந்துள்ள அறிவிப்பு. சுபமங்கள தமிழ் ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 18 முதல் ஆவணி மாதம் 28 வரை, அதாவது அடுத்த மாதம் 4/9/2026 முதல் 15/9/2026 வரை ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக கேட்கலாம். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்து மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டு துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/8/2026 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்களின் தொகுப்பாய் விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தீர்கள். விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில்
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் மாலை 6:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். எமது பண்பலையில் இன்று தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும், பேருரை வழங்குபவர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கேட்கும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டச்சிறகு, 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும். பதினொன்று தேனும் பாலும், 12:00 முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னை அலைவரிசையில் இருந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8:00 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

இன்றிரவு 8:05 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் வளம் வர காத்துட்டே இருக்கு. இதுல வந்து குழந்தைகள் வந்து கதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், ரைம்ஸ் எல்லாமே சொல்லலாம். குழந்தைகள் அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக குழந்தைகளும், 25, 30, 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு. இன்று இரவு 9 மணிக்கு காட்சியில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி

0: நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். நேயர்களோட கடிதங்களை வாசிச்சு பாடல்களை வழங்குறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRT.

நிறமாலை 6:30 இனிய மாலை வணக்கம் நேர்களே. பகலோட பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மாலை நேரத்து தென்றல் மெதுவாக நம்ம தொட்டு சொல்ற நேரமா. வானம் தன்னோட நிறத்தை மாற்றிக்கொள்ளும் இந்த அழகான அந்தி சாயிர வேளையில ஆதவனும் தன்னை மேக கூட்டிற்குள் மறைத்து கொள்ள பூக்கள் மனம் பரப்ப காற்றலைகளில் பாடல் பூக்களால் பூக்க காத்திருப்பது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்தி பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 6:36 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அந்தி பூக்கள், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் பசங்க திரைப்படத்திலிருந்து பாடல். ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் அவங்களோட குரல்ல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

காற்றலைகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 6:42. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் களவாணி திரைப்படத்திலிருந்து பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா அவங்களோட குரல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

காற்றலைகளில் பாடல் பூக்கள் அழ்பூத்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். காற்றலைகளில் அடுத்ததாக பூக்க காத்திருக்கும் பாடல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் ஓரம் போ திரைப்படத்திலிருந்து பாடல். நிகழ்ச்சி கேட்டு ரசித்த துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு.

அழகான பாடல்களோட வந்தாச்சு. நான் உங்கள் சிவசங்கரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

இரவு நேர ஈர காற்று இதமாக வளம் வரும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான ஹிட்டான பாடல்களோட வரிசை தான் கேட்டுட்டு இருக்கோம். இது பாட்டு, இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். நீர் பறவை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து குரல் கொடுத்த பாடல் உங்களுக்காக, இது காற்றலைகளில்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நேயர்கள், இதுவரைக்கும் நம்ம பண்பலைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க, கடிதங்கள் மூலமாக நம்ம நிலையத்தோட எப்போதுமே தொடர்பில் இருக்கீங்க. இப்போ அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகிறதுக்கான ஒரு வழி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம மதுரை பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் ஒவ்வொரு நாளும் நிலையத்தின் சார்பாக 3 கேள்விகள் கேட்கப்படும். இதில் 1 ஜென்ரல் நாலேஜ், இன்னொன்று உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் பற்றி, பெரிதொரு கேள்வி என்ன அப்படின்னா திரைப்படங்களை பற்றின கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கிற நபர்களுடைய பெயர் தினமும் மதியம் 1:30 மணிக்கு, அதாவது நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நிலையத்தின் சார்பாக ஒளிபரப்பப்படும். கேட்ட இந்த தகவலோட கேட்கலாம் ஆடுகளம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம், SBB சரண் ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜோஸ் ஆண்ட்ரியா பாடிய கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதிற்கு பிடித்த ஹிட்டான பாடல்களோட தொகுப்பு தான் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

0: கேட்க பயப்படல.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: 7:33. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நீங்க உற்சாகமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் வலம் வரக்கூடிய அடுத்த பாடல் எந்த திரைப்படம் அப்படின்னா ஜீவா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பவ்யா பண்டிட் பாடி டி இமான் அவர்கள் இசையமைத்த பாடல் உங்களுக்காக இது காற்றலைகளில்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். புது பாடல்கள் வரிசையில நீங்க அடுத்து கேட்க போற பாடல் என்ன அப்படின்னா, யுகபாரதி வரிகளில் திபு நிகான் தாமஸ் இசையில் பிரதீப் குமார் கார்த்திகா வைத்தியநாதன் பாடிய சித்தா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். கபிலன் எழுதி ரகு தீக்ஷித், சத்யபிரகாஷ், ஜிதன் ராஜ் இணைந்து பாடிய இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

இசைவானில் இன்பமாய் உலா வரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தனுஷ் எழுதி அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் ஸ்வேதா மோகன் பாடிய தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இது உங்களுக்காக காற்றலைகளில்

நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை நிறைவு பண்றதற்கான நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் மெட்ராஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இதோ காற்றலைகளில்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார்.

ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவைக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தவைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சு ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 8:05. கனவு காணும் குழந்தைகள்தான் நாளைய உலகத்தை உருவாக்கப் போகிறார்கள். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, சின்ன சின்ன முயற்சிகளை தொடர்ந்து விடாமல் செய்கிறதுல தான் வெற்றி பிறக்குதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள்.

0: பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டீஸ் கலந்துகிட்டு குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம், திருக்குறள் ரைம்ஸ் எல்லாமே சொல்லலாம். அதற்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மாதிரியோட முன்னிணைப்பை தொட்டு இணைப்பை தொட்டு இப்ப ஒரு பட்டாம்பூச்சி நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
1: மதுரை மாவட்டம் அவனியபுரத்திலிருந்து செந்தில்வி.
0: செந்தில், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 9th
0: படிக்கிறீங்க. சரி, நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க இன்னைக்கு?
1: இங்கிலீஷ் ரைம் சொல்றேன்.
0: ரைம் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க கேப்போம்.
1: It takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. Has grown slowly customing the earth. Sting out of feeding upon it crushing. Yes, earth, fire, water and out of its separate leaves, sprouting leaves.
0: சொல்லி முடிச்சிட்டீங்களா?
1: இன்னும்
0: என்ன சொல்ல போறீங்க? யோசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு லைன் இருக்கா? சரி, அதையும் சேர்த்து சொல்லிருங்க.
1: சோ ஹாக் அண்ட் சாப் பட் இஸ் இட் இஸ் அலோன் வான்ட் டு டு இட் நாட் சோ மச் பெயின் வில் டு இட் தி ப்ளெட்டிங் காட் வெல் வெல் and from crows to the ground will rise curd green twigs.
0: அவ்வளவுதானா? ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்களே, சூப்பரா சொன்னீங்க. சரி, உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: தளபதி விஜயசாமி ஏதாவது ஒண்ணு போடுங்க.
0: கொடுத்துடலாமா?
1: கொடுத்துலாம். நன்றிக்கா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆகாஷணி 103.3 வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி. அழகாவே சொன்னாங்க இல்லையா, அதாவது ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லி முடிச்சாங்க. ரைம்ஸும் சொன்னாங்க. அவங்க கேட்ட பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு. மெர்சல் திரைப்படத்திலிருந்து டும் டும்

நேரம் 8:13 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கூட்டுக்குள்ள இருக்கும்போது அதோட அழகு யாருக்குமே தெரியாது இல்லையா? அது சிறக விரிச்சு உயர உயர பறக்கும் போதுதான் அதோட உலகம் விரிவடையுது. அதே மாதிரி தான் குழந்தைகளும் விடாமுயற்சியோட உங்களோட சிறகுகளை விரிச்சு உயர உயர பறக்கும் போதுதான் உங்களோட முயற்சியும் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில குழந்தைகள் நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளும் வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு வந்து நீங்க வந்து குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம். அதாவது போன ஒரு குழந்தை வந்து சொன்னாங்க இல்லையா, அவர் ரைம் சொல்லலாம், திருக்குறள், மனப்பாட பாட்டு இதெல்லாமே சொல்லலாம். கேட்கறதுக்காக நான் காத்துட்டே இருக்கேன். அதோட கூட உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம் சரிங்களா?

0: நேரம் 8:19. குட்டி குட்டி சிரிப்புகள், கனவுகள் நிறைந்த மனங்கள், கேள்விகளால் நிறைந்த உலகம், இது எல்லாமே சேர்ந்தது தாங்க குழந்தைகளோட உலகம். அந்த உலகத்துல நாமுமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கும் செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல ஒரு பட்டாம்பூச்சி காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாமா? வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம் சொல்றது யாரு? ராமநாதபுரம் பகுதியில இருந்து யார் பேசுறீங்க? அபிராமம் பகுதியில இருந்து உங்க பேர் சொல்லுங்கப்பா. வெங்கடேஷ். ஏன் இவ்வளோ சோகம், என்னாச்சு? நல்லா சத்தமாக பேசுங்க, எனர்ஜியாக பேசுங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வெங்கடேஷ் வந்து ஒரு உற்சாகத்தோடு பேச வேணாமா? சரி சொல்லுங்கள். நம்ம நேயர்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க வெங்கடேஷ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. பயமாக இருக்கா? ஏன், என்னாச்சு? ஏன் கூட பேசுறதுக்கு பயமாக இருக்கா? முதன் முறையா பேசுறீங்களா? நம்ம நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேப்பீங்களா? என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னமா சொல்றீங்க? சரி சொல்லுங்க. நம்ம நேயர்கள் கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? திருக்குறள் அந்த மாதிரி கதைகள்? சரி சீக்கிரம் சொல்லுங்க.
1: சொல்லுங்க.

மாத்தி ஏதோ பொருள் சொன்ன மாதிரி இருக்கே, கரெக்டா சொல்லிட்டீங்களா? சரி வெங்கடேஷ், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு. ரொம்பவே அழகாக சொன்னீங்க திருக்குறள் எல்லாமே. நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, வேட்டையன் திரைப்படத்திலிருந்து.

இப்படி சூடு.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு குழந்தை காத்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவான குழந்தை இணைப்பில் இணையக்கூடிய குழந்தை யார் எங்கிறதுன்னு கேட்டுலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு? சங்கரன். எங்க இருந்து பேசுறீங்க? பழங்கானத்தம். சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நம்ம நேயர்கள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா, சோ என்ன சொல்ல விரும்புறீங்க கொஞ்சம் விரைவா சொல்லுங்க.

0: பேரும் குறைவா இருக்கு இல்லையா?
1: திருக்குறள் எப்பொருளும் எத்தன்மை தாயினும் அப்பொருளும் எப்பொருளும் காண்ப அறிவு. பொருள் எந்த பொருளும் எந்த இயாமை தோன்றியும் அந்த பொருளும் உண்மை பொருளை காண்ப அறிவு.
0: காண்பது அறிவு. சரி, ஒரு குறள் தானா? அருமையா சொன்னீங்க. குறள் அதோட பொருளும் விளக்கமும் சேர்த்தே சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து நீங்களே சின்ன பாட்டா பாட்டு.
0: சின்ன பாட்டா பார்த்து கொடுத்துடலாமா? நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ரொம்பவே அழகாக வந்து திருக்குறள் அதோட பொருள் விளக்கம் எல்லாமே சேர்த்து சொன்னாங்க இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்குமே நன்றி சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த குழந்தைகள் எல்லோருக்குமே மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 8:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இலக்கிய உலா. இன்றைய நிகழ்ச்சியில் ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் பேருரை கேட்கலாம். வழங்குபவர் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள்.
2: ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும். பாரத தேசமெங்கும் பல்வேறு இராமாயண கதைகள் மக்களிடையே நிலை பெற்று நிற்கின்றன. இதிகாசங்கள் என்று சொன்னாலும் கூட கதைகளாக, கட்டுரை வடிவங்களாக, ஓவியங்களாக, நாட்டார் பாடல்களாக ஒவ்வொரு விதத்திலும் இராமாயணம் மக்களிடையே நீக்கமர நிறைந்திருக்கிறது. அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்ற ஒற்றை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கம்பன் அந்த கதையை மாக்கதையாக மக்களிடையே கொண்டு சேர்க்கிறார்.

அவ்வாறு கொண்டு சேர்க்கும் விதத்திலே ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் மிகுந்த நயமுடைய சொற்களையும் பொருள் பொதிந்த வார்த்தைகளையும் கம்பன் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். கம்பனுக்கு ராமனுக்கு நிகரான ஒரு எதிரியை வடிவமைத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலிடுகிறது. ராவணன் அவனுடைய சிறப்பை சொன்னால் மட்டும்தான் ராமனுடைய சிறப்பும் விளங்கும் என்ற காரணத்தினாலே ராமனை எவ்வாறெல்லாம் வர்ணித்தாரோ அதை போலவே ராவணனின் மாட்சியையும் அவனுடைய வீழ்ச்சியையும் ஒரு சேர வர்ணித்திருக்கிறார் கம்பநாட்டாழ்வன். கம்பன் அவனுடைய கவித்தூருகையை எடுக்கின்ற மாத்திரத்திலேயே ராவணன் குறித்த அதிகமான கற்பனை அவனுடைய மனதிலே வருகிறது. ராவணன் எப்படியெல்லாம் இருந்திருப்பான், அவனுடைய செயல்கள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் கம்பன் யோசித்து யோசித்து அந்த பாத்திரத்தை வடிவமைத்து கொடுக்கின்றான். ராமனுக்கு நிகராகவும், ஏன் இப்படி வேணுமானால் சொல்லலாம், ஒரு துளி அதிகமாகவும் கம்பனே மாந்தி மயங்கி புகழும் ஒரு பாத்திரம் என்றால் அது ராவணனாகத்தான் இருக்க முடியும். ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு கதாநாயகனுக்கு இணையாக வில்லன் இருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படம் வெற்றியடையும். அது போலத்தான் ராமாயணம் எனும் மா கதை வெற்றியடைவதற்கு ஒரு வில்லன் தேவைப்படுகிறான். அந்த வில்லனாகத்தான் ராவணனை உயர்த்தி பிடிக்கின்றான் கம்பன். அவனுடைய மாட்சிமைகளை எல்லாம் அவன் சொல்லாமல் விடவில்லை. எதிரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கூட கம்பன் அடிக்கோடிட்டு காட்டுகிறான். இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய ராவணன் கடைசியில் எப்படி வீழ்ச்சியடைகிறான் என்பதையும் ஒருங்கே சொல்லி வைக்கின்றான் கம்பன். அதனால தான் பாரதி சொல்லியிருக்கிறான் கம்பனை பற்றி கூறும்போது, கல்வியில் சிறந்த கம்பன், கல்வி என்பதனுடைய அடிப்படை அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பகுத்து ஆராய்ந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அன்னப்பட்சியைப் போல. அன்னப்பட்சி எவ்வாறு பாலையும் தண்ணீரையும் பிரித்து அறிகிறதோ அதுபோல கெட்டவனிடத்தில் இருக்கக்கூடிய மாண்பையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு சேர கொடுக்கக்கூடியது கம்பனுடைய பாடல் வரிகள். ஆசான் ஞானசம்பந்தன் அவர்கள் ராவணனுடைய மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். அதிலே ராவணன் எப்படியெல்லாம் இருந்தான், எவ்வாறெல்லாம் போற்றப்பட்டான், ஆனால் அவன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறினால் எவ்வாறு வீழ்ச்சியடைந்தான் என்பதை மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அந்த புத்தகத்தை ஒரு சேர அப்படியே புரட்டி பார்க்கும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவும் ஜாலமான வார்த்தைகள். மாட்சி பற்றி குறிப்பிடும் போது இலங்கையினுடைய மாட்சி பற்றியும், அவன் செய்த பாவம் அல்லவாம் குளம் செய்த பாவத்தாலே கொடும்பொழி தேடிக்கொண்டான் என்றும், இந்திர பெரும்பதம் இழந்தான் என்றும், இடுக்குணர் இல்லான் என்றும், நாளைவா எனப்பட்டான் என்றும் வருந்துவது விளர்க்கு அறியான் என கம்பன் பெருமிதம் குறித்து சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் அடிக்கோடிட்டு ஆசானா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். வில்லன்களை புகழும் சினிமாக்களை பார்த்திருப்பீர்கள். உண்மையிலேயே கதாநாயக அந்தஸ்து பெற்றிருந்தும் செம்மையான வாழ்வு அமைந்திருந்தும் கூடா எண்ணத்தால் கேடடையக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகத்தான் ராவணனுடைய கதாபாத்திரத்தை கம்பன் பதிவு செய்கின்றார். அவன் சகோதரியாக இருக்கும் சூர்பனகை தன் கணவனை தமையன் பொறுத்து இழந்த காரணத்தால் அவள் கோபத்தின் வழி இதெல்லாம் நேர்கிறது என்பது சுட்டப்படுவதாக ராமாயண கதை அமைகிறது. ராமாயணம் இன்று வரைக்கும் கூட திரைமொழிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ராமனுக்கு யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட கூடுதலாக இயக்குநர்கள் மெனக்கெடுவது எந்த இடத்தில் என்றால் ராவணனுக்கு யாரை தேர்வு செய்வன் என்ற இடத்தில்தான். ஏன் ராவணனுக்கு இத்தனை சிறப்புகள் என்றால் அவனுடைய கலைகள், வீரம், கொடை, இதையெல்லாம் நாம் பேசியே ஆக வேண்டும். இந்த ராவணன் என்ற பெயரை ஒரு எதிர்மை கதாபாத்திரமாக வில்லனாக மட்டுமே சித்தரிக்காமல் அவனுக்குள்ளே இருந்த கலைகளை நோக்கி சிந்திக்கும் போது ராவணன் எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறான் என்பது நமக்கு புரிய வருகிறது. சற்றே அந்த இலங்கையையும் இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ஆராயும் போதுதான் ராவணன் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு பெருமிதம் என்று தெரிய வருகிறது. ராவணன் என்ற பெயரை கேட்டவுடனே உலக இலக்கிய வரலாற்றில் ஒரு அதிசய ஆளுமை நினைவுக்கு வருகிறது அப்படின்னு பதிவுகள் பல பார்த்திருப்போம். இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் பரவிய புராணங்களில் வரலாற்று சான்றுகளிலும் ராவணன் ஒரே நேரத்தில் ஒரு பேரரசனாக, இசை ஞானியாக, வீரனாக, தத்துவ ஞானியாக, சமூக சீர்திருத்தவாதியாக, உளவியல் சார் வல்லுநராக பல வடிவங்களில் வெளிப்படுகிறார். ஆனாலும் சீதையை தூக்கி சென்றவன், ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன், 10 தலைகள் கொண்டவன் என வரலாற்றை 3 வரிக்குள் முடிக்கும் சிலரும் இருக்கிறார்கள். கலைகளில் 10 தலை சிறந்தவன் ராவணன் என்பதை அறியாமல் அவனை தலைபட்டு கொண்டவன் என்று வடிவமைத்திருக்கிறது வரலாறு. அவன் உண்மையான வரலாற்றை தெரியக்கூடிய

சில கணிப்புகளையும் அங்கு இருக்கக்கூடிய சான்றுகளையும் ஆராயும் போது உண்மையில் ராவணன் யார் என்பது நமக்கு புலப்படுகிறது. இன்று இலங்கையின் தெற்கிலும் வடக்கிலும் உள்ள பழங்கால சிதிலங்கள், கலை சின்னங்கள், மலைப்பகுதிகளில் காணப்படும் கல்வெட்டுகள் அனைத்தும் அவன் ஆட்சியின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. ராவணனின் வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் உளவியல் ஆராய்ச்சி பொருளாகவும் கலாச்சாரம் மற்றும் தமிழின பெருமையாகவும் திகழ்கிறது. ராவணன் இன்றைய இலங்கை ஆட்சி செய்தது பற்றிய குறிப்புகள் இராமாயணத்தில் காணப்பட்டாலும் பல இலங்கை மரபு களஞ்சியங்களாக இருக்கக்கூடிய இலக்கியத்தில் இராவணனை லங்காதேசத்தின் முதல் முழுமையான நாகரீக ஆட்சியாளர் என்று குறிப்பிடுகின்றன. அவன் ஆட்சி காலம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என சில ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். அந்த காலத்திலேயே அவர் ஒரு நவீன ஆட்சி முறை, கல்வி, கலை, தொழில்நுட்பம், சமூக நீதி, பெண்களின் நிலை, உயர்வு போன்ற பல துறைகளில் புதுமைகளை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த காலத்திலேயே லங்கா எனும் ராஜதானி பொற்கோட்டையாக இருந்திருக்கிறது. அதில் விமானங்கள் தரையிறங்கும் தளங்களும், பொன் கூரைகளாலான அரண்மனைகளும், நீர் தேக்கங்களும், கல்வி அமைப்புகளும் இருந்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. தொல்லியல் ஆராய்ச்சிகளும் சிகிரியா, ரிட்கலா, தோந்த்ரா போன்ற இடங்களை இராவண காலத்தின் நினைவு சின்னங்களாக காட்டியமைக்கின்றன. இராவணனின் ஆட்சி பெருமைகள் குறித்து நாம் இங்கு பேசியே ஆக வேண்டும். இராவணனின் ஆட்சி அறம், அறிவு, அருள் என்ற மூன்றின் அடிப்படையில் இயங்கியது என்று இலங்கை பழம்பெருமை மரபுகள் கூறுகின்றன. அவர் மக்கள் நலனின் மிகுந்த ஆர்வமுடையவர் என்றும், சமூக அமைப்பில் வர்க்க பாகுபாடு குறைவாக இருந்தது என்றும், வித்தியாசமான குலம், மதம், இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமமான உரிமை கிடைத்ததும் என்றும், கல்வி அனைவருக்கும் திறக்கப்பட்டிருந்தது என்றும் குறிப்பிடுகின்றன. அந்த காலத்தில் இப்படியான ஒரு புரட்சியான மாற்றத்தை நாம் எதிர்நோக்கவே முடியாது. அவர் சுகாதாரத்துறையில் மூலிகை வைத்தியத்தை ஊக்குவித்தார் என்றும், ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் பல ஆய்வாளர்கள் தங்கள் குறிப்புகளில் கூறியிருக்கிறார்கள். இராவண சம்ஹிதா எனப்படும் நூல் இதற்கு சான்றாக அமைகிறது. அவன் ஆட்சியில் நிலம், நீர், காடு ஆகியவை மக்களின் சொத்தாக கருதப்பட்டன. நிலம் விற்பனைக்கு செய்யக்கூடாது, அது தலைமுறையினருக்கு சொந்தமான புனித பொருள் என்று அவர் கருத்தை முன்னிறுத்தி சில சுற்றுச்சூழல் சிந்தனைக்கு வழிவகுத்தமையும் நமக்கு தெரிய வருகிறது. அவரது நிர்வாகம் மிக சீர்மையாக இருந்தது. நீதிமன்றங்களில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமவாய்ப்பு இருந்தது. குற்றவாளிகளை தண்டிக்கும் முன் மனவியல் ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது இராவணன் ஒரு சைக்காலஜிக்கல் ரூலர் என்ற ஒரு தரத்தினை எடுத்து காட்டக்கூடிய விஷயமாக அமைகிறது. ஆனால் இந்த இடத்திலே கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். எப்படியாக அவனுடைய மந்திர சபை இருந்தது என்று கம்பன் காட்டுவது மிகவும் நேர்த்தியான ஒரு விஷயமாக அமைகிறது. இன்றைய உலகில் அறிவியல் ஏற்படுத்தும் தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாம் அரசுகள், அரசு இயந்திரங்கள் இரகசியங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளவே அஞ்சுகின்றன. சிறு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பூட்டி அறைக்குள் எடுக்கப்படும் கொள்ளை முடிவுகள் கனபோதில் எதிரிகள் கைக்கு போய் சேர்ந்துவிடும். ஆனால் இராவணன் இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகியிருக்கிறான்? அனுமன் வந்து இலங்கையை எரித்து விட்டான். எரியூட்டிய பிறகாக தன்னுடைய நாட்டிற்கோ தனக்கோ எந்த ஒரு சேதமும் வராது என்று எண்ணி இருந்தவன் அன்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாட்டிற்குள் தீ மட்டும் புகவில்லை, எதிரியின் கோட்டையும் புகுந்திருக்கிறது என்பதை உணர்கிறான். இந்த நேரத்திலே அவன் மந்திரி சபை கூட்டத்தை கூட்டியிருக்கிறான். எடுக்க வேண்டிய பாதுகாப்பு முடிவுகள் என்ன, வழிமுறைகள் பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்போ ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் ஆலோசனை கூடத்திற்கு வந்து சிங்காசனத்திலே அமர்கிறான் இராவணன். அமர்ந்தவன் ஒரு கணம் அந்த சபையிலே இருந்த அனைவரையும் உற்று பார்க்கிறான். முனிவர்கள், தம்பிமார்கள், பிள்ளைகள், சுற்றத்தார்கள், இவர்களோடு பல்வேறு படை தளபதிகளும் அங்கே தலைகவிழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். தனக்கு பக்கத்திலே தேவர் உலக பெண்கள் இருவர் கவரி வீசி கொண்டு நிற்பதையும் பார்க்கிறான் இராவணன். வரம்பரு சுற்றமும் மந்திர தொழில் நிரம்பிய முதியரும் சேனை நீள்கடல் தரம் பெரு தலைவரும் தழுவத் தோன்றினான் அறம்பயர் கவரியோடு ஆடும் தாரினான் என்று கம்பன் இதை பதிவு செய்கிறார். ஒரு காவலாளியை அழைத்து முனிவர்கள், தேவர்கள், அறிவு முதிர்ச்சி இல்லாத இளையவர்கள், பெண்கள், இவர்களை இந்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று ஆணையை பிறப்பிக்கிறார். இவர்களிலெல்லாம் இராவணனுக்கு நம்பிக்கை இல்லை. இராவணனுக்கு திருக்குறள் தெரியாவிட்டாலும் கம்பனுக்கு அது தெரியுமே. தான் கற்ற திருக்குறளை இராவணன் என்னமாக கம்பன் காட்டுகிறான்? துறந்தார் படிவத்தவர் ஆகி இறந்தார் ஐந்து என் செய்யினும் சோர்விலாது ஒற்று என்ற அந்த குரட்பாவை கம்பன் உணர்ந்திருக்கிறான்.
அந்த மந்திரி சபையை அவ்வாறு தான் அமைக்கிறார்.

உளவாளிகள் முற்றும் துணிந்த முனிவர்கள் போல வேடமிட்டு தங்களை சந்தேகத்துக்கு ஆளாக்காமல் கொண்டு செல்ல அவர்கள் விரும்பியிருக்கலாம் என்று கருதியவன்தான் முனிவராக இருந்தாலும் வெளியேற்றுங்கள் என்று சொல்கிறான் ராவணன். முனிவரும் தேவரும் மற்ற உள்ளோர் இணைவரும் தவிர்க்க இணையேயே ஆயினான் என்று சொல்லுகிறான். புனை குழல் மகளிரோடு இளைஞர் போக்கினான் நினைவு உரு காரியம் நிகழ்த்தும் நெஞ்சினான் என்று பதிவு செய்கிறான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முனிவராக இருந்தாலும் பரவாயில்ல, இளையவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இது முக்கியமான சபை கூட்டம், இந்த கூட்டத்திலே இன்னார்தான் இருக்க வேண்டும், இவர்கள் இருக்கக்கூடாது என்ற சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை அறிந்தவனாக இருக்கிறான் ராவணன். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு மீண்டும் அங்கிருப்பவர்களை பார்க்கிறான் ராவணன். அறிஞர்கள், நீண்ட காலம் பழகியவர்கள், முதியவர்கள், பதவியில் இருந்து கொண்டு பொருள் சேர்க்காத மந்திரிகள், அதாவது தண்டில் மந்திர தலைவர் என்று மட்டும் அவன் பதிவு செய்கிறான். அவர்கள் மட்டும் இருங்கள், மற்றவர்கள் எழுந்து செல்லுங்கள் என்று அடுத்த ஒரு ஆணையை பிறப்பி

ராவணன். அறிஞர்கள், நீண்ட காலம் பழகியவர்கள், முதியவர்கள், பதவியில் இருந்து கொண்டு பொருள் சேர்க்காத மந்திரிகள், அதாவது தண்டில் மந்திர தலைவர் என்று மட்டும் அவன் பதிவு செய்கிறான். அவர்கள் மட்டும் இருங்கள், மற்றவர்கள் எழுந்து செல்லுங்கள் என்று அடுத்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் ராவணன். ஒரு பாதுகாவலனை அழைத்து வந்து வண்டு காற்று என்ற இரண்டும் கூட்டம் முடியும் வரை உள்ளே வரக்கூடாது, கவனமாக இரு என்று சொல்கிறான் ராவன். இந்த இடத்துல யோசித்து பாருங்கள், வண்டும் காற்றும் கூட உள்ளே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவன் நுட்பத்தை பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் கரங்கு கால் புகா என்று சொன்ன கம்பனுடைய வரியும் எனக்கு நினைவு வருகிறது. கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளி புகா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூற்றுவனாக இருந்தாலும் ராவணனுடைய உத்தரவு இல்லை என்றால் அந்த இலங்கை மாநகரத்திற்குள் நுழைய முடியாது என்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் கம்பனே பதிவு செய்திருக்கிறார். நலன் தமயந்தி கதையிலேயே நலனின் காதலியாக தமயந்தியின் ஆசை கொண்ட தேவர்கள் நலனையே அவனிடம் தூது அனுப்பியதாக வண்டாகவும் காற்றாகவும் உருமாறி நலனை பின்தொடர்ந்து அவன் தமயந்தியிடம் தங்களுக்காக பேசுகிறானா என்று வேவு பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தேவர்கள் உருமாறி கூட தன் மந்திரி சபை கூட்டத்தில் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தான் ராவணன். பண்டிதர், பழையவர், கிழவர், பண்பினர், தண்டலில் மந்திரி தலைவர், சார்க என கொண்டு உடன் இருந்தனன் கொற்ற ஆணையான் வண்டொடு காலையும் வரவு மாற்றினான் என்று இதனை பதிவு செய்கின்றார் கம்பர். இந்த பிரச்சனை இன்று உலக நாடுகள் பறவைகள் வண்டுகள் போல வடிவமைத்து கேமராக்களை பொருத்தி அனுப்பி எதிரிகளை வேவு பார்க்கும் அதிநவீன ட்ரோன்கள் நடமாட்டத்தை ஞாபகப்படுத்துவதாக அமைகிறது. இது கூட புகக்கூடாது என்பதில் ராவணன் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறான் என்பது நமக்கு புரிய வருகிறது. இவையெல்லாம் நடந்த பின்னும் ராவணனுக்கு திருப்தி இல்லை. அங்கே ஒரு அரசியல் தெரிந்த அறிவாளிகள் இருக்கிறார்கள். போர்களை தலைமை தாங்கி நடத்தும் சிறந்த தளபதிகள் இருக்கிறார்கள். உயிருக்கு உயிராக பழகும் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அதில் ஒருவர் உளவாளியாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? இறுதியாக ராவணன் சொன்னான், எனது தம்பிகள், எனது பிள்ளைகள், நான் கைகாட்டும் உறவுகள் தவிர மற்றவர்கள் என்ன பதவியில் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆன்றமை கேள்வியர் எனினும், ஆண் தொழிற்கு ஏற்றவர் நண்பினர் எனினும், யாரையும் வான்துணைக்கு சுற்றத்து மக்கள் தம்பியர் போன்றவர் அல்லரை புறத்து போக்கினான் என்று பதிவு செய்கிறார். இதன் பிறகே ராவணன் பிரச்சனைகளை பேச தொடங்குகின்றான். ஒரு குரங்கு வந்து தீயினால் எங்களை சுட்டுவிட்டது, எங்கள் அழகிய தேசங்களையும் சூறையாடி விட்டது, எங்கள் சுற்றத்தவர்களையும் நண்பர்களையும் கொன்று குவித்து விட்டது, மிகுந்த அவமானம் சூழ்ந்து விட்டது. இவையெல்லாம் நடக்கும் போது என் உடல் இந்த சிங்காசனத்திலேதான் இருந்திருக்கின்றது என்று தன்னையே இகழ்ந்தபடி அவன் பேச்சு எழுகின்றது. சுட்டது குரங்கு எரி சூரை ஆடிட கெட்டது கொடிநகர், கிளையும் நண்பரும் பட்டனர், பரிபவம் பறந்தது எங்கனும், இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல். இன்றைய உலக நாடுகள் உளவு பார்ப்பவர்களால் பிரச்சனை வராமல் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பார்களோ அதையே ராவணனும் எடுத்துள்ளதை கம்பன் மூலமாக நாம் காணுகின்றோம். காலம்தான் ஓடுகின்றதை ஒழிய கருத்துகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன அன்றும் இன்றும். அவ்வாறு பார்க்கும்போது அவனுடைய ஆட்சி அமைப்பு எவ்வாறெல்லாம் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றாக இந்த இடத்தை நாம் எடுத்து பார்க்கிறோம். கலை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிலும் கூட ராவணன் சிறந்து விளங்கியிருக்கிறான். இசை, இலக்கியம், யாகம், வானியல், மருத்துவம் போன்ற அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியிருக்கிறான். கலையில் பத்தில் தலை சிறந்தவன் என்ற பெயரும் பெற்றிருக்கிறான். அவன் ஒரு சாமார்த்தியனாக வீணை வாத்தியக்காரர். ஆனால் ராவணன் ஒரு அசாத்திய வீணை வாத்தியக்காரர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைக்கருவிகளில் ராவணாஸ்திரி என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி உருவானதற்கு காரணமே ராவணன் தான். சாரோத் அல்லது வீணை என்பதற்கான முதன்மையான வடிவமாக இந்த இசைக்கருவியை பார்க்கிறார்கள். அவர் வானியல், விமானவியல் மற்றும் உளவியல் துறைகளில் ஆராய்ச்சியும் செய்தார் என்று ராவண சம்ஹிதா குறிப்பிடுகின்றது. புஷ்பாக விமானா என சொல்லப்படக்கூடிய வானூர்தி தொழில்நுட்பத்தின் முதல் நிலை வடிவமைப்பு அவரது அறிவின் விளைவு என நம்பப்படுகிறது. இன்று இலங்கையில் ராவணா 1 சேட்டலைட் என்ற செயற்கைக்கோள் திட்டம் இதன் நினைவு காரணமாகத்தான் பெயரிடப்பட்டது. இது அவரது அறிவியல் மாண்பிற்கும் மரபிற்கும் இன்னும் அது உயிர்ப்போடு இருப்பதற்கும் சான்றாக அமைகிறது. கலை பற்றும் அதே அளவில் சிறந்திருப்பதை உறுதி செய்கிறது இலங்கையின் பழங்கால கோவில்கள்.
அங்கிருக்கக்கூடிய சிற்பங்களில் ராவணனுடைய அழகியல்

பார்வை வெளிப்படுகின்றன. சிற்பங்களில் மனித உடலின் உணர்வுகள், முகபாவங்கள் மற்றும் மனநிலையை வெளிப்படுத்தும் உளவியல் துல்லியம் அதில் காணப்படுகிறது. இது ராவணன் கலை மற்றும் உளவியலின் உறவை நன்கு புரிந்திருந்தார் என்பதை காட்டுகிறது. வீரத்தையும் போர்த்திறத்தையும் பேசியே ஆக வேண்டும். கம்பனும் கூட அதை நிறைய இடங்களில் விதந்து பேசியிருக்கிறார். ராம கதையில் எதிரணி தலைவனாக விளங்கினாலும் கூட அவன் குறித்த வர்ணனை எல்லாம் கம்பன் மிகவும் நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடியாராலும் வெல்லப்படாதென்ற வரபலமும் பெற்றிருக்கிறார். ஈசன் உரையும் கைலாய மலையை தன் தோல் வலிமையால் தூக்க முயற்சித்தவன் திசை யானைகளோடு பொருது அவற்றின் கொம்புகளை தன் மார்பில் ஆபரணமாக அணிந்தவன் என்றெல்லாம் கம்பன் பதிவு செய்கின்றான். இதை ரொம்பவும் அந்த பாடலின் நுட்பமாக பார்க்கும்போது திசையானை விசைகளங்க செருப்பெய்து மறுப்பு ஒசித்த இச்சையாலே நிறைந்த புயத்து ராவணனோ என்று சூர்பனகை படலத்திலே ஆரண்ய காண்டத்திலே பதிவு செய்கிறார். சூர்பனகை உதவிக்காக அழைப்பதிலிருந்து இந்த வரியை நம்மால் அறிய முடிகிறது. தசமுகனை இவன் சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றவன், வீணை கொடியுடையவன், வேதம் கற்றவன் என்றெல்லாம் கூட மிகவும் சிறப்பாக பாடியிருக்கிறார். இவ்வளவு பெருமைகளையும் கொண்ட ராவணன் கொழுவீற்றிருந்தான் என்று பதிவு செய்கிறார். அடர்ந்த பொன்தோல் ராவணன் திக் விஜயம் செய்த காலத்தில் திசையானைகளோடு போர் செய்தான், இவனுடைய தோல் வலிமையால் யானையின் கொம்புகள் தன் முறிந்தன என்று பதிவு செய்கிறார். அவனுடைய அடர்ந்த பொன் தோள்கள் வானலாவும் உயர்ந்து நின்று விளங்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தது என்பதையும் கம்பன் மிகவும் நேர்த்தியாக பதிவு செய்து வைக்கிறார். வண்டு அழங்கு திசையவற் களிற்றின் மறுப்பு ஒடி ஆடர்ந்த பொன்தோல் விண்தலங்கள் உறவீங்கி ஓங்கு உதய மாழ்வரையின் விளங்க என்று பதிவு செய்கின்றார். இந்த இடத்திலே ராவணனுடைய சிறப்பு நமக்கு தெரிய வருகிறது. ராவணன் எப்படிப்பட்ட வீரன் என்பதையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாத்திரத்தில் கம்பன் பதிவு செய்து கொண்டே வருகிறார். இந்நிலையில்தான் மூக்கறுக்கப்பட்டு தலைவிரி கோலமாக வருகிறாள் சூர்பனகை. ராவணன் காலில் விழுகிறான். உன்னை இக்கோலம் செய்தவர் யார் என்று கேட்டு மானிடர்கள் இருவர் என்று சொன்னவுடன் அவன் நடுங்கி போகிறான். வெட்கம் சீற்றமும் அடைகிறான். இந்த இடத்தில்தான் மிகவும் அழகாக கம்பன் பதிவு செய்கின்றான். தன்னையே அவன் நகையாடுவதாக அவனுக்கு தோன்றுகிறது. இப்படி ஒரு மானிடரிடத்தில் தன்னுடைய தங்கை வீழ்ச்சி அடைகிறாளே என்பதை எண்ணி அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் சீதையினுடைய அழகை பற்றி சொல்லி சூர்பனகை அவனை மடைமாற்றம் செய்கிறார். அந்த இடத்தில்தான் ராவணன் சற்றையே இறங்கி அவனுடைய சுபாவத்திலிருந்து காமம் என்ற எண்ணத்தினால் இத்தனை பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய ராவணன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி போகின்றான். அவனுடைய வீரத்தையும் போர்த்திறத்தையும் பற்றி பேசாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த வீரம் மோகத்தின் பின்னால் போகக்கூடிய காரணத்தினால் வீரம் செயலிழந்து நிற்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அசாதாரணமான போர் வீரன். அவனது யுத்த நுணுக்கம், ஆயுதவியல் திறமை, தந்திர நயம் அனைத்தும் அன்னாலைய அரசர்களை முந்தியது என்று சொல்கிறார்கள். அவன் 10 தலைகளை கொண்டவன் என புராணம் குறிப்பிடுவது ஒரு உளவியல் குறியீடுதான் என்று சொல்கிறார்கள். பல் திறனும் பல சிந்தனையும் கொண்ட ஒரு ஆளுமை என்ற பொருளின் காரணமாகத்தான் அவனை 10 தலை கொண்டவன் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர் சகோதரர்களில் பெரும்பாலானோர் போர் மற்றும் நிர்வாகத்துறைகளில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். ராவணன் தன் சகோதரன் கும்பகர்ணனின் அறிவையும் வலிமையையும் மதித்து நடந்திருக்கிறான். இதுவே அவரது லீடர்ஷிப் சைக்காலஜியின் அடையாளமாக திகழ்கிறது. தலைமை என்பது தனி ஆளுமை அல்ல, குழுவின் ஒருங்கிணைப்பு என்பதை ராவணன் உணர்ந்திருக்கின்றான். போரில் எதிரிகளை வெறுக்காமல் அவர்களின் மனநிலையை அறிந்து எதிர்கொள்வது ராவணன் கிட்ட இருந்த உளவியல் திறமை என்று பதிவு செய்கிறார்கள். ராமனுடன் நடந்த போரிலும் அவன் மரியாதையை இழக்காமல் இறந்தான். இதுவே வீரமரணம் என்ற பண்பாட்டு சிந்தனையின் அடிப்படையாகி இலங்கையின் வீர மரபில் முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. அவன் வாழ்நாளில் முகம் இருந்த பிரகாசத்தை விட இறந்த வீழ்ந்த போது இருந்த பிரகாசம் 3 மடங்கு உயர்ந்ததாக இருந்தது என்பது அவனுடைய வீர மரணத்தின் சான்றாக அமைகிறது. ராவணன் உள்ளாக இருந்த உளவியல் மற்றும் ஆளுமையை ஆய்வு செய்யும் போது உளவியல் சார் ஆளுமை ஒன்று வெளிப்படுகிறது. மனித மனத்தின் இயல்பை அறிந்து ஆட்சி செய்வதுமான பாணி அவரிடத்திலே தென்பட்டிருக்கிறது. இதற்கு சான்றாக ஈகோ, ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப், சைக்காலஜி, எம்பத்தி, மாரல் இன்டெலிஜென்ஸ் ஆகிய நவீன உளவியல் கூறுகளை எல்லாம் எடுத்து அவனுடைய ஆட்சி முறையோடு பொருத்தி பார்த்தால் அத்தனையும் பொருந்தி நிற்கிறது என்று உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அவரது குரு உளவியல்

அறிவியல் மற்றும் தத்துவத்தில் வல்லார் என்றும் அவரிடத்திலிருந்து ராவணன் அதையெல்லாம் புரிந்து கொண்டான் என்ற குறிப்புகளும் ராவண சம்ஹிதையில் வருகிறது. மனித உணர்வுகளின் பரிணாமங்கள் குறித்த ஆழ்ந்த அறிவை பெற்றதாக அவருடைய ஆவணங்கள் எல்லாம் பதிவு செய்கின்றன. மனித உணர்வுகளை அடக்கி அறிவை வளர்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை அறிந்திருந்த ராவணன் மோகத்தின் பின்னால் சென்று வீழ்ந்தான் என்பதுதான் பின்னாலேயே கதைப்பதிவாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோகத்தால் வீழ்ந்தான் ராவணன் என்று மட்டுமே அறிகிறோமே தவிர அவனுடைய சிறப்புகளை எல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவரது கோபம், ஆணவம் போன்ற குணங்கள் சில நேரங்களில் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் அவற்றுக்கு உளவியல் பார்வையில் ஓவர் கான்பிடன்ஸ் சின்ட்ரோம் மற்றும் நார்சிஸ்டிக் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய நவீன மனவியலின் பகுப்பாய்வுகளுக்கு சான்றாக அமைவது ராவணனுடைய பகுப்பாய்வு. இதனால் ராவணனுடைய வாழ்க்கை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லீடர்ஷிப் சைக்காலஜி என்ற இரண்டிற்குமே ஆய்வு பொருளாக அமைகிறது. அது ஒருவனுடைய வாழ்க்கை எதிர்முனைக்கும் சரி இன்னொரு முனைக்கும் சரி எப்படி சான்றாக அமையும் என்பதனை பார்க்கும்போது ராவணனுடைய வாழ்வு இரண்டிற்குமே சரியான பொருத்தப்பாடாக அமைகிறது. ராவணன் சமூக ஒற்றுமை, கல்வி, பெண்களின் நிலை, விலங்குகள் பாதுகாப்பு, இயற்கை மதிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தியவர். வேதா, ஆயுர்வேதா, நாட்டிய சாஸ்திரா போன்ற துறைகளிலும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பெண்கள் அவரது காலத்தில் அரசியல் அறிவில் வல்லவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இது அந்த கால சமூக முன்னேற்றத்தின் அடையாளம் என்று வரலாற்றறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றைய இலங்கை கலாச்சாரத்தில் ராவணனுடைய சின்னங்கள் பல இடங்களில் திகழ்கின்றன. இல்ல ராவணா ஃபால்ஸ், ராவணா கேவ், ராவணா எலா டெம்பிள் போன்றவை அந்த மரபின் அடையாளங்கள். சுற்றுலா வளர்ச்சிக்கும் கலாச்சார விழிப்புணர்வுக்கும் உதவுகின்றன. இது சூழலுடன் இணைந்த வரலாற்று மனவியல் என்று சொல்லக்கூடிய எக்கோ ஹிஸ்டாரிக்கல் சைக்காலஜி எனப்படும் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது. ராவணன் தீயவன் என சித்தரித்து பல புராணங்கள் இருக்கின்றன, பல செய்திகளும் இருக்கின்றன. இலங்கை மக்களின் பார்வையில் அவன் வீரமும் அறிவும் இணைந்த தேசத்தலைவனாக மட்டுமே பார்க்கப்படுகிறார். இது சமூகவியல் பார்வையில் பார்க்கும்போது கல்ச்சுரல் ரீஃப்ரேமிங் என சொல்லப்படக்கூடிய சிந்தனை மாற்றத்தின் உதாரணமாக அமைகிறது. அதாவது ஒரு மனிதனின் வரலாற்றை மக்கள் தங்கள் கலாச்சார அடிப்படையில் மறுபரிமாணம் செய்யக்கூடிய செயல்முறைக்கு வடிவமாக ராவணன் திகழ்கின்றார். ராவணன் ஒரு சிவபக்தர், சிவந்த கொடைகளை கொடுத்திருக்கக்கூடியவன், சிவதாண்டவ ஸ்தோத்திரம் என்ற புகழ்பெற்ற பாடல் அவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான கதைகள் நம்மிடத்திலே கிடைக்கிறது. அந்த பாடல் தத்துவ, உளவியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளின் கலவையாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஆழ்ந்த தியான நிலை, உடல் மனம் இணைப்பு, தத்துவம் மூலம் சுய விழிப்புணர்ச்சி அடைதல் ஆகிய அனைத்தும் அந்த கூறுகளில் அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும் போதும் அங்கிருக்கக்கூடிய கலாச்சார ஒற்றுமைகளை பார்க்கும் போதும் ராவணன் தலை சிறந்திருக்கக்கூடிய ஆளுமையாக இருந்திருக்கிறான் என்பது புரிய வருகிறது. ராவணனின் பெயரில் பல கல்வி நிறுவனங்கள், ஆய்வு மையங்கள் இன்றளவும் இயங்குகின்றன. ராவணா ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ராவணா ஏரோநாட்டிக்ஸ், இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அந்த தேசம் ராவணனை எப்படி கொண்டாடுகிறது என்பதையும் பார்க்கிறோம். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார பெருமையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அது ராவணா ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடியது. இப்போ ராவணன் அந்த மக்களிடத்திலே ஒரு தேச தலைவனாக விளங்கக்கூடிய வரலாற்றை இப்போது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பதிவு செய்கின்றன. இவ்வளவு மாட்சிமை கொண்டிருக்கக்கூடிய ராவணன் எங்கே அழிந்தான், எங்கே அவனுடைய வீழ்ச்சி தொடங்கப்பட்டது என்று பார்க்கும்போது கள்ளிருக்கும் மனக்கூந்தல் சானகியை மனச்சிறகில் கறந்த காதல் என்று கம்பன் சொல்வதைப் போல அடுத்தவன் மனைவி என்று தெரிந்தும் அவள் மீது கொண்டிருக்கக்கூடிய மையலின் காரணமாக வரலாறெங்கிலும் சீதையை கவர்ந்தான் ராவணன் என்ற ஒரு செய்தி மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. ராவணன் என்று சொன்னாலே ராமனுடைய மனைவியை கவர்ந்தவன், ராமனால் கொல்லப்பட்டவன், அபேராசை கொண்டவன், இவ்வாறான குணங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம்தான், இதையே இப்படியாக நாம் ராவணனை பார்க்கிறோம் என்று கேட்டால் பாரதியின் வரிகள் மட்டும்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தெல்லிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ, நன்னஞ்சே சேர்த்த பின் தேனாமோ என்று பாரதி கேட்பான். நல்ல தேன், மலை தேன் எடுத்து வந்து அதில் ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்த பிறகாக யாராவது அதை மலைத்தேன் என்று கொண்டாடுவார்களா? அது போலத்தான் ராவணனும். இவ்வளவு ஆளுமைகள் இருந்தும், உளவியல் சார் தன்மைகள் இருந்தும், கட்டடக்கலையில் அவனுக்கு திறமைகள் இருந்தும், கலை நுட்பமாக இருந்தும், இவ்வளவு இருந்தாலும் கூட காமம் என்ற ஒற்றை நஞ்சினால் அவனுடைய வரலாறு திரையிடப்படுகிறது. ராவனுடைய மாட்சிமைகள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு காரணத்தினால் ராவணன் மொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறான். இந்த சமூகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவன்

0: நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். எத்தனை ஆளுமையாக இருந்தாலும் கூட நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் இருந்துவிட்டால் வருங்கால உலகத்தில் நம்முடைய அத்தனை ஆளுமைகளும் மறைந்துவிடும் என்பதற்கு ராவணன் சான்றாக அமைகிறான்.
1: இதுவரை ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் பேரூரை கேட்டோம். வழங்கியவர் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய உலா. ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதங்கள் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. மையின் வெளியே மனம் திறக்கும் காகித கப்பல், 100 மைல்கள் தாண்டி வரும் உயிர் துடிப்பு, கண்ணீரில் நனைந்த வரிகளில் தெரியும் பாசம், தபால் பெட்டிக்குள் தூங்கும் மௌன தூதுவன், காத்திருப்பின் அழகை, நீளத்தை, பாரத்தை நமக்கு கடிதங்கள் தானே அழகாக சொல்லித்தந்தது. இந்த உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்திலையும் எங்களுடைய நிலையத்திற்கு நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள், விமர்சனங்களை கடிதங்கள் மூலமாக தெரிவிச்சிட்ருக்கீங்க. நம்ம நிலையத்திற்கு யார் யார் எங்கிருந்து என்ன பாடல்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க, என்ன விமர்சனங்கள் சொல்லியிருக்காங்கன்னு இந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் கடிதம் யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி அவர்கள் தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இவர் இந்த கடிதத்தை விருப்ப பாடல் கடிதமாக எழுதி அமைச்சிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் எந்த திரைப்படம் அப்படின்னா, பூம்புகார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜானகி பாடிய என்னை முதன் முதலாக பார்த்த போது பாடல் கேட்கலாம். அவருக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். பண்பலை குறித்த விமர்சனங்களோட விருப்ப பாடல்களோட நேயர்கள்ட்ட இருந்து பல கடிதங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அட, நானும் கடிதம் எழுதணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த முகவரிக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சக்கிக்குளம், மதுரை 62502 என்ற பின்கோடுடன் நீங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நாம் வாசிக்க போற அடுத்த கடிதம் விருப்ப பாடல் கடிதம் தான். அனுப்பியிருக்கவங்க மஞ்சள் நீர் காயல் பகுதியிலிருந்து எம் சிங்காரவேல் அவர்கள். இவங்க எந்த படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவருடைய விருப்ப பாடல் அனைவருக்காகவும், கேட்டு இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம்.

கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம். என்ன படத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் பாடலை கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி, குமரன், வாசுகி, பார்கவி, சூரிய நாராயணன், மதுரை கைத்தறி நகரிலிருந்து அவர்களுக்காகவும், நிலையத்தின் நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில் உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு விமர்சன கடிதம் தான் பார்க்க போறோம். 27/7/2006 அன்று இரவு 10 மணிக்கு வந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் பிரபு அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரியகுளம் பகுதியை சார்ந்த டாக்டர் M.A. இளங்கோவன் நாகலட்சுமி கவினையா அவர்கள். உங்களது கருத்துக்களை நிலையத்தோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இது போன்ற நிலையத்தின் நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்கள் மற்றும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பத்தி கேட்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுங்க. அதுல நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்க லெட்டர் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான். அனுப்பியிருக்கவங்க நிலையத்தில் அனைவரும் நலமான்னு கேட்டிருக்காங்க. நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நலம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அவங்க கேட்ட படம் தீபாவளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வரும் வேலை பாடல். அனுப்பியிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து அமன் ஹம்சா அவர்கள். அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் காற்றலைகளில் வளம் வருகிறது.

0: பிடிச்சிரும் போல.
1: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு, அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம ஒரு விருப்ப கடிதம் தான் பார்க்க போகிறோம். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க BS ஜனார்தனன் திருநகர் பகுதியிலிருந்து. இவங்க நிகழ்ச்சியில் விருப்ப பாடலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து யேசுதாஸ் பாடி MS விஸ்வநாதன் இசையமைச்ச பாடலை கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் வழங்கிடலாம் அவருக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும். இதோ காற்றலைகளில்

உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அட என்னப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுவரைக்கும் ஃபோன் மூலமாக நம்ம நிலையத்திற்கு நீங்கள் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் கடிதங்கள் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல்கள், உங்களுடைய எண்ணங்களை நிலையத்திற்கு நீங்கள் தெரிவிச்சிங்க. இப்போது இன்னும் அடுத்த ஸ்டெப்பாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம், அதாவது மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒவ்வொரு நாளும் நிலையத்தின் சார்பாக 3 கேள்வி கேட்போங்க. கேள்வியா என்னப்பா அப்படின்லாம் பயந்துடாதீங்க. ஒரு க்வெஸ்சன் ஜிகே சம்மந்தமாகவும்,

ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு பிடித்த படம் பாடல் சம்பந்தமான க்வெஸ்சனாகவும், இன்னொரு க்வெஸ்சன் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் இருக்கும். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற எல்லா நேயர்களுடைய பெயர்களையும் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒவ்வொரு நாளும் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்ற நபர்களுடைய பெயர்கள், அவங்களுடைய ஊர்கள் ஒளிபரப்பாகும். இதில் நமக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்விக்கு சரியான விடை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஊரோட பெயரையும் உங்களுடைய பெயரையும் தெளிவாக அதில் பதிவிட்டால் மட்டுமே வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்கள் ஒளிபரப்பாகும். இப்போ காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் கேட்க போகிறோம். அனுப்பியிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியிலிருந்து செந்தில் குமரன். இவங்க எந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்கலாம் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள். நம்ம நிலையத்திற்கு விருப்ப பாடல் கடிதங்கள், விமர்சன கடிதங்கள்னு நிறைய கடிதங்கள் வந்துட்டுருக்குங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற கடிதம் யாருடையது அப்படின்னா, இது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் மெல்ல மெல்ல அருகில் வந்து பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து. அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் கேட்கலாம் காற்றொலைகளில்.

எண்ணங்களை எழுத்துக்களாக்கி அனுப்பும் காற்றில் விரியும் கடிதல் மாடல்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம்.

எண்ணங்களை எழுத்துக்களாக்கி அனுப்பும் காற்றில் விரியும் கடிதல் மாணவர்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. யார் எங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள் மதுரை வண்டியூர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் கடிதம் வாசிக்கும் உள்ளங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் அனுப்பி விருப்ப பாடல் கேட்ட நேயருக்கும் நன்றி. இவங்க கேட்ட விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்கலாம் காற்றலைகளில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நூற்று 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் எண்ணங்களை எழுத்துக்களாக்கி காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இளையான்குடி பகுதியிலிருந்து இக்பால் சித்தி கஜிதா அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம். இவங்க கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து தென்றல் காற்றை பாடல் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடல். இது உங்களுக்காக காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வாசிக்க போகிறது ஒரு விமர்சன கடிதம் தாங்க. வெற்றிகரமான 91வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் பண்பலையின் சேவைகள் இன்னும் பல நூறாண்டுகள் தொடர பல கோடி நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாராட்டி வாழ்த்தி அனுப்பியிருப்பது மதுரை ஆத்திக்குளம் பகுதியைச் சார்ந்த மா சுமதி அவர்கள். வணக்கம். பண்பலையின் நிகழ்ச்சிகள் விமர்சிக்க குறைகள் ஒன்றுமில்லை, நிறைகளை சொல்ல நேரம் போதவில்லை. தொடரட்டும் பண்பலையின் மகத்தான பணிகள் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18/7/2026 மற்றும் 19/7/2026 இந்த இரண்டு தேதிகளில் நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் என்ன பங்கேற்க வச்சதற்காக நிலையத்தில் அனைவருக்கும் முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளிபரப்பை கேட்டு சொந்தங்களும் நண்பர்களும் வாழ்த்தியது மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 7வது மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்களிலும் வீசியம் மாலை தென்றல் மனதை வருடியது அப்படின்னு சொன்னால் இது மறக்க முடியாத உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. நான் மறந்திருந்த பல பாடல்கள் மாலை தென்றலில் ஒலிக்க கேட்டு மெய் மறந்தேன். எனது முதல் கடிதம் ஜனவரி மாதம் சுபத்ராதேவி அவர்கள் மாலை தென்றல் நிகழ்ச்சிக்கு எழுதப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த கடிதம் வாசிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம், இன்றைக்கு உங்களது கடிதம் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கோடி நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. மறந்து போன இந்த கடிதத்தை மீண்டும் மலர செய்த பண்பலைக்கு நன்றிகளும் வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க சுமதி அவர்கள். இதே போல நீங்களும் உங்களது எண்ணங்களை எழுத்துக்களாக்கி நிலையத்திற்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கடிதம் கேட்கலாம். எழுதி அனுப்பியிருப்பவர்

சௌத்ரி பிரகாஷ் குன்றத்தூர் பகுதியைச் சார்ந்தவர். இவர் கேட்டிருக்கக்கூடிய படம் கல்யாணராமன் திரைப்படம். பாடல் மலர்களில் ஆடும். அவருக்காக பாடல்களை கேட்கலாம் காற்றலைகளில்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு.
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிமையான இரவு நேரத்தில் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது பட்டுச்சிறகு.

0: அவளை பார்த்த அந்த நொடி உலகமே புதிதாய் பிறந்தது. அவள் புன்னகைத்த வேளையில் அவன் இதயம் வசந்தம் கண்டது.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

காதலுக்கு மொழி இல்லை, கண்கள் பேசும் வார்த்தை போதும், இதழ்கள் சொல்ல மறந்ததை இதயம் அமைதியாய் எழுதுகிறது.

அவள் வருகைக்காக வாசல் நோக்கும் மாலை காற்றாகிறான் அவன். அவளின் ஒரு அழைப்பிற்காக துடிக்கிறது அவன் இதயம்.

வருவாள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விடுகிறது. சேர்வோம் என்ற கனவில் அவனின் ஒவ்வொரு இரவும் முடிகிறது.

அவன் வாழ்வின் இசை அவள், அவன் கவிதையின் வரியாய் அவள், அவன் கனவின் நிஜமாய் அவள், அவன் இதயத்தின் துடிப்பாய் என்றென்றும் அவள்.

காற்று அலைகளில் இதுவரை மனதை வருடும் இனிய பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இனி தொடர்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை மணி 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:25 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பெயிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் எம் வேல்பாண்டியன். காலை 10:30 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு அப்பவே சொன்னாங்க, 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல் கேட்கலாம், 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், மாலை 4 மணிக்கு 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு,

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னையஞ்சலாக இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள், தொடர்ந்து 8:30 திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கள்ளழகர் மெட்ரிகுலேஷன் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 15 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். இரவு 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 2:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 11:05. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3. காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். சந்திரபாபு பாடிய அந்த பாடல் இதோ.

மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் மெல்லிய அமைதியில் மனதை வருடி செல்லும் இசையின் இனிய சுவாசமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:15 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ் வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிலவொளியில் நனைந்த இரவில் நெஞ்சம் தேடும் இசையின் மென்மையான அரவணைப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகு நிலா. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே.வி. மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடல் இதோ.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேரம் 11:20. கனவுகள் கண்களை தேடும் வேளையில் நினைவுகளுக்கு இசை தரும் இனிய துணையா இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கிறது பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் பாடிய அந்த பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு.

இரவின் மடியில் சாய்ந்த மனதிற்கு மெதுவாய் இனிமை சேர்க்கும் இசையின் வருகையாய் இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:27 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
4: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மௌனத்தின் மெல்லிய திரைக்குள் மனதை தொட்டுச் செல்லும் இசையின் இனிய பயணமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஆர். சுதர்சனம். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஜே பி சந்திரபாபு பாடிய அந்த பாடல் ஒலிக்கும் நேரம்

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 11:43 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் நிழலாக இணைந்து இதயத்தை வருடும் இசையின் மென்மையான மொழியாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த

பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:49. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிலவு கூட உறங்கும் இரவில் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கச் செய்யும் இனிய இசையை ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:55 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் புலமைப்பித்தன். பாடல் இதோ ஒலிக்கின்றது KJ யேசுதாஸ் மற்றும் MS விஸ்வநாதன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துச் சென்றது தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:59. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன்.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.

நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று கல்யாண கோவிலிலே கடவுள் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று ஒன்னொன்னா ஒன்னொன்னு.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல,
2: நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சர

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:39 நிகழ்ச்சியில் திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி நாதஸ்வரம், பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் பவனாசம் சிவன் இயற்றிய பாடல் மூலாதார மூர்த்தி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கள நிலபடி என தொடங்கும் தியாகராஜர் இயற்றிய பாடல். ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரச்சாபு.

நேரம் 4:39. பூங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 31 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 நாள் சனிக்கிழமை. மங்கள இசை

0: தொடர்வது நாளொரு குரல்.
1: வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும்.
2: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும்.
2: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362, அதிகாரம் அவா அறுத்தல்.
0: நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை கேட்கலாம். 5:30 இசை அமுதம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள். 6:15 புதிய காலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:25 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள் ஒலிக்கும். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து காலை 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக. காலை 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. காலை 10:02 விருப்ப கானங்கள் கேட்கலாம் நேயர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் எம் வேல்பாண்டியன். தொடர்ந்து காலை 10:30 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு அப்பவே சொன்னாங்க. 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லி ஏஞ்சல் கேட்கலாம். 11:47 திரை இசை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து மதியம் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சி

விஷயம் நேரமும் 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 பாட்டு இது கேட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 8:30 திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கழகர் மெட்ரிகுலேஷன் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி ஒலிக்கும். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 9:30 சக்கர வியூகம் பகுதி 15 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீமன் அவர்கள். இரவு 10 பட்டுச்சிறகு கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். இரவு 11 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும் ஒலிக்கும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 5:05 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 5:10.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 5:17. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:26 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். நேரம் திரை இசை பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் இசையமுதம். இசையமுதம் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.